0: கிறிஸ்தவர்கள் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் வேதவசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ஆபிரகாமுக்கு பின்னர் எத்தனை வருடங்கள் கழித்து நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்வோம்.
1: பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உதாரணமாக கொடுத்தார். தொடர்ந்து ஆகாரை குறித்தும் சாராளை குறித்தும் சொல்கிறார். இந்த சத்தியம் தொடர்ந்து 4:10 கடந்து செல்கிறது. இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கவனமாக படிக்க வேண்டும். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே சத்தியத்தை ஆதியாகமம் 15:6 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதே வசனம் ரோமர் 4:3 எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை குறித்து குறிப்பிடுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு உன்னதமான உதாரணம் ஆபிரகாம். பவுலப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை ரோமருக்கு எழுதும் நிருபத்திலேயும் குறிப்பிடுகிறார். இங்கே கலாத்தியரிலேயும் அதை குறித்து தெளிவாய் எழுதுகிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பின்னர் 400 கழித்தே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டான் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் விருத்த சேதனம் என்ற கட்டளையை பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே அவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் அவன் விருத்த சேதனம் செய்ய முடியாய் தேவன் கூறினார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? ஞானஸ்நானம். பிரியமானவர்களே, விருத்த சேதனமோ ஞானஸ்நானமோ யாரையும் ரட்சிக்காது. உள்ளான வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதுபோல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் விருத்த சேதனம். பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆதியாகமம் 15 நாம் பார்க்கிற சம்பவம். லோத்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கிழக்கு தேசத்து ராஜாக்களின் கரங்களில் இருந்து ஆபிரகாம் மீட்டுக் கொண்டு வந்த பொழுது செருப்பிலே கட்டக்கூடிய ஒரு கயிறு கூட எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்து சோதோம் குமர அரசர்களின் கரத்திலிருந்து நீ எதையும் வாங்காதது சிறந்ததுதான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். ஆபிரகாம் மிகவும் நடைமுறையான ஒரு மனிதர். எனவே நேரடியாக தனது உள்ளத்தின் எண்ணங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்று நாமும் அவ்வாறுதான் செயல்பட தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமின் பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராயிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? ஆபிரகாமே, அதை குறித்து நீ என்னிடத்தில் பேசியது மிகவும் மகிழ்ச்சிதான். உன்னிடத்திலே ஒன்று நான் கூற விரும்புகிறேன் என்று பேச துவங்குகிறார். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமிடத்திலே அவனுடைய சந்ததி கடற்கரையின் மணலத்தினையாக வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு தக்க இருக்கும் என்று கூறியிருக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை எவருமே எண்ணி முடியாது. எந்த ஒரு தொலைநோக்கியை வைத்து நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பார்க்க முடியும். தேவன் அவ்வாறு சொன்னதற்கு ஆபிரகாமுடைய பதில்தான் விசுவாசம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானுள்ளே, இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இன்று தொடர்புடையதா இருக்கிறதா? நிச்சயமாக இன்று என்னையும் உங்களையும் பார்த்தும் தேவன் கூறுகிற காரியம் என்ன? என்னுடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவரை நீ விசுவாசிப்பாய் என்றால் அழிந்து போகப் போவதில்லை, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லுகிறார். நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஆமேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்களும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவீர்கள். இதைத்தான் ஆபிரகாமும் செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த நேரத்திலே அவனை நீதிமான் என்று கர்த்தரும் அறிக்கை செய்தார். ஆபிரகாமுடைய செயலினாலா? இல்லை, ஆபிரகாமுடைய செயல்கள் குறைவுள்ளவைகளாகத்தான் இருந்தன. தேவனிடத்திலே கொடுப்பதற்கென்று எந்த பரிபூரணமும் ஆபிரகாமிடத்திலே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பரிபூரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டபடியினாலே அவர் கர்த்தருக்குள் பூரணமடைந்தார். இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டவராய் ஆபிரகாம் நின்றார். அடுத்ததாக ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா என்பது போல கேட்கிறார். என்னையா சொல்கிறீர்கள்? நான் எத்தனை முறை இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன், ஆபிரகாம் ஒரு முறையும் இவ்வாறு சொல்லவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? ஆதியாகமம் 15:7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இந்த வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஐயா, அதை கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்கள், அப்படி எதுவும் இங்கே சொல்லப்படவில்லையே என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அந்த நாட்களிலே ஜனங்கள் இவ்வாறுதான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் எரேமியா 34:18 இந்த பழக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்களிலே யாராவது இப்படி உடன்படிக்கை செய்வார்கள் என்றால், அதாவது ஒரு மனிதர் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது அடுத்தவர் நானும் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு மிருகத்தை 2 வெட்டி ஒன்றை வலதுபுறமும் மற்றொன்றை இடதுபுறமும் வைப்பார்கள். பின்னர் 2 கைகோர்த்தவர்களாக அந்த 2 துண்டுகளுக்கும் நடுவாக நடப்பார்கள். இதுதான் அவர்கள் செய்த உடன்படிக்கையை உறுதி செய்யும் அடையாளம். எனவே இப்பொழுது ஆபிரகாம் இந்த பலிக்கான மிருகங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து காத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் முழுவதும் காத்துக் கொண்டிருந்தார். பறவைகள் அந்த பலியின் மேலே இறங்கி சாப்பிட முற்பட்டது. அவைகளை ஆபிரகாம் துரத்தி கொண்டே இருந்தான். தேவன் ஆபிரகாமை சந்திக்க நேரம் பிந்திவிட்டது. நடந்தது என்ன பாருங்கள், 12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் கையெழுத்து போடும் நேரத்திலே அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். தேவனே ஆபிரகாமை தூங்க செய்தார் என்றும் சொல்லலாம். காரணம் என்ன? பலி துண்டுகளுக்கு இடையே ஆபிரகாம் தேவனோடு நடக்க வேண்டியதில்லை. அதாவது ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு வாக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது புரிகிறதா? தேவன்தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தேவன் செயல்பட துவங்கினார். ஆதியாகமம் 15:17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. பலிகளுக்கு இடையிலே ஆபிரகாம் தேவனோடு நடந்து செல்லவில்லை. ஆனால் தேவன் பலிகளுக்கு நடுவாக கடந்து சென்று தன்னுடைய உடன்படிக்கையை உறுதி செய்தார். ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கை விசுவாசிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையானது ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேலே வைக்கப்படவில்லை. அதாவது ஆபிரகாம் ஒவ்வொரு நாள் ராத்திரியிலேயும் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் அதை குறித்தவன் ஜெபிக்க மறந்து போகலாம். அப்படி செய்தால் அந்த உடன்படிக்கையிலே எந்த பயனும் இல்லை. எனவே தேவனே சகல காரியங்களையும் வாக்கு பண்ணுகிறார். அவரே உடன்படிக்கை செய்கிறவராய் செயல்பட்டார். இந்த உடன்படிக்கையானது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சார்ந்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, 2000 முன்னதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக கடந்து சென்றார். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அல்லது நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் உன்னை ரட்சிப்பேன் என்றும் தேவன் சொல்லவில்லை. உங்களுக்காக மரித்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்கிறார். அவர்தான் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயம் உங்களையும் ரட்சிப்பார். இதுதான் புது உடன்படிக்கை. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமோடு கூட செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று கூறினான். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் தேவன் நம்மை பார்த்து கேட்பதும், என்னுடைய ஒரே பேரான குமாரன் உனக்காக சிலுவையிலே மரித்ததை நீ விசுவாசிக்கிறாயா? அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். எத்தனை மகத்துவமான காட்சி இது இல்லையா?

கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளென்று அறிவீர்களாக. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே தேவன் ஆபிரகாமுக்காக இதை செய்தார். ஆபிரகாமுடைய சிறந்த கிரியைகளின் நிமித்தமாக தேவன் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்யவில்லை. நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறினார். எனவேதான் ஆபிரகாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்றான். பிரியமானுலே, ஒரு உறுதியான அஸ்திவாரத்தின் மேலே உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அருமையானுலே, நீங்கள் தேவன் அண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நிற்கிறார். அதற்கு மேல் அவர் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த இருதயத்திற்குள்ளும் அவர் செல்லுகிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். விசுவாசத்தினாலே நீங்கள் தான் உங்கள் இருதய கதவை திறக்க முடியும். நீங்களும் நானும் கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது போலவே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:8 பாருங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. புரிகிறதா? புறஜாதியான மக்களை தேவன் விசுவாசத்தினாலேதான் நீதிமானாக்கப் போகிறார் என்பதை வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு முன்னதாகவே அறிவித்துவிட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கே எந்த நச்சையிலும் இல்லாமல் விசுவாசம் மாத்திரமே போதும் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் ஏன் வித்தியாசமான காரியத்தை செய்ய நினைக்க வேண்டும்? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலேயோ வேறு நற்செயல் எதையும் செய்ததினாலேயோ தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. விசுவாசத்தினாலேதான் அதை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக விசுவாசத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். 8 இறுதியிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு யார் சுவிசேஷத்தை முன்னறிவித்தது? எப்பொழுது அவர் அதை செய்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது ஆதியாகமம் 22 அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலியாக கொடுத்த பொழுது. பலியாக கொடுத்த பொழுது என்று நான் சொல்லும் பொழுது ஐயையோ, ஈசாக்கை பலியிடவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், பலியிடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் தான் தேவன் அந்த பலியை நிறுத்தினார். தேவன் அதை தடுத்தராவிட்டால் அது நடைபெற்றிருக்கும். தேவனிடத்திலே தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை ஆபிரகாம் நிரூபித்து காட்டிவிட்டார். அதாவது ஈசாக்கை பலியிட்டாலும் மீண்டுமாக ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். எபிரேயர் 11:19 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச செயலுக்கு தேவனுடைய பதிலை கவனியுங்கள். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 22:15-18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து

0: சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த நேரத்திலேதான் தேவன் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். ஏனென்றால் ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தது தேவன் ஏசு கிறிஸ்துவை நமக்காக பலிபீடத்திலே வைத்ததற்கு ஒரு முன் அடையாளம். ஆபிரகாமுடைய குமாரனை தேவன் தப்பவிட்டாலும் தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் தப்பவிடவில்லை. நம் எல்லாருக்காகவும் அவரை பூரணமாக ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் விரும்புகிற காரியம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளை கொடுத்த பொழுது தனது சொந்த குமாரனை பலியிட அவர் மனமுவந்து முன் வந்தார். நிறுத்து என்று தேவன் சொன்ன பொழுது அதை நிறுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய செயலின் நிமித்தமாகவும் தனக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டினார். மீண்டுமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக எண்ணினார். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஆபிரகாமை குறித்து பவுலப்போஸ்தலன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபு 2:20 சொல்லும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ என்று யாக்கோபு சொல்கிறார். மேலும் 21:1 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆனால் தொடர்ந்து யாக்கோபு சொல்லும் பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று கூறுகிறார். ஜான் கால்வின் என்பவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனியாக இருப்பதில்லை என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கும் விசுவாசமானது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு மனிதனை செயல்களுக்கு நேராக கிரியைகளுக்கு நேராக வழி நடத்துகிறதாயிருக்கிறது. எனவே யாக்கோபு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை குறித்து இங்கே கூறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து யாக்கோபு பேசுகிறார். அதாவது நற்செயல்களை விளைய பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். கிரியை உங்களை ரட்சிக்கும் என்று சொல்வது குதிரைக்கு முன்னாலே ஒரு வண்டியை வைப்பது போல இருக்கிறது. ஆனால் இன்று சிலர் வண்டியின் மேலே குதிரையை வைக்கிறார்கள். அதாவது கிரியைகளின் மேலே தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், விசுவாசம் கிரியைகளுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசம் அவருடைய கிரியைகளுக்கு நேராக அவரை வழிநடத்தியது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். நாம் உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை விசுவாசிக்கிறோமா என்பதும் அவருக்கு தெரியும். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்கின்ற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் விசுவாசம் உண்மை உள்ளதா? உங்களை கிரியைகளுக்கு நேராக அந்த விசுவாசம் வழி நடத்துகிறதா? திருச்சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை நீங்களே மாற்றலாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்களே மாற்றலாம். ஏன் தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது? பிரியமானவர்களே, நீங்கள் நடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கலாம். உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்களிலே உன்னதமான கிரியைகளை வெளிப்படுத்தும். யாக்கோபு 2:10 கவனமாய் படிப்பீர்கள் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். ஆதியாகமம் 15:16 ஆபிரகாம் உண்மையான விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை தேவன் அறிந்துவிட்டார். யாக்கோபு கூறும் கிரியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. ஆபிரகாமின் காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 2:23 சொல்லும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் சிநேகிதன் எனப்பட்டான் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த இரண்டு வேத பகுதிகளையும் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால், இதில் எந்த விதமான எதிர்மறையான சத்தியங்களும் சொல்லப்படவில்லை. இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு சம்பவத்திலே காணப்படும் விசுவாசத்தை முதலாவது பார்க்கிறார்கள். யாக்கோபு விசுவாசத்தை குறித்து இறுதியாக பார்க்கிறார். ஒருவர் விசுவாசத்தின் ஆணிவேரை பார்க்கிறார்கள், மற்றும் ஒருவர் விசுவாசத்தின் கனியை பார்க்கிறார். விசுவாசத்தின் ஆணிவேர்தான் விசுவாசம் மட்டுமே உங்களை ரட்சிக்கும் என்பது. ஆனால் அந்த விசுவாசமானது வாழ்க்கையிலே கிரியைகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கிரியை காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்பதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, உங்கள் நடக்கைகள் தான் உண்மையான ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற பலருடைய வாழ்க்கையிலே நாம் அன்பை பார்க்க முடிகிறதில்லை, சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதில்லை, சமாதானத்தை பார்க்க முடிகிறதில்லை. ஆவியின் கனி இல்லாத ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசித்திருக்கிறார்களா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல வாழ தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். தூய ஆவியானவர் அவர்கள் மூலமாக வாழ அனுமதி அளிப்பார்கள். அப்பொழுது ஆவியின் கனியை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 350 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 400 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 450 ஆண்டுகள்.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் ஞானஸ்தானம். விருத்த சேதனமோ ஞானஸ்தானமோ யாரையும் ரட்சிக்காது. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளமே ஞானஸ்தானம். நீங்கள் தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசலண்டை நிற்கிறார். அதற்கு மேலாக அவரால் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த ஒரு இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருக்கு உங்கள் இருதய கதவை திறப்பீர்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:18.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும்

சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நிலை நிற்கும்,
1: நிலை நிற்கும். இந்த மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மெனி ஆர் த பிளான்ஸ் இன் அ மேன்ஸ் ஹார்ட். இந்த வயசுல என்னென்னமோ திட்டம் வரும் மனசுக்குள்ள,
0: என்னென்னமோ திட்டம் வரும்
1: போகும், என்னென்னமோ ஆசை வரும் போகும், என்னென்னமோ கனவு, கலர் கலரான கனவுகள்லாம் வந்து மறையும். ஆனா கடைசியில எதுதான் நிலைச்சு நிக்குமா? உங்களையும் என்னையும் குறிச்ச ஆண்டவருடைய நோக்கம். ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் இட் இஸ் தி லார்ட்ஸ் பர்பஸ் தட் ப்ரிவைல்ஸ். என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்க, என்ன ஓடணும்னாலும் என்ன செஞ்சுக்க,
0: ஓடிக்க.
1: ஆனா உன்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் கடைசியில் என்ன செய்யுமா, நிலைச்சு நிக்குமா. இனிமே போய் நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறக்கணும், நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே என்னன்னா
0: கூடாது
1: அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு அங்கலாய்ப்பு, மனச்சோறு வர்றப்ப எல்லாம் நீங்க சொல்லிக்கிறனோ, டேய், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் சாதாரண ஆள் என்னன்னா
0: இல்லை,
1: ஹல்லேலூயா. அதனால டெவில் என்ன பண்ணுவானா, நீங்க யாருன்னு தெரியாமலேயே நீங்க வாழணும், நீங்க யாருன்னு தெரியாமலேயே
0: நீங்க வாழணும்.
1: நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி யங் ஏஜ்ல எல்லாம் எனக்கு நிறைய கனவுகள், நிறைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒரு ஊக்கத்தோட நான் வாழ்ந்தேன். பெரிய எக்ஸ்போர்ட் ஆகணும், பிஸ்னஸ்ல பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியான கனவு எனக்கு இருந்துச்சு. ஒரு கனவு நிறைவேறலைன்னா உடனே அடுத்த கனவுக்கு தாவிடுவேன். என்ன மாதிரி கனவை மாத்திர இல்லை எக்ஸ்பர்ட் வேற, நடக்கலைன்னா போனா போயா இன்னொரு கனவு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவை ட்ரை பண்ணி எல்லா கனவுலையும் என்னன்னா ஃபெயிலான. இப்பதான் ஆண்டவருடைய நோக்கம், என்னுடைய 30வது வயசுல என் ஆண்டவர் என்னை சந்திச்சு, இதுக்கு தான் பிறந்த, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்ன உன்னை குறிச்ச என்னுடைய திட்டம் இது, இதை நிறைவேற்ற நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி வந்தேன் பாருங்க, என் லைஃப் தலையில மாறிடுச்சு.
0: என்னோட
1: ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து, அவன் பேரு முருகன், அவனுக்கும் இப்ப என்ன மாதிரி 56 வயசாச்சு. சமீபத்தில் நான் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு 30வது வயசுல ஆண்டோருக்கு நேராக நான் நடக்க தொடங்கினப்ப என் ஃப்ரெண்டு வந்து இதே முருகன் சொன்னது என்னன்னா, ஜோஷா வந்து லைஃபை தொலைச்சிட்டான், இனிமே அவனுக்கு வாழ்க்கை என்னன்னா
0: இல்லை,
1: இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் மேல ரொம்ப கரிசனையா அக்கறையோட பரிதாபப்பட்டேன். நான் எங்க போனதை நினைச்சு, பைபிள் ஸ்கூல் போனதை நினைச்சு. ஆனா அதே முருகன் பிஸ்னஸ்ல ஆகா ஓகோன்னு கொடி கட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச முருகன், முருகன் என் ஃப்ரெண்டு. அவன் இப்ப சரியான பயங்கரமான கடன் பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடியில இப்ப அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய அவனோட பேசுவேன். அவன் வாயார மனதார இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையை கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான், பூரிக்கிறான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப அவன் சொல்றான், யாருக்குடா கிடைக்கும் இந்த கொடுப்புன, எல்லாம் கோடியில ஒருத்தனு கிடைக்கும் ஊழியம் பண்றது
0: அப்படின்னு.
1: கோடியில ஒருத்தன்,
0: கோடியில ஒருத்தன்,
1: எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கைன்னு என்ன செய்யறேன்னா, சொல்லிட்டு சொன்னான், என்னமோ தெரியலடா அந்த அந்த சாமி வந்து நீனா தடதடன்னு வந்து வேலை செய்யறாரு, என்னைய மாதிரி வேலை தான் போட்டு பாக்குறாரு, அந்த மனுஷன்கிட்ட சொல்லிவிடா, என்னையும் கொஞ்சம் கருத்துல வைக்கிறதுக்கு சொல்லிவிடா அப்படின்னு. டேய் உனக்குள்ள கேட்கிற சத்தம் தாண்டா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சும்மா தியானங்கன்னு போகாதரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். 56 வயசுல திணறான். 56 வயசுல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், எப்படா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அவன் சொல்றான், அவ்வளோதாண்டா மாப்பிள்ள ரிட்டையர்மெண்ட்டு, அதனால நம்ம ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு லைஃபு. என்னடா ஸ்மூத்தாக போகுது, நானே ஒய்ஃபும் அப்படி நாங்கள்
0: ஒவ்வொரு
1: ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கே போய் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம், 2 நாளைக்கு வீக்கெண்டில் அங்கே போய் தங்கியிருப்போம், அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ரிட்டையர்மெண்ட்டில் பாரு மாப்பிள்ள, அதனால நம்ம அப்படி ஸ்மூத்தாக தான் என்ன செய்யணும்னா
0: போகணும்.
1: எனக்கு சிரிப்பு வந்துச்சு, டே 56ல எனக்கு இப்போதான் ஸ்டார்ட்டே ஆகுது, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அவனு என்ன சொல்றானு, 56ல
0: முடிஞ்சிருச்சு,
1: நமக்கு இப்பதான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்சுக்கிற காரியத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்தி உருவாக்கி அப்படி ரைப் ஆக்கி நம்மளை கொண்டு வர்றப்ப நம்மளோட பழகினவங்க நம்மளோட வாழ்ந்தவன் அவன் என்ன சொல்றான், இந்த வயசுல எங்களுக்கு எல்லாமே
0: முடிஞ்சிருச்சு.
1: நீங்க ஆண்டவருடைய திட்டத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு த்ரில்லா இருக்கும்.
0: ஆமென்.
1: சுறு சுறு
0: விறு விறு
1: விறுன்னு இருக்கும்.
0: எஸ்,
1: அதனாலதான் இந்த வயசுல நீங்க உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கத்தோட கனெக்ட் ஆகுறது அவனுக்கு என்னன்னா
0: பிடிக்கல.
1: நீங்க எதையும் நம்பாதீங்க. உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வாசிக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்களோட பேசுறாரு பாருங்க, அதுதான் உங்க ஃபியூச்சர்.
0: எஸ்.
1: அதுதான் உங்க எதிர்காலம்.
0: ஆமென்.
1: எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை.
0: எஸ்.
1: ஏன்னா ஆண்டவர் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: I am not here to search. My future. என்னோட எதிர்காலத்தை தேடுறதுக்காக இங்க நான் இல்ல. ஐ நோ யூ ஆர் மை ஃபியூச்சர்.
0: எஸ்.
1: எனக்கு தெரியும் நீங்க தான் என்னோட எதிர்காலம்னு சொல்லி.
0: எதிர்காலம் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம்.
1: ஃபியூச்சர்.

0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: அதனால உங்க எதிர்காலம் யாரு?
1: அவர்தான்.
0: உங்க எதிர்காலம் உங்க உள்ளங்கையில இல்ல, உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவற்ற இருக்கு.
1: ஆமென்.
0: சொல்லாரு, உன்னை என் கையில வரைஞ்சிருக்கிறேன், நீ உன் எதிர்காலத்தை உன் கையில தேடுறியாடா.
1: எஸ்,
0: நல்லவாடா இருக்குன்றார்.
1: எஸ்.
0: அதனால யார்ட்டும் எதை கொடுக்காதீங்க,
1: உங்க உள்ளங்கைய கொடுக்காதீங்க.
0: உங்களை உள்ளங்கையில வரைஞ்ச ஒருத்தர் இருக்கிறார்.
1: எஸ்,
0: உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உள்ளங்கையில்

0: ஐயோ என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணவே வேணாம் சாமி,
1: வேணவே வேணாம்.
0: உங்களை ஒருத்தர் ஏற்கனவே கையில வரைஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு.
1: எஸ்,

0: பைபிள்ல நீங்க வாசிச்சப்போ அல்லது ஒரு செய்தியை கேட்கிறப்போ அல்லது ஒரு பாடலை பாடி ஆராதிக்கிறப்போ உங்களை நோக்கி கடந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான் நீங்க.
1: ஆமென்.
0: யூ ஆர் எ ரெவலேஷன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு. வெளிப்பாடு. அதான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்கிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன்
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவில்லை,
1: காது கேட்கவும்
0: மனுஷருடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: Your life is totally secured.
1: Yes.
0: முழுமையா உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு.
1: பாதுகாப்பா இருக்கு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: உங்க கண்ணு அதை பார்க்கல,
1: காது கேட்கல,
0: உங்க இருதயத்துல
1: அவைகள் தோன்ற கூட இல்லை.
0: ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறாரா?
1: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
0: அதனால நான் சொல்றேன், யூ ஆர் எ ரெவலேஷன்.
1: ரெவலேஷன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் ஒரு வெளிப்பாடு.
1: நான் ஒரு வெளிப்பாடு.
0: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
1: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி நீங்களும் நானும் யாரு?
1: இறை வெளிப்பாடு.
0: இறை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இந்த பைபிள்ல இருந்து வர்றப்ப அந்த வெளிப்பாடு உங்களை குறிச்சு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: தப்பிக்கவே முடியாது.
1: எஸ்.
0: என்ன செய்ய முடியாது?
1: தப்பிக்கவே முடியாது.
0: தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவார்.
1: தூக்கிட்டு போயிடுவார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்க இருந்தாலும் சரி, அவருடைய நேரம் வர்றப்ப உங்களை தூக்கி தோல்ல போட்டு போயிடுவார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்க தூக்கி போட்டு போக மாட்டாரு, தூக்கி தோல்ல போட்டு போவாருன்றவனே. நான் சொல்றதை கேட்காம இங்கேயாட வந்து கிடக்க நீங்கெல்லாம் ஒரு ஆள் என்ன அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டு போக மாட்டாரு, உங்களை தூக்கி
1: தோல்ல போட்டுக்கிட்டு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: என்ன அவருடைய நேரத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அந்த வேலைக்காக தான் இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: இந்த பூமியில நீங்க இன்னைக்கு வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன்னா, யுவர் சீசன் இஸ் த ரீசன். Hallelujah.
1: Hallelujah.
0: Your season
1: is the reason.
0: Is the reason. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் வந்து உங்களை குறிச்சு உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா, நிச்சயமா பேசியிருப்பார்னா இல்ல, பேசியிருக்கிறாரு.
1: பேசியிருக்கிறாரு.
0: இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாரு.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: If God has spoken, உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருப்பார்னா டெஃபினெட்லி ஹி வில் மேனிஃபெஸ்ட்.
1: எஸ்.
0: உங்க வாழ்க்கையில அவருடைய நேரம் வர்றப்ப கட்டாயம் உங்களிடத்துல பேசினபடியே அவர் கிரியை செய்ய தொடங்குவார்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: உங்களை அசைச்சுக்கிற முடியாது.
1: எஸ்.
0: நீங்க இந்த மேப்புக்குள்ள இப்பமே வந்துடணும்.
1: ஆமென்.
0: வெரி சிம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆனா இதை நீங்க பிலீவ் பண்ணலன்னா நீங்க எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவீங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கட்டாயம் அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப உங்களை குறிச்ச தேவ திட்டம், உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும்.
1: தீரும். ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லுங்களே.
1: அல்லேலூயா.
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான கிளைமேட் உங்களுக்கு தருவார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: நான் வந்து என்னோட நான் 3வது வகுப்பா அல்லது 4வது வகுப்பா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசுல எங்க தாய்மாமா வந்து எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பைபிள் எங்க வீட்டில் இருந்துச்சு. நான் கேத்தலிக்காக இருந்தாலும் ஒரு பெண்டிகாஸ்டல் பைபிள் வந்து எங்கள் மாமா தாய் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அந்த பைபிள வந்து அந்த சின்ன வயசுல எங்க வீட்டு வாசப்பட்டியில உட்காந்து நான் சத்தம் போட்டு என்ன வாசிப்பேன். நான் வாசிட்டு இருந்ததை கேட்ட எங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அக்கா, அவங்க பேரு துளசி அக்கா. அவங்க வந்து அவங்க வாயில ஆண்டவர் வேர்டை போடுறாரு பாருங்க. அவங்க ஆண்டவர் அறியாத மனுஷியா இருந்தா கூட அவங்க சொல்றாங்க, அப்பா தம்பிய கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு வாசிக்க சொல்லுங்கப்பா, பெரிய பிரசங்கியாளர் மாதிரி என்ன செய்யற அண்ணா வாசிக்கிறான் அப்படின்னா. யாரு மாதிரி வாசிக்கிறான்?
1: பெரிய பிரசங்கியாளர் மாதிரி.
0: எனக்கு அந்த முளைச்சு மூணுல விடல இந்த நண்டுக்கு வந்துச்சு பாருங்க ரோசம். சி, நம்மள போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா
1: பிரசங்கியா
0: கேவலம் அப்படின்னு அன்னைக்கு முடி வச்சான் பைபிள.
1: எட்டு வயசுல
0: திரும்ப அந்த பைபிள் நான் திறக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் 30 வயசுல திறக்க வச்சாரு.
1: ஆமென்.
0: மூடுறதுக்கே உனக்கு இவ்வளவு தில்லுன்னா உன்னை திறக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: எஸ்.
0: எந்த கையை வச்சு மூடனியோ அதே கை.
1: எஸ். ஆமென்.
0: என்னுடைய 30வது வயசுல எனக்கான தேவனுடைய நேரம் என் வாழ்க்கையில வந்துச்சு. என்னோட கைரஸ் மொமெண்ட் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு. எனக்குன்னு என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற நேரம் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு.
1: எஸ்.
0: வந்த பாண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சாரு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும்
1: நான்
0: சபா போயிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: சாகுற வரைக்கும் போயிட்டு தான்
1: இருக்கோம். ஆமென்.
0: செத்து பின்னாடியே நாங்க செஞ்ச ஊழியம் பின்னல மாதிரி ஊழியம் செய்யும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அங்க ஒரு சரித்திரம்.
1: ஆமென்.
0: தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள்
1: வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டுன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: ஆமென்.
0: அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய நோக்கம் உண்ட தொடங்கும்.
1: ஆமென்.
0: வெதை முளைச்சு வர்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய திட்டம் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: எஸ்.
0: அப்ப உங்களை பார்க்க உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும், என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில.
1: ஹல்லேலூயா.
0: ஜூட அம்மா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பெண்ணா இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டவரை குறிச்சு ஒரு டிராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராக்டை வந்து அவங்க வாசிக்கிறப்போ அந்த டிராக்டில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க வாலிப வயசில் இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னா அவனை வந்து நான் உங்களுக்கு பணி செய்ய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை அறியாத இருந்த நாட்கள்ல ஒரு ஃப்ளோல அப்படி ஒரு சின்ன தாட் அவங்க மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க.
1: இப்ப கேட்டா கூட அவங்களுக்கு தெரியல, எப்போ ஒரு அக்கேஷன்ல சொன்ன மறந்துட்டேன் எப்ப அப்படின்னு
0: அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு ஒரு முதல் பையன் யூதா பிறக்கிறாரு. இவருக்கு சரியா 12வது முடிக்கிறாரு, முடிக்கல, ஃபெயில் ஆகுறாரு.
1: பிசிக்ஸ்ல 5 மார்க்ல போயிடுச்சு பிச்சுக்கிட்டு.
0: அதனால தாயாருடைய கனவு மருத்துவர் ஆகணும். மகன் பிறக்கிறப்பே கையில வாங்கினதே டாக்டர் செந்தில்நாதன் தான் வாங்கியிருக்கிறாங்க.
1: எஸ்.
0: அவருடைய பேர் செந்தில்நாதன்.
1: எஸ்.
0: அந்த ஆண்டவர் +2ல ஃபெயில் ஆக்கி சரியா 12வது படிக்கிறப்ப தூக்கி தோல்ல போட்டு
1: போயிட்டார்.
0: தோல்வியில் தோண்ட மகனை
1: தோளில்
0: தூக்கி கொண்டு போய்விட்டார்.
1: எஸ்.
0: அம்மா கிடந்து கதறாங்க, டேய் அப்பா இறந்துட்டாங்க, நீ தான் வீட்டுக்கு யாரு?
1: மூத்த மகன்
0: போயிராதரா போயிராதரான்னு அம்மா கதறினாலும் இவர் என்னன்னா, நான் பயில் ஸ்கூல் போறேன். டேய், நீ பயில் ஸ்கூல் போனா எனக்கு நீ
1: மகன் இல்ல, நான் உனக்கு தாயும் இல்ல.
0: ஆனாலும் அவர் பாட்டு என்னன்னா போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு தாய் ரட்சிக்க போட்டாங்க.
1: 4 மாசத்துல ஆண்டவர் சீக்கிரம் ஜெபத்தை கேட்டுட்டார்.
0: அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளோல சொன்னது, எனக்கு ஒரு பையன் இருந்தா
1: எஸ்
0: அவனை நான் ஊழியத்துக்கு என்ன செய்யறேன்
1: அனுப்பி வைக்கிறேன்.
0: ஆண்டவர் அதை பிடிச்சுக்கிட்டாரு பாருங்க.
1: எஸ்.
0: சரியா +2 படிக்க நேரத்துல அந்த தாயாருடைய மனதில் தேவன் கொடுத்த ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: எஸ்.
0: உங்க அம்மா ஜெபம் பண்றப்போ உங்களை குறிச்சு ஜெபம் பண்றப்போ உங்க அம்மாக்கு உங்களை குறிச்சு ஒரு வேர்ட் இருக்கு.
1: எஸ்
0: உங்க டாடி ஜெபம் பண்ணப்ப உங்களை குறிச்சு உங்க டாடிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு.
1: ஆமென்.
0: பக்கத்துல கையை பிடிச்சுங்க. தப்பிக்கவே முடியாது,
1: தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. எஸ்
0: உங்க தாய் தகப்பனுடைய ஜெபம் உங்களை விடாது,
1: விடாது.
0: அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படிதான் உங்களுக்கு நடக்கும்.
1: ஆமென்.
0: நீங்க எங்க போய் கூடாரம் போட்டாலும் சரி, எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் சரி, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, அந்த ஜெபம் உங்களை பிடிக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்க தாயார் உங்களுக்காக வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் பாட்டில புடிச்சு வச்சிருக்கிறார்,
1: புக்கில் எழுதி வச்சிருக்கிறார்.
0: டே அடங்காதவனே, நீ எங்க போனாலும் உன்னை என்ன விட
1: மாட்டேன். எஸ்
0: ஆண்டவரோட நாம கனெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல டெவில் வந்து பயங்கர பயங்கர தந்திரசாலி. நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வஞ்சிக்கணும். இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சீடு, சொல்லுங்க சீடு,
1: சீடு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பாக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி நீங்க, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாரும் கோதுமை மணி,
1: கோதுமை மணி.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் நீங்க யாரு,
1: கற்பத்தின் கனி,
0: பயாலஜிகலா, மாம்சத்தின்படி. ஆனா தரிசனத்தின்படி நீங்க யாரு,
1: கோதுமை மணி.
0: உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பக்கம் நீங்க கண்மணி, என்ன மணி,
1: கண்மணி.
0: ஆனா ஆண்டவர் பார்வையில் நீங்க என்னன்னா,
1: கோதுமை மணி. ஹல்லேலூயா.
0: தி சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு வெளிப்பாடு நீங்க வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆறதுக்கு முன்னாடிதான் டெவில் வந்து கதைங்கிற கான்செப்ட கொண்டு வர்றான். என்ன கான்செப்ட்,
1: கதை என்கிற கான்செப்ட்,
0: கதை கதை கதை கதை கதை.
1: எஸ்
0: நம்மள சுத்தி அதுதானே இருக்கு.
1: எஸ்
0: இதன் நடுவுல இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய கோதுமை மணிகளாக உங்களையும் என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நான் வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்க ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: எஸ்
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரம்மாண்டம்.
1: ஆமென்.
0: இதை நீங்க விசுவாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக உங்க காலத்துக்கு முன்னாடியே கதை விடுற வேலையை ஆரம்பிச்சிருவான். யாரு, நீ யாரு தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ எதெல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி நம்ப கூடாத காரியத்தை எல்லாம் உங்களை
1: நம்ப வச்சு,
0: நம்ப வச்சு நீ எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லெவலுக்கு போக வேண்டியவன் தெரியுமான்னு சொல்லி கற்பனை குதிரையை உங்களுக்குள்ள தட்ட விட்டு பலவிதமான ஆசைகளை உங்களுக்குள்ள வளர்த்து உங்களை நாசக்கடாக்குறதுல அவன் பயங்கரமான கில்லாடி. ஆனா நீங்க ஒரு சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கும்னா, ஸ்கிரிப்சர்ல இருந்து வருகிற வெளிப்பாட உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும்னா காத்து கருப்பு அண்டாது.
1: ஆமென். அண்டாது,
0: என்ன செய்யாது,
1: காத்து கருப்பு அண்டாது,
0: காத்து கருப்பு அண்டாது. சொல்லுங்க, நான் ஸ்டோரி இல்ல,
1: நான் ஸ்டோரி இல்ல,
0: சீடு,
1: சீடு.
0: நான் கதை இல்ல,
1: நான் கதை இல்ல,
0: நான் விதை,
1: நான் விதை.
0: என் வாழ்க்கைய நான் ஒரு கதையை போல கழிச்சு போட என்னன்னா விரும்பல.
1: எஸ்
0: அதான் நம்ம தியானிச்ச சங்கீதம் 90 9 வசனம், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல்
1: எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
0: கதையை போல் எங்கள் வருஷங்களை
1: கழித்து போட்டோம்.
0: கழித்து போட்டோம். 20 வருஷம் 25 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னு ஆண்டவரே நாங்க ஒருத்தர் கூட பின்னாட்களை ரெக்ரெட் பண்ணக்கூடாது. இந்த இளம் வயசுலயே நாங்க மீனிங்ஃபுல்லா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நாங்க ட்ராக்ல வந்து நிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நான் ஓட வேண்டிய பாதை எனக்கு காண்பிச்சு இலக்குக்கு நேரா என்ன நடத்துங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய பார்வை, தரிசன பாதை.
1: ஆமென்.
0: ஹalleluya.
1: ஹalleluya. ஹalleluya.
0: கதையில எதுவுமே நிஜம் இல்ல. கதையில
1: எதுவுமே நிஜம் இல்ல.
0: ஆனா விதைன்னு வந்தா எதுவுமே பொய் இல்ல.
1: எதுவுமே பொய் இல்ல.
0: உங்கள்ட்ட அவன் சொல்ற கதையில
1: எதுவுமே
0: நிஜம் இல்ல.
1: எஸ்.
0: ஆனா அவருடைய விதையா இருக்கிற உங்களிடத்துல உங்களை குறிச்சு அவர் தருகிற வெளிப்பாடு எதுவுமே பொய் இல்ல.
1: பொய் இல்ல.
0: உங்களை குறிச்சு உங்களிடத்துல பேசுற காரியத்தை அப்படியே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
1: ஆமென்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: நீங்க யாரு?
1: பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
0: அது என்ன பாஸ்டர் கதை? அது என்ன விதை? கொஞ்சம் புரியலையே.
1: எஸ்
0: கொஞ்சம் புரியற மாதிரி என்ன செய்யுங்களேன்
1: சொல்லுங்களேன்.
0: எங்களுக்கு புரியற மாதிரி எங்க பாஷையில என்ன செய்யுங்களேன் சொல்லுங்களேன்.
1: எஸ் எஸ். ஹalleluya.
0: நீ காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு மனைவி. அப்படின்னா என்னது?
1: கதை. கதை.
0: கதையை பார்த்ததுனால வந்த கதை.
1: எஸ்.
0: கோலிவுட் எஃபெக்ட், பாலிவுட் எஃபெக்ட்,
1: ஹாலிவுட் எஃபெக்ட்.
0: என்ன கதை? இங்க பாருப்புல, நீ என்ன என் மனைவி, இங்க வரியா, நீ இல்லைன்னா செத்தே போயிருவேன்.
1: எஸ்.
0: கை விட்டுறாத. உனக்காக வீட்டையும் தூக்கி போட்டு நான் என்ன
1: செய்யறேன்? உன் கூட ஓடி வந்துடுறேன்.
0: எனக்காகவா?
1: எனக்காகவா பிள்ள?
0: இந்த கருவாப்பைய எனக்காகவா?
1: உனக்காக தான்.
0: உடனே ஒரு ஃப்ரெண்ட் டயலாக் கொடுவாரு.
1: எஸ்.
0: எனக்காக எல்லாத்தையும் விட்டு வரா.
1: எஸ்.
0: கண்ணுங்களாம காத்துக்கணும்ல நம்ம.
1: எஸ்.
0: நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு.
1: எஸ்.
0: பைபிள்ல எல்லாத்தையும் விட்டு வருது நமக்காக.
1: எஸ்.
0: அதை காப்பாற்ற வேண்டாமா? ஏய் கதை
1: கதை.
0: 4 டயலாக பார்த்ததுனால இந்த பஞ்ச் டயலாக்லாம் வருது.
1: எஸ்.
0: எவனோ எழுதுனவன் டைரக்டர், அவன் யாரோ ஒருத்தன் நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான், அவன் நடிச்சிட்டு போயிட்டான். அது நிஜம் இல்ல. கதை.
1: கதை.
0: அந்த டயலாக் நீ என்ன செய்யாத?
1: நம்பிடாத.
0: நம்பிடாத.
1: நம்பிடாத.
0: பொண்ணு ரெண்டு வார்த்தை சொன்னா இங்க அப்படியே உருகுது உள்ளமெல்லாம். என்னன்னா
1: உருகுது.
0: அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு போன் வரலன்னா அன்னைக்கு என்னமோ மாதிரி. என்னன்னா
1: தலையே வெடிக்கும் போல இருக்கு.
0: காலையில என்னை 5 மணிக்கு அவதான் எழுப்பி விடுறா.
1: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
0: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
1: பைபிள் வாசிச்சாடா அன்னைக்கு?
0: ஸ்பிரிச்சுவல் காதல் இதெல்லாம் வந்து.
1: எஸ்.
0: கரிஸ்மேட்டிக் லவ்.
1: எஸ்.
0: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்காங்களா?
1: எஸ்.
0: எதுல கனெக்ட் ஆயிருக்காங்களா?
1: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும்.
0: சொல்லுங்க கதை.
1: கதை.
0: சரி, காதலி தான் மனைவியா வருவான்றது கதைன்னா விதைன்னா என்ன பாஸ்டர்? மனைவி காதலியாவா?
1: மனைவி காதலி. ஹalleluya. இதுக்கு அதிகமான கைத்தட்டு வராது.

0: நீங்கள் காதலிய மனைவியாக கற்பனை பண்ணீங்கன்னா சினிமா எஃபெக்ட். அது என்ன எஃபெக்ட்?
1: சினிமா எஃபெக்ட்.
0: ஆனால் உங்களுக்கு வருகிற மனைவி தான் உங்கள் காதலிங்கிறது அதான் நிஜம்.
1: நிஜம்.
0: எங்க பிறந்திருக்கோ தெரியல, ஆனால் பிறந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்க டைம் வர்றப்ப அந்த மனுஷிய உங்க வாழ்க்கையில கத்தர் கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஈசாக்கு ரெபேக்காள தனக்கு மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தானா?
1: நேசித்தான்.
0: ஆனா கதை பிசாசு எப்படி விடுறான்? இங்க பாரு, நேசிக்கிறவள மனைவியாக்கு. ஆனா ஈசாக்கு கதை என்ன சொல்லுதுன்னா, மனைவியை நேசி,
1: மனைவியை நேசி.
0: ஏப்பா, முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யும் தானே சொல்றேன். முன்னாடி செய்யறத
1: பின்னாடி செய்யும் தானப்பா சொல்றேன்.
0: ஏப்பா அவளை அவசரப்படுற?
1: எஸ்.
0: அதனால டெவில் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இங்க பாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வராது. உன்னை எல்லாம் ஒருத்தி பார்த்து சிரிக்கிறதே பெரிய விஷயம், விட்டுறாத.
1: எஸ்.
0: இந்த வாய்ப்பு என்ன செய்யாத,
1: நழுவ விடாதே.
0: டேய், ஆஃபர் தேடி வருதுடா.
1: எஸ். ஆடி ஆஃபர்ரா, பொங்கல் ஆஃபர்ரா, கிறிஸ்மஸ் ஆஃபர்ரா, நியூ இயர் ஆஃபரு.
0: பார்த்த உடனே கனெக்ஷன் கப்புன்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா,
1: எஸ்.
0: ஸோ இதெல்லாம் ஸ்டோரி எஃபெக்ட், ஸ்டோரி சாங்கு அது இதுன்னு பண்ற வேலை, ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனால் உனக்குன்னு ஒரு நபரை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறாரு.
0: அந்த நபரை அந்த வேலை வரும் பொழுது கத்தர் உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனால பி சீரியஸ். ஏன் வந்து இந்த வயசுல உங்களை ரொம்ப ஈஸியா பிசாஸ் வந்து டைவர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். போதுமான இன்சைட் இல்லைன்னா, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு
1: இல்லை என்றால்,
0: இல்லை என்றால் அல்லது இருந்தாலுமே, இந்த வயசுல இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா, பயங்கர
1: ஹெவி,
0: ஹெவியா இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய அழக அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் உங்கள் மேலே தொடுக்கப்படலை. லைவில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைங்க சொல்கிறேன், நீங்கள் அழகிங்கிறதுனால உங்கள் மேலே கண்ணு விழலை. உங்களை குறித்த தேவ திட்டம் பெருசு.
1: எஸ்.
0: உங்களுடைய சீசன் வர்றப்ப நீங்கள் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருக்க கூடாது. அதனால அந்த நாய் என்ன பண்ணிருச்சுன்னா,
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: மோப்பம் பிடிச்சிருச்சு உங்களா? நாய் என்ன செஞ்சிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு. அந்த நாய்
0: மோப்பம் பிடிச்சிருச்சு. மோப்பம் பிடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி உங்களை காலத்துக்கு முன்னாடியே காலி பண்ணணும்னு என்ன பண்ணிருச்சுன்னா, தந்திரம் பண்ணிருச்சு. ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க.
1: காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க.
0: என்ன என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க,
0: காப்பாத்துங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: சீசனுக்கு நீங்க தேவை. ஆண்டவருடைய நேரம் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யும்,
1: வந்தே தீரும்.
0: அந்த தருணத்துக்கு நீங்க தேவை. இந்த வாலிப கூட்டத்துக்கு நாங்க தேவை. அதனாலதான் எங்களை ஆண்டவர் முன்குறிச்சு உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை கருவியா பயன்படுத்துறார்.
1: எஸ்.
0: இதே போல இந்த பூமியில நீங்க வாழ்ற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அதற்காக உங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத அந்த நாய் என்ன பண்ணிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: மோப்பம் பிடிச்சிருச்சு.
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: பர்பஸோட என்ன செய்ய கூடாது? கனெக்ட் ஆகவே
1: கூடாது.
0: கூடாது. தசை மாறணும். திக்கு தெரியாம என்ன செய்யணும்?
1: அலையணும்,
0: அலையணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மக, ரொம்ப டெண்டர் ஏஜ்லயே, யங் ஏஜ்லயே எங்க செய்தியில அப்படி ஈர்க்கப்பட்டு அப்பா அப்பான்னு உயிரை விடுவா. அடிக்கடி போன் பண்ணி ஏசப்பானாலே அழுதுருவா. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மேல ஒரு தீவிரமான ஒரு நேசம் வச்சிருந்த மக. வாரத்தில் எப்படியாவது ஒரு நேரம் என்னோட பேசிடுவா, அப்பா எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. நேரடியா ஒரு முறை அவங்க இருந்த தேசத்துக்கு நான் போயிருந்தப்போ அவ என் போனை வாங்கி அந்த போன்ல அவ பேரை அழிச்சிட்டு அவளே டைப் பண்றா, டாக்டர் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கிறான். என் பேர் இருக்கக்கூடாதுப்பா, உங்க மகன் தான் இந்த போன்ல இருக்கணும்னு சொல்லி. அவ்வளவு தூரம் ஒரு தேவ மனுஷன் மேல தேவனுடைய பாதையில நாட்டம் உள்ள மகளா, அதி தீவிரமான வாஞ்சை ஆண்டவர் மேல, ஆண்டவர் மேல. நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய காலிங் இந்த மக மேல இருக்கு, இவளுடைய நாட்கள் வர்றப்ப இவ எப்படி எப்படி பிரகாசிப்பா, நமக்கு என்ன செய்யலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை குறிச்ச ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நாட்கள்ல, வயசு இப்ப 18, சிக்க கூடாத வலையில என்ன பண்ணியாச்சுன்னா சிக்கன உடனே. இப்ப எப்படி சிக்கல் எடுக்கிறதுன்னு என்னன்னா
1: தெரியல,
0: தெரியல. அப்ப ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களை டெவில் டார்கெட் பண்றான்னா, இது தீவிரமா இருக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல, இது பயங்கர ஆர்வமா இருக்காங்க தேவனுக்கு எடுத்த காரியத்துல. சோ நீங்க இது போல அவருக்கு எடுத்த காரியத்துல நாட்டமா இருக்கிறத பாக்குற டெவில் என்ன பண்றான்னா, எப்படியாவது உங்க காலத்துல நீங்க பிரகாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காகவே, உங்களை நாசம் பண்றதுக்காகவே வலையில பிடிச்ச என்ன செஞ்சிடறான்,
1: சிக்க வச்சிடும்,
0: சிக்க வச்சிடறான். ஆனா இந்த இந்த இந்த நோக்கத்தினாலதான் இந்த பாடுபடுத்துறாங்கிறது தெரியாம யங் ஏஜ்ல இந்த பிடியில சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவங்க நிறைய பேர் விட்டா. உங்கள்கிட்ட உட்காந்து கூட நான் பர்சனலா நீங்க உங்க மனசு திறந்து என்கிட்ட நீங்க என்ன செய்யலாம் பேசலாம், ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிங் உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரும் அப்படின்னா எவ்வளவு கதை சொல்லுவீங்க தெரியுமா, எக்கச்சக்கமா வரும் ஸ்டோரிஸ் வந்துட்டு. ஆனா தேங்க் காட் இந்த மாதிரி கூட்டத்துல தான் ஆண்டவர் டெலிவர் பண்றாரு, இந்த மாதிரி கூட்டத்துல தான் விடுவிச்சு உங்களை டிராக்குக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு, திட்டத்துக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வாலிபர்களுக்கு நாங்க ஊழியம் செய்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கதை தெரியும் தெரியுமா எங்களுக்கு. சமீபத்துல சில தம்பிமார் எங்க கேம்ப்ல வந்து ஜபத்தோடு நடந்த 5 நாள் கேம்ப்ல தொடப்பட்டு ஒரு 3 பசங்க நினைக்கிறேன், 3-4 பசங்க தான். அப்பா எங்க லைஃப் அப்படி கம்ப்ளீட்டா மாறுதுப்பா, ஆனா உங்கள்கிட்ட நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும் பேசணும்ப்பா, டைம் கொடுங்க அப்படின்னு. நான் சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துல இருந்தப்ப ஒவ்வொருத்தனா என் ரூமுக்கு வந்தான், வந்து உட்காந்து ஒவ்வொருத்தனும் அவனுடைய கட்டிச்சோறு அவுக்குறான். எப்பா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சர்றா சொல்றா என்ன தெரிஞ்சா தானே சொல்லு அப்படின்னா, அவங்களுடைய பிரைவேட் லைஃப் எல்லாம் சொல்றானுங்க, பயங்கர டர்ட்டியான லைஃப். அப்ப நான் பொறுமையா நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். யாரா இதானே இப்போ ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, மனசு ஃப்ரீ ஆயிடுச்சுல, இனிமே ஒழுங்கா வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்களை தட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அவனை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அவனுக்கு சொன்னானுங்க, எப்பா நாங்கள் என்ன மைண்ட் செட்ல வந்தோம்னா, எங்க கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம். என்ன செய்வீங்கன்னு சொல்லி
1: கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம்.
0: ஆனா நீங்க அந்த மாதிரி அருவறுக்காம முகம் சுளிக்காம எங்களுடைய காரியத்தை நீங்க பொறுமையா கேட்டு எங்களை சரியா ஆண்டவருக்கு நேரம் நீங்க நடத்தினது எங்க மனசு ரொம்ப என்னன்னா தொட்டுருச்சு. 3 பேரும் பைபிள் ஸ்கூல் போற மாட்டானு.
1: ஆமென்.
0: பைபிள் ஸ்கூல்ல இருக்கான், இப்போ மோகன்ஸ் என்ன பைபிள் ஸ்கூல் டீம்ல இணைஞ்சு ஃபுல்ல சீரியஸா இருக்கானுங்க மினிஸ்ட்ரியில.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்தவன் எழுகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் தன் பாதைக்கு
1: திரும்பினது இல்லையோ.
0: திஸ் இஸ் யுவர் டைம்.
1: எஸ்,
0: திஸ் இஸ் யுவர் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: ரிபென்ட்.
1: எஸ்,
0: அருமையான வாய்ப்பு. உன்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்ன குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு.
1: எஸ்.
0: வருகிற காலத்தின் தேவை நீ.
1: எஸ்.
0: உன்ன கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தேவையை சந்திக்க விரும்புறார்.
1: ஆமென்.
0: அதற்கான அபிஷேகம் உங்க மேல இருக்கு.
1: ஆமென்.
0: அதற்கான தெரிந்து கொள்ளுதல் உங்கள்ட்ட இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதற்கான காலிங் உங்க மேல இருக்கு. இது கோடியில ஒருத்தனு கிடைக்கிற வாய்ப்பு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சீட் உங்க மேல விழுந்திருக்கு.
1: ஆமென்.
0: அதனாலதான் இந்த கேம்புக்கு நீங்க வந்திருக்கீங்க.
1: எஸ்.
0: இதுக்காக உங்க அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க அப்பா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க பாஸ்டர் ஜெபிச்சிருக்கிறார். இன்னும் யார் யாரு ஜெபிச்சாங்கன்னு எனக்கு என்ன செய்யல
1: தெரியல.
0: தெரியல. நீங்க வேணும் ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.

0: உங்க வயசுல எல்லாம் என்னோட யங் ஏஜ்ல எனக்கு அதிகமா என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னன்னா கதை புஸ்தகங்கள். கதை புஸ்தகம்னா கண்ணாபின்னு வாசிப்பேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சாண்டிலியன்னு ஒருத்தர் இருந்தார். சாண்டிலியன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வயசுல சாண்டிலியன் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் பைபிளோட பெருசு பெருசா இருக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2, கடல் புற பாகம் 1-2, யவனராணி பாகம் 1-2, ராஜமுத்திர, இந்த மாதிரி 1000+ பக்கம் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும். 2 நாளில் முடிச்சிருவேன். அப்படின்னா சாப்பிட்றப்ப கூட இப்படி பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி ஸ்டோரி இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. பாலகுமாரன் இந்த மாதிரி சில MS உதயமூர்த்தியோட மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து, நீ தான் தம்பி முதலமைச்சர், நம்பு உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பஞ்ச நம்பி நம்பி தெருவுக்கு வந்தவன். எங்க வந்தவன்?
1: தெருவுக்கு.
0: அதுல பூ சுத்துறாங்கன்னு தெரியாம சுத்துங்கடான்னு சொல்லி விட்டு கடைசியில் எங்க வந்துட்டேன்னா
1: தெருவுக்கு.
0: பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்திருந்தார், மனதில் உறுதி வேண்டும். பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு மூவி. அந்த படம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததுனால எங்கள் ஊரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் இருந்த கிராமத்தில் 7 முறை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ, மேக்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 2 நாள் தான் போடுவாங்க. அந்த 2.5 நாளில் 7 நேரம் பார்த்தேன், திரும்பி திரும்பி பார்த்தேன். எந்தளவு அந்த ஸ்டோரி வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும் பாருங்க. இப்போ டெவில் என்ன பண்ணிட்டான், கதைக்கு மயங்கரவன் சொல்லி கதையை நம்ப வச்சே
1: கழுத்தறுத்துட்டான்.
0: என்ன பண்ணிட்டேன், அடி வாங்கிட்டேன். பாருங்க, இன்னைக்கு வரைக்கும்

0: கிளைமேக்ஸ்
1: சொல்லுங்க. கிளைமேக்ஸ்
0: கிளைமேக்ஸ்
1: கதைன்னு ஒண்ணு இருந்தா கிளைமேக்ஸுக்கு வந்துதான் என்னன்னா
0: ஆகணும்.
1: ஏதோ ஒரு முடிவை கண்டிப்பா நினைச்சுவானுங்க,
0: கொடுப்பாங்க
1: கொடுப்பானுங்க. இல்ல கதை என்ன காணி எங்க வந்து ஆகும்
0: முடிவுக்கு,
1: கிளைமேக்ஸுக்கு வந்து ஆகும்,
0: கிளைமேக்ஸுக்கு.
1: ஆனா நீங்க விதைனா உங்களுக்கான கிளைமேட் வந்தே தீரும்,
0: வந்தே தீரும்.
1: நீங்க கிளைமேக்ஸுக்கு பிறந்தவன் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலுக்காக பிறந்தவன். உங்க கிளைமேட் வந்தே
0: தீரும், தீரும்.
1: அந்த கிளைமேட் வர்றப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வாரியரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தாவீது வனாந்தரத்துல என்ன மேய்ச்சிட்டு இருந்தாரு,
0: கொஞ்ச ஆடுகளை.
1: அவனை எல்லாரும் யாருன்னு நினைச்சாங்க,
0: ஒரு மேய்ப்பன்.
1: ஆனா சிங்கம் வந்தா தெரியும் அவன் யாருன்னு, கரடி வந்து ஒரு ஆட்டை கவுனா தெரியும் அவன் யாருன்னு,
0: யாருன்னு.
1: அவன் மேய்க்கிற மேய்ப்பன் இல்ல, அவனுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி, அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்,
0: அல்லேலூயா.
1: சோ உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்கை தந்தவர், உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர், அந்த அழைப்பு கிரியை செய்ய தேவையான கிளைமேட்டையும் உங்களுக்கு தருவாரு.
0: ஆமே தருவாரு.
1: எந்த கால சூழ்நிலைக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்களோ அந்த கால சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தே தீரும்,
0: தீரும், தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஏலா பள்ளத்தாக்குல வந்து நிக்கிறான், எல்லாரும் சொல்றாங்க, என்னடா ஆடுமைக்கிறவனே உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிறாங்க. நீ ஆடுகளோடு இருக்கிறவன், இந்த சண்டை கத்தி கப்படாலாம் பார்த்து பயந்துராத தம்பி, பயந்துராதரா. அண்ணன் எலியா சொல்றேன், பயப்படாத, அண்ணன் கூட இருக்கேன்.
0: எஸ்,
1: பயப்படாதரா சின்ன பையல. அவன் அவன் என்ன சொல்றானா, அண்ணே உனக்கு ஒரு ரகசியம் தெரியாது, இது நமக்கு பிடிச்ச கிளைமேட்.
0: எஸ்,
1: இந்த கத்தி கப்படா, இந்த ராணுவம், இந்த யுத்தம், இது எல்லாமே நமக்கு பிடிச்ச கிளைமேட்டு. இன்னும் சொல்ல போனா, இதை கேட்டவொடனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னமோ பண்ணுது. என்னைய உன் நேரம் வர்றப்ப உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை என்னமோ பண்ணும்.
0: எஸ்,
1: உன் காலிங் வந்து உன்னைய பாடா என்ன செய்யும்னா
0: படுத்தும்.
1: அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவியனர் சொல்லுவாரு, இதுதான் நீ சஞ்சரிக்க வேண்டிய மண்டலம்,
0: மண்டலம், மண்டலம். ஹல்லேலூயா.
1: பைபிள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுக்கான எந்த பேக்ரவுண்ட் எனக்கு என்னன்னா இல்ல. ஆனா பைபிள் ஸ்கூல் போய் முதல்ல ஒரு 6-7 மாசம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா வேதத்தை வாசிப்பேன், நான் பாட்டுல போவேன் வருவேன், அவ்வளவுதான். ஆனா எந்த கிளைமேட்ல நான் இருக்கணுமோ அந்த கிளைமேட்ல என்னை ஆண்டவர் தூக்கி போட்டப்போ எனக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருந்த அவருடைய காரியம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு.
0: ஆமென்,
1: அல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ரோட்ல வர்றப்ப என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஏன்னா ஒரு பாசி பேர் டப்பால் இருக்கிற வரைக்கும் அது வெறுமனை பாசி பேர், ஆனா அதே பாசி பேரை ஒரு ஈர துணியில தண்ணியை தெளிச்சு வச்சீங்கன்னா அது முளைச்சு வந்துருது. அதே போல உங்களுக்கான கிளைமேட்ல ஆண்டவர் உங்களை வைக்கிறப்ப உங்களுக்குள்ள அவர் விதைச்சிருக்கிற அவருடைய காரியம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகி முண்டிக்கிட்டு வெளியில வரும்.
0: ஆமென்,
1: போன உடனே
0: அதில் விழுந்தோலியாத்து செத்தபடி.
1: உங்க கிளைமேட்ல நீங்க நிக்கிறப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆளுகையை எதிர்த்து நிக்க எந்த அந்தவார சக்தியாலும் முடியாது,
0: முடியாது.
1: சும்மா பாதாள கிட்டு கிட்டுன்னு நடுங்க உங்களை கண்டாலே என்னடா இவன் கிளைமேட்டுக்குள்ள வந்துட்டான், இனிமே இவனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிற தேவனுடைய வல்லமைய எதிர்த்து நிக்க

0: நம்மளால
1: முடியாது
0: முடியாதுன்னு தரிகட்டு ஓடுவான்,
1: ஓடுவான், ஓடுவான்.
0: ஹல்லேலூயா.
2: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைச்சாரா? தண்ணீரை படைச்சிட்டு மீனை படைச்சாரா?
0: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைக்கல, தண்ணீரை படைச்சுட்டா மீனை படைச்சாரு.
2: புல்லுகளை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையை உண்டாக்குனாரா? வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்குனாரா?
0: வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா.
2: மீனை படைச்சவரு அது துள்ளி குதிக்க தேவையான சூழலையும் தந்தார்ல,
0: தந்தார்.
2: உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவரு, அந்த அழைப்பு உங்க வாழ்க்கையில கிரிய செய்ய தேவையான காலத்தையும் நேரத்தையும் தருவாரு,
0: தருவாரு, தருவாரு.
2: அந்த நேரத்துல உங்களை பாக்குறவனுக்கு தெரியும், வேற லெவல்
0: வேற லெவல்
2: மேடா. நம்ம வீட்டுல பக்கத்துல அவன் பாட்டுல தேன்னு ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா இந்த வாண்டு நின்னு வச்சுக்கிட்டு சங்காரிக்கிறானடா, என்ன ஆட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டேவிட பார்த்து பிரமிச்சாங்க. காரணம் அது அவனுடைய கிளைமேட், அதற்கான அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறாரு, இப்ப கம்முன்றிருக்கு அந்த அழைப்பு.
0: எஸ்,
2: உங்களுக்கான கடவுளுடைய நேரம் வர்றப்ப வேலை செய்வாரு பாருங்க. உங்களுக்குள்ள நீங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்.
0: ஆமென்,
2: ஆமென். அல்லது உங்க மேல இருக்கிற அழைப்பை என்ன கண்டு உங்களுக்கான நேரத்துல சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசையா?
0: சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசைப்படுறான்.
2: யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி கெத்தா எந்த பயமும் இல்லாம சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல. யோசேப்ப ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்து ஃபேரோ முன்னாடி நிறுத்துறாங்க. ஃபேரோ சொல்றாரு, எப்பா ரெண்டு சொப்பனம் வந்துச்சு, எல்லாத்தையும் சொன்ன ஒருத்தனுக்கு அர்த்தம் என்னன்னா
0: தெரியல.
2: என்னமோ நீ ஏதோ சொப்பனம் கண்டா அர்த்தம் சொல்லுவாமே, நல்லா உன்னை குறிச்சு நல்லபடி என்ன செய்யறானுங்கண்ணா
0: எல்லாரும் சொல்றாங்க.
2: உடனே யோசேப்பு, அரசே அடியனை மன்னிக்க வேண்டும், ஏதோ ஜெயில வந்த அவங்க ஆளு ஏதோ சொன்னாங்க, நான் பாட்டில் அடிச்சு விட்டேன் அப்படியே நடந்துருச்சு, அதை போய் பெருசா எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? நீங்க சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் என்னன்னா
0: இல்லப்பா,
2: தயவுசெஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு பயந்தானா?
0: பயப்படல.
2: என்ன சொப்பனும் உங்களுக்கு? என்ன ஆச்சு? எத்தனை நாள் தூங்கல? ரெண்டு நாளாவா? டெய்லி வந்துச்சா? ரெண்டு சொப்பனம் வந்துச்சா? வேற வேறு சொப்பனமா? அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, எல்லாத்துலையுமே ராஜாவை ஆசீர்வதிக்கிற ராஜரீகம்.
0: ஆமே, ஹல்லேலூயா.
2: டேய், நான் தாண்டா ராஜா இங்க, நீ என்னடா ராஜாவுக்கே ராஜா மாதிரி பேசுற?
0: யோ, இது ஏன் கிளைமேட்டியா? ஆமே,
2: இதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்.
0: எஸ்,
2: என் கிளைமேட் வந்தா என் கிளைமேட்டுக்கு நான் தாயா ராஜா?
0: ஆமே.
2: பகல் வந்தா பகலுக்கு சூரியன் தாயா ராஜா? இரவு வந்தா இரவை ஆளுகிற சுடராகிய சந்திரன் தாயா ராஜா?
0: ஆமே.
2: அதனால என் கிளைமேட் வந்தா நான் தாயா ராஜா? உங்க கிளைமேட் வர்றப்ப உங்களோட போட்டி போட இன்னொருத்தன் இல்ல,
0: இல்ல, இல்ல.
2: அதனால டெவில் என்ன பாக்குறான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீ உன் வாழ்க்கை என்ன செய்யணும்னா வேஸ்ட் பண்ணி உன் காலத்துல என்ன பண்ணணும்?
0: எஸ்,
2: உலகம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு நீங்க ஆகாதவன் இல்லை, நீங்க தள்ளப்பட்ட கல் இல்லை, நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்.
0: எஸ்,
2: ஆட்ட நாயகன் இல்லாம ஆட்டமே இல்லை.
0: ஆமென்.
2: கதாநாயகன் இல்லாம கதையே இல்லை.
0: ஆமென்.
2: விதை இல்லாம விளைச்சல் இல்ல.
0: எஸ்,
2: நீங்க இல்லாம தேவன் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய விரும்பல, உங்களை கொண்டுதான் தேவன் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். He needs you.
0: You.
2: உங்க காலிங்க யாரு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களை குறிச்சு தேவன் பேசி இருக்கிற காரியத்தை யாரு விமர்சனம் பண்ணிருந்தாலும்
0: பரவாயில்ல,
2: தேவன் உங்களை குறிச்சு சொன்னது சொன்னதே
0: சொன்னதே சொன்னதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
2: யார் என்ன சொன்ன என்ன, எத்தனை பேர் எப்படி கிண்டல் பண்ணாலும் தேவன் உங்களுக்குள்ள விதைச்ச காரியம் கண்டிப்பா உண்டும்
0: உண்டும்.
2: ஆமென்,
0: ஆமென்.
2: அப்போ உங்க அப்பாவே பார்ப்பாரு, என்னடா டேய் நாம்பத்த மகனே, என்னடா இது,
0: என்னடா
2: என்னடா நடக்குது.
0: எஸ்,

0: கடைசிகால எழுப்புதலுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நான்.
1: அப்போஸ்தலன்
0: ஒரு தீர்க்கதரிசி நான்.
1: தீர்க்கதரிசி நான்.
0: கடைசிகால திருச்சபையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிற அவருடைய சுவிசேஷகன் நான்.
1: சுவிசேஷகன் நான்.
0: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
1: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
0: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
1: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பாக்கியம்.
1: எஸ்.
0: பெரிய
1: பாக்கியம்.
0: பாக்கியம். அதனால டெவில் என்ன பண்றான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ தடுமாறணும், தடம் மாறிடணும், ட்ராக்கை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதனால செட்யூஸ் பண்ணி நம்மளை மயக்கி நம்மளை வஞ்சிச்சு நம்மளை சின்ன வயசுல என்ன பண்ணி போட்டுறான்னா, நாசக்காடு பண்ணி போட்டுறான்.
1: எஸ்.
0: ஆனா உங்க வயசுல இது போல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரு என்னன்னா, நாங்க கடந்து வந்த பாதை வேற, நீங்க இப்ப இருக்கிற காலம் பொற்காலம். யா ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: என்ன காலம்?
1: பொற்காலம்.
0: அதனாலதான் இந்த மாதிரி வாரத்தோட யூத் மீட்டிங் எல்லாம் வச்சு விதவிதமான அபிஷேகப்பட்ட தேவதாசர்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை சரியான ட்ராக்குக்கு நேர கொண்டு வந்து விடுற பாக்கியம் எனக்கெல்லாம் அந்த நாட்கள் என்னன்னா இல்லை. அந்த கிளைமேட்ல நான் என்னன்னா
1: இல்லை.
0: ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலிங்க கொடுத்து அந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய கிளைமேட்டையும் தந்திருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்.
1: ஆமே.
0: கொடுத்து வச்ச மகராசிங்க நீங்க.
1: ஆமே.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.

0: செஞ்ச ஆதாம தேடி வந்து டேய் ஆதாமே எங்கட இருக்கேன்னு கேட்டாரா?
1: கேட்டாரு.
0: தெரியாம அவர் படைச்ச தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற அவனை கண்டுபிடிக்க முடியாது அவரால.
1: முடியும்.
0: ஆனாலும் ஏன் கேட்டாருன்னா ஆதாமுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக. டேய் எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்கிற,
0: எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: அதே அதே அதே இடத்துலதான் பிசாசு அவனுடைய வஞ்சனையில விழுந்த பிள்ளைங்களையும் வச்சிருக்கிறான். நீ எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: ஆனால் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு போகாம தூக்கி தோல்ல போட வந்திருக்கிறார் இன்னைக்கு.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடினேன்.
0: எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தா.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடி.
0: என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு
0: இன்னைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார்.
2: தோடினேன்
0: மன்னிக்கிறார்.
2: இயேசு

0: அழிச்சு கழிச்சு புது இந்த ராத்திரியில இருந்து வெளியில வர முடியல ஆண்டவரே, வெளியே கொண்டு வாங்க,
1: கொண்டு வாங்க.
0: வேற யாரும் வரைஞ்ச வட்டம் இல்லை, உனக்கு நீயே வரைஞ்ச வட்டம்,
1: வட்டம்
0: ஈஸியா வரைஞ்ச. ஆனா வெளியில வர உனக்கு என்னன்னா தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உள்ள வந்து தூக்க
1: விரும்புறாரு.
0: எனக்குள்ள வாங்க ஆண்டவரே,
1: வாங்கப்பா
0: எனக்குள்ள வாங்க.

0: எனக்கு
1: நீ வேணும், முழுசா எனக்கு நீ வேணும். என்ன பண்ணிருந்தாலும் மன்னிக்க நான் தயை பெருத்தோரா இருக்கிறேன். நீ மனசாபப்படுவேனா? இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் மன்னிய மாட்டவரேன்னு நீ என்ன நோக்கி கதறுவேனா? உன்னை தூக்கி தோல்ல போடும்படி நான் வந்திருக்கிறேன். சத்ருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. விழுந்தாலும் எழுந்திருக்க கூடிய ஊழியத்தை எனக்கு செய்ய ஆண்டவர் உண்மையில் அவர்
0: அப்பா. என்
1: சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஐ அம் சாரி,
2: ஐ அம் சாரி.
1: வெளியே சொல்ல முடியாத வெக்கேடு, பரவாயில்ல பாஸ்டர், கேவலமான விஷயம், பயங்கர அசிங்கம், பரவாயில்ல. சாம்சனோட காரியம் தான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும்.
2: இன்னைக்கு
1: ராத்திரி இந்த செஷன்ல இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம். உங்களோட ஆண்டவர் பேசுவார். நான் உங்களை குறிச்ச திட்டத்தை மனசுல வச்சு, உங்களை குறிச்ச பெரிய நோக்கத்தை மனசுல வச்சு சீரியஸா கையை தூக்கி சரண்டர் ஆயிருங்க. இந்த இரவே ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆவார். அந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே தூக்கி தூர போட்டு அப்படி ஸ்லேட்டை கிளீன் ஆக்கிடுவார்.
2: நாளையில
1: இருந்து ஆண்டவரை புதுசா எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சரண்டர் பண்ணுவீங்கன்னா இந்த இரவு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புறாரு.
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: எதை விட்டு உன்னால வெளியே வர முடியாம நீ போராடுறியோ அதை விட்டு இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்கம் வந்திருக்கிறார் அவன் சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லுங்களேன்.

0: இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை
1: செய்யறாரு,
0: தூக்கி தோள்ளப்பட விரும்புற

0: இன்னும் நேசிக்கிற, இன்னும் உன் மேல பிரியமா இருக்கிற
1: அப்பா நண்பன்,
0: அவருக்கு நீ முழுசா வேணும்.
1: என்ன சொல்ல
0: அவருக்கு நீ முழுசா வேணும். நீ வேணும் அவருக்கு, நீ வேணும் மகனே, நீ முழுசா வேணும் மகளே.

0: என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவார பாஸ்டர். ஆமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்.
1: எஸ்,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஒருத்தன் மந்தையில மேய்ச்சிட்டு இருந்த அவனுடைய ஆட்டை ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருச்சான். நல்ல இந்த இடத்துல கொத்திருச்சு. அவ்வளோ பாய்ச்சினானே அந்த விஷம் பரவுனா அந்த ஆடு என்ன செய்யணும்?
1: செத்துறணும்.
0: அதனால ஆடு செத்து போக போகுதுன்னு அவன் அந்த ஆடை பார்த்துட்டு இருந்தா அது தொடர்ந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் முகத்தை பார்க்குறான், பாம்பு கொத்துன அந்த காயம் வீக்கம் எல்லாமே இருந்திருக்கு. என்னடா கொத்து வாங்கினாலும் தொடர்ந்து என்ன செய்யுதுன்னா ஆடு புல்ல மேயுதே. அடுத்த நாள் பார்த்துருக்கிறான், நல்ல முகம் வீங்கி இருந்திருக்கு ஆட்டு. அடுத்த நாள் அது சாகலை. மூணாவது நாள் பார்த்துருக்கிறான், லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது, மெல்ல மெல்ல அந்த வீக்கம்லாம் வத்தி. ஒரு நாலஞ்சு நாளில் பார்க்குறான், அது இயல்பு நிலைமைக்கு அந்த ஆடு தானாகவே என்ன செஞ்சிருச்சுன்னா வந்துச்சு. அப்போ என்னடா ரகசியம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சு அந்த ஆடு ஏன் சாகலை அப்படின்னா, அந்த ஆன்டி வெனம், அந்த பாம்பு கடித்த விஷம் முறிவு, அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதே ஆட்டு ரத்தத்தில் தானே. அவள்
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உங்களை பாம்பு கொத்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒன்றும் பண்ண உனக்கு ஒன்றும். நாலு நாள் வலிக்கும், இன்னொன்னு இருக்கும், நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட. என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மன்னிச்சு உன் மனசு அப்படி கிளீன் ஆக்குறார், நிம்மதியா தூங்குவார். அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நிம்மதியா நிம்மதியா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரும். இயேசுவின் நாமத்துல கன்ஃபஸ் பண்ற ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். தடைய உடைக்கிறாரு, இந்த ராத்திரி தடைய உடைக்கிறார். நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்குறார். நீ விழுந்து கிடக்குற அந்த பாவ சேற்றில இறங்கி வந்து தூக்குறாரு. பாம்பு கொத்தி இருக்கலாம், பாம்பு உன்னை தீண்டி இருக்கலாம், ஆனா ஒரு சேதம் இல்லாம உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், விஷத்தை முறிச்சு போடுகிற ரத்தம் உன்னை மறுபடியும் ஆண்டவர் தூக்குறாரு. நீ வேணும் அவருக்கு, நீ வேணும்.
1: கொத்தப்பட்ட
0: ஆடு அந்த காயத்தோட திரும்ப வந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறப்ப அந்த ஆடு கன்னத்துல ஒரு ஸ்காரு, ஆடோட கன்னத்துல ஒரு ஸ்காரு. ஸ்கார் இருந்தாலும் அந்த ஆடுதான் இந்த தலைமுறைக்கான ஸ்டார்.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நீ பிரச்சனைக்குரிய நபர், ஆனா ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருக்குள்ள மாற்றம் அடைஞ்ச நீ உன்னோட சீசன்ல பிரகாசிக்கிற நட்சத்திர நீ. ரியலான ஸ்டாரு. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரம் இந்த தலைமுறைக்கு நீ தான் தேவை. இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான். இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான். இந்த இருள பிரகாசிக்கிற நட்சத்திரம் நீங்க தான். உன் மேல அந்த காலிங் இருக்கு, உன் மேல அந்த அழைப்பு இருக்கு. தப்பே பண்ணிருந்தாலும் உன்னை மன்னிச்சு அந்த பாடத்தோட அந்த அனுபவத்தோட அநேகருக்கு நீ ஊழியம் செய்வ, அநேகரை புரிந்து கொண்டு அவங்களுக்கு மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துவார் மகனே. இன்னைக்கு ராத்திரி அழிச்சு கழிச்சு புதாட்ட. அல்லேலூயா, மனதார ஆண்டவர்கிட்ட சாரி கேளுங்க. தேங்க்யூப்பா. என்ன பலப்படுத்துங்க. நீங்க கேட்கிற பொழுதே ஒரு புது வல்லமை உங்க மேல இறங்குது. நீங்க சின்சியரா கேட்கும் பொழுதே ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை இப்போ ஆண்டவர் உங்க மேல ஊத்துறாரு. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபயரை ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகத்தை நீ அனுபவிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகம் மேல இறங்கி வந்து அந்த வல்லமைய இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் புதுப்பிக்கிறார். இதோ புதிய பாஷைகளை தர்றாரு. புதுபலன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ இழந்த ஆதி அன்புக்கு நேராக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் மீண்டுமாக வங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், இதோ இந்த ராத்திரி வேளையில உன்னை மீண்டும் தூண்டி விடுகிறார். அந்த ஆதி அன்பு, அந்த அக்கினி அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை, இதோ மறுபடியுமாக உனக்குள்ள இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஊற்றுகிறார். ஒரு விசை மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. விட்டு கொடுக்கிற உங்க மேல அந்த அக்னி மூழுகிறது, அந்த நெருப்ப ஆண்டவர் மீண்டுமாய் பற்ற வைக்கிறார். எலும்புசியோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக தூசியை உதறிவிட்டு எலும்புசியோனே.

0: அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார்,
1: தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புகிறார், மேய்ப்பர்களை எழுப்புகிறார். நீந்தா நீந்தா நீந்தா நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த அப்போஸ்தலன், நீந்தா அந்த தீர்க்கதரிசி. அந்த ஊழிய அபிஷேகம், அந்த ஊழிய அபிஷேகம் உமேல இறங்கி வருது மகனே.
0: தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே பிள்ளைங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை தோன்ற பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஊற்று ஆண்டவரே.
2: Jesus. Jesus.

தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை ராத்திரி வேலையில செப்பனிடுகிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடு. நீ இழந்த அக்கினிய, நீ இழந்த அந்த அனல, இதோ இதோ இதோ ஆண்டவர் மீண்டுமாய் தருகிறார். அந்த தரிசனம், அந்த சொப்பனம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த இரவிலிருந்து இந்த நாளிலிருந்து மீண்டும் உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மன கண்களை, இந்த தலைமுறைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த தலைமுறைக்கு பரிமாற விரும்புகிற ரசம் உனக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகுது மகனே.

0: மடியில விழுந்துரு, உன் டாடி கையில விழுந்துரு, உன் டாடி மார்பில சாஞ்சுக்கோ,
1: எரிந்து கொண்டே
0: விழுந்துரு.
1: இரு

0: வேண்டும்.
1: இன்னைக்கு ராத்திரி என்னைக்கு இல்லாம நீ ஜெபம் பண்ணுவே.
0: முழுவதும் விடியற் காலமட்டும்
1: ஆண்டவர் உறவை மீட்டெடுக்கிறேன். மீண்டும் உன் ட்ராக்குக்கு வர்ற நீ இன்னைக்கு ராத்திரியில இருந்து
0: வேண்டும். ஆனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே.
1: இந்த வயசுல ஆண்டவரே
0: ஆதி அன்பு குறையா.
1: இந்த வயசுல
0: அழவே
1: இந்த நெருப்பை போட்டுருங்கப்பா.
0: ஆனலாய் தனலாய்
1: நேரம் உங்க நினைவா
0: இருக்க வேண்டும்.
1: நேரம் உங்க இயக்கத்தோட வலது பக்கம் இடது பக்கம் சாயம் சரியா உங்க பின்னாடி ஓடி வர ஒவ்வொரு மகனுக்கும்

0: இழந்த அக்கினி மீண்டும் மூழுகிறது. இழந்த அந்த அக்கினி மறுபடியும் உன்னுடைய இருதயத்துல மூழுகிறது. அந்த அனல், இந்த அனலை நீ ரொம்ப நாளா தொலைச்சிட்ட, இந்த அனலை நீ ரொம்ப நாளா இழந்துட்ட, அந்த அனலை, அந்த அனலை இந்த நாள்ல ஆண்டவர் மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார். அந்த பலிபீடத்துல அக்கினி, அந்த பலிபீடத்து அக்கினி, அந்த பலிபீட தாக்கினி மறுபடியும் உனக்குள்ள பற்றி எரிய தொடங்குகிறது, பற்றி எரிய தொடங்குகிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி நீங்க போடுங்க ஆண்டவரே.
1: ஆனல் மூட்டி அடியே
0: ஃப்ரெஷ் ஆன் ஃபயர், ஃப்ரெஷ் ஃபயர்.
1: ஆனல் மூட்டி அடியே ஆட்கொள்ளு, அனலாய் அனலாய் இருக்க வேண்டும்.
0: விட்டு கொடு மகனே, கொஞ்சம் விட்டு கொடு மகனே, ஆவியானவரே கொஞ்சம் விட்டு கொடு.

0: நீங்க தான் விடுதலையை கொடுக்கணும். ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், விடுதலையை கொடுக்க. எதை விட்டு பிள்ளைங்க வெளியில வர முடியலோ அதை விட்டு வெளியில கொண்டு வாங்க ஆண்டவர. ஆவியானவரே உங்க ஊழியம் தேவைப்பா, இந்த தலைமுறைக்கு இவங்க தேவை ஆண்டவர.
1: இந்த
0: தலைமுறைக்கு இவங்க தேவை.

அண்டேன் மன்னா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எபிரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவ தயவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டி ஆர் கிங்ஸ்லி அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு இசை அமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும், தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன்தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நவெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது, பாடும் பொழுது கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

வல்லமை வரங்களோடும் ஆண்டவருக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, என் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினாலே

தெய்வமே சாத்தானை கெடுத்து நில்லுங்கள், அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட சரித்திர மனிதனாய் மாறிடே.

8 திருப்போம். 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12 அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்துல ரெண்டு போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மோனிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து வருது. சிட்சை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்றும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்கே அப்படி சொல்லி இருக்குதே, இங்கே ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணாருன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி, கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பதை குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும். ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள், அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்லா ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபுவை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷன்ல ஒரு கோளாறு.
நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி, நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான். நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே, இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்து அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும் அவசியம், நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றது. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார் என்பது குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடிரல, கொலை செய்திடல, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, அவன் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல, நல்ல மனுஷன்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்குதான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை கால உடைச்சிட்ட பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்ச 20-ஆம் மாடியிலிருந்து ஒரேடியா குதிச்சிடலான்னு குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன். பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள், புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவி ஈர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்ப்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். முதலாவது மாடியிலிருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்லா குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு 4 பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகளில் போர்ட்டிகோ மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சிருந்துருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, மதுபானம் சில நேரத்தில் சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுக்கு பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது, என்னென்ன இப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் பாங்க, உட்கார்ந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுளை எப்படி என்ன எப்படி பண்ணலாம்? நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண? நான் பாட்டு உட்காந்து ஒரு சின்ன பாட்டிலை வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன். கடவுளை என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது? அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம் இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையிலே
அவன் ஒரு பிரமாணத்தை மீறிவிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்கள் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால் ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியா இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள், இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமாக பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனாக இருந்தால் போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம், அறிவுள்ளவர்களாக இருப்போம். அறிவில்லாமல் இருந்தால்தான் ஜனங்கள் அழிந்து போகிறாள்னு வேதம் சொல்லியிருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டா இருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்லை, குடிக்கிறது இல்லை, நான் அது பண்றதில்லை, இது பண்றதில்லை, பண்றதில்லைன்றது 15 லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான் பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்திலையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்துல, ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்ட் அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு 1 அதிகாரத்துக்கு. போன தடவை அந்த
பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19-21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா இடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல. ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு அப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி உண்மைதான் சொல்லுறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவனுக்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவங்ககிட்ட ஒன்னும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடருகிறார்களா, 22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப 100% உண்மை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னான் இல்லையா, வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட், இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி இல்ல. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ண வேணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இதை வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒன்னும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை, இவை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்னான், அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம் அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவ எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தர் குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதை தான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க. நல்ல ஆட்கள், கர்த்தர் கொடுத்தாரியா கர்த்தர் எடுத்தார் போட்டோம்,
நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கத்தர் கொடுத்தாரியா, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கத்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது. இவர் கத்தரை பற்றி குறை சொல்ற, கத்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கத்தரை துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யோபுவை போல நல்ல மனிதர்கள். வழங்குச்ச 22வது வசனம், 22வது வசனம் அதை தான் சொல்லுது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படின்னு சொன்னா அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னால பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படியே அலசி ஆராய்ச்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை, அவன் 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு, இது வரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரியே எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்லை, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை, அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதித்திருந்த அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்லை. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியில நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம். வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது. நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வி ஆகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. ஞானமானது வெளியே நின்று
கூப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க, அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள் ஒன்னும் அறியாமல் இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமா? மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்கு. அத என்ன சொல்றாங்க, கத்தர் இப்படி பண்ணலாம் ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா? சிரிப்பேன்றாரு, நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம், புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதான்யா, கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவார்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவார்னு எழுதி இல்ல, நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது, ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, இணருக்கமும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை
புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவன் அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால் வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது. இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இதை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம். போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி, இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல், இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம் எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேரும் போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பை பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால் பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும். என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும், ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 21:21 என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுவுக்கு நடந்த காரியங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க.
இங்கே சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும்? இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தையும் ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரமாம் ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது யோபுவுக்கு நடந்தத நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க யோபு நல்ல மனுஷன். ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம்? என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ண அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும். பாருங்க, அதுதான் முறை, ஆண்டவர் கத்து கொடுத்த முறை. போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா? பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா? சரி, சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணுப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடாவாடி, சாயந்தரமும் நம்ம பலியிட்டுரும். இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானுங்க பசங்க. காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா, இல்ல அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது? இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலியிட்டுருவோம். சரி, சாயங்காலம் பலியிட்ட பிறகாவது போய் ஒழுங்கா நிம்மதியா தூங்க வேண்டாமா? தூக்கம் கிடையாது. பாருங்க, பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம். காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பியும் எதுக்கும் பலியிடு. காசுதான் இருக்குது, பணக்கார கத்த நிறைய ஆசீர்வச்சிருக்காரு. பாருங்க, போடு பலிய, ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடாவும் எல்லாம் போட்டு பலியிட்டு, சரி காலையில பலியிட்டு திருப்பியும் பயம். பாருங்க, ஓயாத பயம் சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. தத்தளிக்குது அவனுடைய உள்ளம், இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க? சரி, நான் அதை பண்ணல, இதை பண்ணல, குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ள அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன். சரி, நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க? விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா? பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடையே தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள். பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே. இந்த பயம் என்னத்துக்கு நமக்கு? நம்மளை கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுற்றி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது. நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. ஒன்று யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்குது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து, அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே, பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ? அது முன்னாலேயே இருக்கட்டும். மெய்ஞானம் நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள், காத்துக்கொள். ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ பயமின்றி நடப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். துன்பமா இருக்காது, இன்பமா இருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா?
தூங்கலாம் ஏதோ பிரச்சனை, உலகம் எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம் சந்தேகம் குழப்பம் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பல விதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க, சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுற. அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடுன்னு நிறைய புத்தகம் உலகத்துல எழுதியிருக்காங்க. இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க, நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள் சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லியிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமா இருக்கும், சடுதியானத்திகளும் துஷ்டர்களின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது, இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்த ஆள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம், காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம், சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதி இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம் முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான், டேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்குது, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74 ஒன்னு ரெண்டு இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கர்த்தருக்காக வாழலையா, கர்த்தர் என்ன இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவனை இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனையும் மறைக்கிற இவன் யார், ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான், ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அது எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அலா 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான், கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள் எல்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டாண்டவரே, ஆகையால தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான் பாருங்க. நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, இதையே பிடிச்சி இதை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் வந்து நான் அலப்பிட்டான்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன்,
நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்கே, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.

பேசினான். ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான் அவன். கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டியில் வருகிறான். அவன் நான் தயவு செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க, 8 பாருங்க, 42:8. அதனால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய், உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில் எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்துல வாசிக்கிறான் அவர்களை பற்றி. பயங்கரமான சிநேகிதர்கள், இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்தா விரோதியே தேவையில்லை. அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புஸ்தகத்தை, விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா. அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான். அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து தான் செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னும் இவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அதையும் எதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நான் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஞானம் அல்ல, இது அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க, யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான், அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எது பிசாசிட்டிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிறையிருப்பை மாற்றினார். God turned Job's captivity என்ற ஆங்கிலத்தில் turned என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, என்ன டேபிள் திரும்பிடுச்சு, turning of the table சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான், பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அடித்து அவனுக்குள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லணும், சொல்ல வேண்டியது இல்ல. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க, அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் கால வைக்கிற, கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள, லேசா காலை வைப்பான் பாருங்க. இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான், கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்டா கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தள்ளி இருக்கியன்னா, அது அப்படிதான் சார் இங்க விஷயமே.

பிசாசனவும் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடங்கப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம் ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறோம், பிற பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தருகிறதுக்கு, பாவம் சந்தேகம் பயம் கீழ்படியாம தேவனுடைய சித்தத்துல நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும் அவனுக்கு ஃபுல்லா வந்து உள்ள உட்கார்ந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாச மோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவன் பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவனே நிறைய பேருக்கு பயமா இருக்குது, நாங்களே 5-6 பேர் இருக்கிறோம் இவர் வேற வர்றேங்கிறாரு, நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க, எல்லாம் கோழியை வாங்கணும் அதை வாங்கணும் செய்யணும் பிடிக்கணும் அவங்களை கவனிக்கணும், எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம். யாருக்குமே விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிச ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்லை, அது ஏற்பட்டாலும் ஒரு 2 நாளைக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் போயிடும், ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா. ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட், கெஸ்ட் வந்தா தங்குவாரு, இவர் வேற வர்றேங்கிறாரு கதவை தட்டுறேங்கிறாரு நுழைஞ்சு அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு, திறந்தால் உள்ள வருவேன் போஜனம் பண்ணுவேன் பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல, இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு நம்ம நீங்க ஆக்கி போடணும் அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போறார், இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டாருன்னா நான் அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இப்படியாலும் நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் நான் சன்னியாசி ஆயிடணும், அந்த தாடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து, கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு, திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது, திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்றார் நான் உள்ள வருவேன் போஜனம் பண்ணுவேன். போஜனம் அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணாருன்னா உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா, எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம், பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது, கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது, கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க, இதெல்லாம் ஒரு இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும் போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க, அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா ஃப்ரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகம் எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது, ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடன், ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு, அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு விடாத, அதனால தான் கேட்ல கரெக்டா காப்பா ஃபென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது, ஒரு விரோதி இருக்கிறான், இதை காத்துக்கொள் காடுன்னு சொன்னார். அதுதான் ஏன்னா உலக மகாத்த திருடல்தான் தாவப்பானவர், இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான், அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதேங்கிறார். அருமையானவர்களே சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா, என்டர்டெயின்ற வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும், என்டர்டெயின்னா நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது கொஞ்சம் பயம் தான் ஒண்ணும் ஒன்னும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள், பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது
ஆழிவும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளை நேரிடுறது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சு, எனக்கு கர்த்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாசை வெளியே வையுங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். நீங்கள தான் முரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா, நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம். உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்தா போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான். இப்ப யோபு டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசை சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிளை டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே அதை சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலிருந்து வர்ற ஏழைகள் ஒன்றும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துக்கிட்டு ஆட்டி இருக்கிறான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம் பில்லிஜுனியா அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்கள் வாழ்க்கையை பிசாசுக்கு ஃபுல்லா திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்றைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குற பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை. சிறையிருப்பை திருப்புகிறார். ரிட்டர் ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதையே சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திருப்புவார். பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் பாருங்க எப்படி பண்றாரு, அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, வாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றியை உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன். உனக்கு இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? யானே கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும். அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் டம்புறவர், ரெண்டு மடங்கு கொடுங்கிறார். பிசாசு இருந்ததை அழிச்சிரான், கத்தர் ரெண்டு மடங்கா ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும்
அவன் பின்னலையும் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2 மகளுக்கு கெட்சியாள் என்றும் 3 மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்தியை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தாப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. எல்லாம் பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு 2 மடங்காக கத்தர் அவனுக்கு தருபிசா அளித்ததை 2 மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்து அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றா அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? Devil is a bad devil, God is a good God. எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலே சொல்லுங்க, Devil is a bad devil, God is a good God. அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல. அது சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களா இருந்தால் போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும். பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும். வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம். அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரங்கத்தாவே, நல்ல தேவன் அவர். நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரங்கத்தாவே, ஸ்தோத்ரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்ரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும். அநேகருக்கு அவசியமா இருக்கலாம், அது இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில், ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறம்பான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். பிசாசின் சகல அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்குகிறவர். நல்வாழ்வை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சகல நிறைவை, செழிப்பை எனக்கு தருகிறவர், நிறைவாய் தருகிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். ஸ்தோத்ரங்க தாவே, எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என் மனக்கண்களை திறக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தாமே அந்த அறிவை எங்களுக்கு ஊட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சந்தேகங்களையும் நீக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்கிற ஆழமான அறிவை எங்களுக்குள்ளே வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை நன்மையால் திருப்தியாக்க நீர் விரும்புகிறீர். நன்மைகளின் தேவன், நன்மைகளை செய்கிற தேவன்.
நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். நன்மையும் கிருபையும் மாத்திரமே இவர்களை தொடரட்டும். மற்றெல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் விலக்கி வைக்கிறோம். தெய்வீக சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சகல நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிலைநாட்டுகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் உள்ளங்களில்

துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தெய்வ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆ.

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் பலனாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான் என்று எரேமியா நம்மை உற்சாகப்படுத்துகிறான். 17:7.
1: வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே.

சிறழிந்து கொண்டிருக்கும் இந்த உலகை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவீர்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஒரு சில வாக்குத்தத்தங்கள், பாடலாய் பாடுவோம்.

கருணாதர் இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபை என்று வர்ணிக்கிறார் பவுல் தீத்துவுக்கு எழுத கடிதத்தில். இந்த கிருபையினால் உண்டான ஆசீர்வாதங்களைத்தான் நாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறோம்.

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுதே தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி

0: கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க செல்கின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மைகள் கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டங்கள் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மையை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசீர்வாதம் காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே வேலைலாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதா ஜப அனுபவம். ஜப கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழிவு ஆற்றுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜப கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்கா கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கியாண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணும்னாலும் புதன்கிழமை ஜெபிக்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கலாம் சனிக்கிழமை ஜெபிக்கலாம், ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜ், அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்தில் ஜெபிப்பா நல்லது, அவன் உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம்னு நினச்சிட போகிறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களுக்கு யாரா ஒருத்தர் பக்கத்தில் இல்லை என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது, அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாலும் ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க, தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசி தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம், நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் அவன் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடி வாழ்க்கையில் ஜப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜபக்கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நமக்கு ஜபக்கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜபித்தாலும் நீங்கள் தனித்து ஜபிக்கிறீங்களா, தனித்து ஜபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனுக்கு தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கு என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு ஜெபத்தை கூட்டு ஜெபத்தை கூட்டு ஜெபத்தை கூட்டு ஜெபத்தை கூட்டினா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க, எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம் நீதி உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது, தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்றது, உண்மையாக வாழ்றது, நேர்மையாக வாழ்கிறது, பயபக்தி, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தோடு வாழ்கிறோம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதல்ல. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். நம்முடைய வளர்ச்சியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது, அப்படி தான் நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும். ஒரு 20 வயசில் ஒரு 5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா? இல்லை, ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்குது மனுஷன், அப்படி தானே. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதியை சட்டாவாங்க. ஏன், வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான். சும்மா ஆயில் போட்டு ஷூவில் ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க, அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நாம் வளர்ந்துக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும், இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவேதான் ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 2 என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்போது உங்கள் ஷேப்பே மாறணும், உங்களுடைய அப்பியரன்ஸே மாறணும், இல்லையா? உங்களுடைய எல்லாமே மாறணும். அப்போ மாறுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்துட்டு நான் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பண்ணியாச்சு, வழக்கமாக பண்ணுற பைபிளை படித்தாச்சு, வழக்கமாக செய்கிற சே காரியங்களை செஞ்சாச்சுன்னு சொன்னால், யூ வில் நாட் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவே தான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டும் என்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி. இங்கேயே வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலைல எழும்புறோம்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலைல நீங்கள் எங்கே போனாலும் அதை முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலைல என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எழுப்பின பொம்பளைங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா தோசையா அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எழுப்பினு என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றைக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்துள்ள ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோம், இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேடனுடைய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவன் அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சுட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப், யூ ஆர் டு செக். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ அந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரங்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறுதா, அதனால நிறைய பேர் சொல்லணும் எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர் அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க, அப்படியே தான் இருக்குது. நானும் தலைகளான்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஆ, இப்போ நிறைய பேர் தலைகளாக தான் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தலைக்கு இருக்கும் தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும். தலைகளானு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு. ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நீச்சலையே உங்களுக்கு தெரியாது, நீ ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னையுமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழகும் முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோன்னே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்பா அந்த அலையை பார்த்தோன்னே பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது. நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம், கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர்ந்து செய்வோம், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வரும், யுல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க. ஏன், உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா, இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா. கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவர்களாக மாறிட்டீங்க. உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா, இந்த வண்டி ஓட்ட தொடங்குற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இல்லை வந்து இப்படி வரான், இன்னொருத்த இப்படி வந்தோம், இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உரதம் இப்படி வந்தாலே பயம், அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் நிறைய திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ் வந்துச்சு, இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் மாறுதா, அதை விட இப்போ தான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிறத வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் லாபகமாக ஓட்டிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, ஆளுகா பக்கத்தில் இருந்து பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி இந்த ஒருத்தம் வரான் இந்த ஒருத்தம் வரான், எப்படி போகிற தெரியலையே, அங்கே திரும்புவோம் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நானும் இப்படி போகிறேன், அவன் ஸ்லோ பண்ணுவானோ பண்ண மாட்டான் தெரியலையோ, இப்போ அந்த மாதிரி கவர் இல்லைங்கடியே ஆகும், இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான். நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே, நான் பழக பழக சூழல்களை என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன். நான் நீச்சல் கலை கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவளாக வளர வளர வளர உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட், எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, உங்களால் வந்து ஓவர்கம் பண்ண முடிகிறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணேன் ஜெபத்தை அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா, இந்த பக்கம் மாறிச்சா, கிழக்கு பக்கம் மாறிச்சா, வடக்கு பக்கம் எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குரியவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இனி நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, தம்பி உட்காரு, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க. அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்கவங்களாக மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது இதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்கிறதுல நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கன்னு பார்த்துக்கலாம். எங்கெங்கே முதல்ல மாறணும், ஆ சத்தமாக சொல்லுங்க, ஆ மைண்டு, இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல, ஒத்த கருத்து. அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா, எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நாம் வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான். மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவல்ல, வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட், தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குருந்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொன்ன நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம். அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி குறித்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி குறித்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும். முக்கியமாக மனதை வைத்து கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது இவருக்கு என்னாச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நான் மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டு இருக்கும். தேவ சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்கோம். அதில் முதலாவது மாற வேண்டியது நம்முடைய மனம். மனம் எப்படி மாறுறது, முக்கியமாக மனிதர்கள் விஷயத்தில் தான் நம்முடைய மனம் அதிகமாக கரெக்ட் ஆகுது. பொருட்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, சூழல்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, நிறைய இருக்குது, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுறது எதுன்னு சொன்னால் மனிதர்கள் தான், நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்பட்ட மனிதர்கள். அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன்ட், சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்க முடியும், எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராமல் வராத இடத்துல என்ன வந்துடுது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது, வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை, மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது. ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமான நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே, நான் சொல்கிறது பொய்யா உண்மையா, கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையா, உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேற சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயம் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்க தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உள்ள சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்லை, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது. வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலை எதிரானது. அதிருப்தி மனநிலை சில நினைக்கும் போது பொறாம மனநிலை வரும். யார் யாருக்கெல்லாம் பொறாம இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ளே தெரியும் பொறாம வருதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாம இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிக மார்க் வாங்கினா நமக்கு பொறாம வராது. நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாம வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாக, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது. அவங்க போய் ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம். சிலரை மட்டமாக நினைப்போம். சிலரை எப்போவுமே சந்தேகமாகவே நினைப்போம்.

நம்ம வெளியே போகிறவள வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவங்களுக்கும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வர்றாங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்கார ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இந்த மணமாக வந்த பிறகு தான். ஆமாம், இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்தது இவங்களுக்கு முன்னேற்றே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க, என்றைக்கு மேலே ஒருத்தங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களோ அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதில் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப்பு. ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, புரிகிறதா? நான் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியை, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல அவர் வாழ்ந்துட்டு போகட்டும், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இந்த இதை படித்து என்ன நினச்சுன்னா பரவாயில்ல ஒரு பாஸ்டர் இவட்ட ஒரு அபிஷேகம் அது சொல்லுது, நான் அபிஷேகம் இருக்குது நம்பி தான் இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது, அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகம் இருக்குது நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு பிள்ளை வேறு இருக்குது, சரி ஒரு கர்த்தரை ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன், அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிட்டு டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான், நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம் போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தார்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, அண்ணிலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம் பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஓஹோ மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது, சிலர் அப்படி தான் யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனையாக தாங்க இருக்கும். இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா, நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள், மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனால் அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது, எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோபப்பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து. அடுத்த இரண்டு நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம், யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது, எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான், நம்பவே முடியாது. நம்பவே இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது, அது யாராக இருப்பார், ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுநா இவன் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நம்ப மாட்டேங்கிற யாரோ, நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார், வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது, நம்ப வேண்டிய என்ன செய்யலை, அது உண்மைதான், பார்த்துருந்தேன் இயேசுனார் பக்கத்தில் இருந்தால் அது எந்த இயேசு, வேதம் கூறுகிற இயேசுவோ அது தெரில, அது என்ன வயசு. அப்போது உங்களுக்கு சந்தேக மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஆனால் இவைகள் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ நெவர் என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் வெள்ள பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனா வச்சு நல்லா எழுதி கீழே கையொப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க. நான் சொன்னது புரிஞ்சா, யார் யார் உள்ள பேப்பர் வச்சுருக்குறீங்க, இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் சொன்ன இந்த விதமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, அது அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது, எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய், நீ அதை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற எதிர்மறை

0: ஆக மனிதர்களை கொடுத்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவுன்னா நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது, டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது. நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹேவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும்? அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி இந்த மனதை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். எபேசியர் 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் நமக்கு எழுதுறது முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்கள சந்திச்சு பேசுனீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு. உங்ககிட்ட நல்லா சிரிச்சு தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாக உங்கள்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மூர்க்கம் பேசுறவள சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாள். நான் இதோடு நிறுத்திட்டு போவா, இதோடு நிறுத்தி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நாம் என்ன பண்ண சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப அவசரம், ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற வசம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபமாக நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோபு எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபின் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போது உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் சும்மாவாக வருது. ஏதோ ஒரு சூழல் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில், அது நமக்கு என்ன செய்கிற பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையும். அவங்களால ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன், அவன் மோசக்காரன் அப்படியே பார்த்து கொண்டாதருங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே. எதை நடந்ததா? நடந்தால் நடக்கலையா? நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில்லை பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தர் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுக்கிறவனாக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறானா, ஒருத்தன் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா, திருடுகிறத குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் எப்பவும் அவன் திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு, நீங்கள் அவனை திருடனாக்குவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போன, அவங்க வீட்டில் ஒன்று காணா போச்சு. திருடுறது யார்? உங்கள் பையன். உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறையவே சொல்லுவேன், எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம வீட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் அந்த வந்தது? நான் உண்மையில் யார் திருடனு பார்க்கல. திருடுனா யார் தான் திருடியிருப்பான்? அவள் தான் திருடுவான். அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு. அதனால் இவரை சரியில்லாத பார்ப்பேன். சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்போம். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரணமான ஆள் தானே. என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவர் நீதிமானாக பார்க்க வேண்டும், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தான் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வராங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? இப்போ நம்ம கோயில் உள்ளாக்கெல்லாம் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே கூட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிறா, திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு திருடி, எல்லாரும் திருடன், அத்தனை பேரும் நான் ஒரு தான். யார் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடமைகளை கவனமாக என்ன செய்யுங்க, வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம், அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும் கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் ஏற்படும் விதமாக அவங்கள பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது, ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. எங்க ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும், சொல்லி கொடுப்பாங்க நல்லவராக பார்க்க தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க, நடுநிலையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா, மனம் மாற வேண்டும். மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது, வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை நம்மால் என்ன பண்ண முடியும், தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள், இப்போ மனசை பார்த்துட்டோம். அடுத்த நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நான் இன்றைக்கி ஜபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்க கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்களை நல்லவன நடந்திருக்கிறேன், அவைகளே கவனிக்கிறேன். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள். உங்களுடைய சுபாவங்கள் என்றால் என்ன, உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவங்களை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும், அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்பு நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் தேர், ஆசீர்வாதம் இல்லை. வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை, ஏன் தெரியுமா, நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது. இவைகளை நம்ம என்ன செய்யணும், வி ஹவ் டு அப்சர்வ், வி ஹவ் டு வாட்ச். சுபாவ நிலைகள், இப்போ சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிறவெல்லாம் எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா. இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவள பேசுகிறவ பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள், அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா, யோசிப்புகளாக யோசிக்க மாட்டேங்களா. சிஸ்டர் என்ன ஆச்சரி போகிறது பாருங்கள், சுபாவங்களை குறித்து பேசும் பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா, சொல்லுகிறவங்க இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும், இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார். இப்போ மிக்ஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிக்ஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்குது. அந்த மிக்ஸ்டர் ஒய் வந்து மிக்ஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும், அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு. ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும், பழகும் பொழுது சரி ஐக்கியமாக இருந்தான் சரி. அப்புறம் அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரதானே இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான். அதை சத்தமாக சொல்லுங்கள், நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும். புரிகிறதா? ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு நல்ல சுபாவக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவன்னு வச்சிங்களா, பெரும்பாலும் நம்ம சுபாவம் வரவில்லை இதுதான் பேசுகிறோம், அன்புன்னு பேசுகிறோம். அன்பானவர், இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் அவரை எப்படி அன்பானவர் கண்டுபிடிப்பீங்க? அன்பான காரியங்கள் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வித்தியாசமாக இருக்கிறீங்க. புரியுதா? இப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ளை வந்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம் போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ண நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போகிறேன் உடனே இல்லை கொஞ்சம் லேட்டாக. அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன், இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்பேட்டை போக்கும் போகிறவெல்லாம் ஒரு தடவை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்டேன், அவரை பார்த்து விஷ் பண்ணலாம் பார்த்தா அவர் இப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அவருடைய நண்பரோடு பேசிட்டுக்கார், சரி பேசி தொலைங்கன்னு நான் போயிட்டேன். இப்போது நாம் ஒரு தடவை பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், நல்லா கவனி இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க, பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டோம். புரியுதா? இப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பார்க்காம போகிறான். அந்த நபர் வந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற வேலை இந்த நபர் என்ன சொல்ல, நாம் ஒருவர் இவர் பார்த்து என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்வார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிங்களா, அன்னைக்கு இவன் என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்காம மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்கள், ஆ நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும், இவன் இவ்வளோ வசனத்தை பிரசங்கம் பண்ணானே இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான், இது என்ன உண்மை தெரியுமா, உண்மைதான், பார்த்துட்டு பார்க்காம தான் போனான். இப்போ அந்த நபர் இவனை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார், இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான், ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போனான் தெரியுமா, இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான். ஹலோ, ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேல ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம் நான் போகணும்பா, அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டான், இது என்னடா நாம் போட போகிற ரூட்டில் இவனும் வராமா இல்லையா, சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண அவன் விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து எதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான். புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி? புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனை மட்டும் இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூடனால் வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலாம்னு யோசனை மட்டும் இருக்கார், இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா? நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க, முடியாது. ஏன் தெரியுமா, நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணும். அப்புறம் அவர் என்ன சொல்லலாம், ஈஸியாக கேட்ச் பண்ண மாதிரி தெரியலையே, டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாம், அவன் எனக்கு என்ன நன்மை செஞ்சான், ஏ நீ நன்மை செய்ய விட்டியா, என்ன நீ நன்மை செய்ய அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே, நீ அன்பை பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் சுபாவங்களில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் உங்களுடைய உங்களுக்கு நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டு கொள்ளவே மாட்டான். ஏன்னா அவன் நல்ல அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கல. ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சுட்டீங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்ச கூட தனியாக வந்து கேளுங்க. அது என்ன சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கல அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன, என்ன மாற்றம், வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசியர் 4:29 சீக்கிரமாக படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேற என்ன புறப்படலாம்? அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு? எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தால் பக்தி விருத்திக்கு எதுவா நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்லை வாய் முடி சும்மா உட்காரு. புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தால் அதை பேசு, இல்லைன்னா உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தைனால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லை குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம், தூக்கி வேதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல. ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாட்டம் அடிக்கும், கெட்டு போயிடும். அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் அவர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை திறந்தாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை திறந்தாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை திறந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தாலும் படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாங்க, நீதிமொழிகள் 18:21 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21,
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒருவருக்கு சாவை கொடுக்குற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்கள் வார்த்தையை பேசி மற்றவங்களை சாகடிச்சு முடிவு பண்ணிடாதங்க. நல்லதாக போச்சுப்பா, நான் யாராவது ஒரு தடவை சாகடிக்கணும் வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படாது, அதான் வார்த்தையுடைய எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, மற்றவர்களை செத்து போக வைத்து விடுகிறது. சில வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது இல்லையா, அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படியே அவனால் ஒரு இஞ்சி எலும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளவர்கள் என்ன ஆகுது, பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, தைரியமாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவள அவன் என்ன பண்ணுறான், உற்சாகமடைகளை ஜீவன் வந்துடுது. அதுவரை அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படி நினைத்து கொடு. இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த என்ன பண்ணுறான், இதுதான் ஜீவன். புரிகிறதா? அப்போது வாழ்க்கை வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போய் இருக்கிறவங்கள என்ன செய்யலாம். இன்றைக்கி எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னும் எந்த தரமான வார்த்தை, சிலர் சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவங்க நம்பத்தக்க வார்த்தை பேசுகிறதே இல்லை, அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது, நகைச்சுவை வேணும். ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சோம், எங்கள் வீட்டம்மா பார்த்துட்டு எனக்கு வந்து சொன்னாங்க, 8 பாயிண்ட் வச்சுருக்கிறீங்க, எட்டு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு பதினொன்னைகள் ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நான் ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தால் பதினொன்னைகாலே முடியாது போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது, அதில் கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும், வெறும் வழிபாட்டு ரீதியில் வளர்றதில்லை. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இரண்டாவது நம்முடைய கேரக்டர், மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது, நம்முடைய வார்த்தையை மற்ற மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு கரெக்டாக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்போமா இருக்குது அப்படிம்பாங்க. நாம் அஞ்சு மணிக்கு வந்து வாசலை எட்டி பார்த்தோம், அஞ்சரை மணிக்கு பார்த்தோம், ஆறு மணிக்கு பார்த்தோம், ஏழு மணிக்கு பார்த்தோம், எட்டு மணி தான், எட்டரை மணிக்கு வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா? இங்கே நீங்கள் நம்புறீங்க நம்பலை, ரெண்டு நாளில் கொடுத்துட்றேங்க, கரெக்டாக ரெண்டு நாள். ஆனால் ரெண்டு வருஷமே ஆகிப்போச்சு, ரெண்டு நாளில் கொடுக்குறேன்னு சொன்னது, நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும், இருந்தால் கூட கொடுக்க முடியுமா? உன் வாயின் வார்த்தை, நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க ரெண்டு வருஷத்தில் திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வர இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் தர முடிஞ்சோன்னா தருவீங்களா? உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, ரெண்டு நாள் தான் சொல்ல வேண்டியிருக்குது, ஒரு வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்கான தர மாட்டான், ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், அதனால் பேசுறது அளந்து பேசுங்க, செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படி தானே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று. காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலையில் சொல்லுங்க, இல்லைனா மாலை வர ஆகும்னு சொல்லுங்கள். நான் செலவில் சொல்லுவேன், ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வந்துடுறேங்கம்ப, அவங்கள குழப்பணும் எல்லாம் போட்டு. ஆமாம், ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கண்டபி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல் தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல் தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்னே போன, இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையில் நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும். இந்த ஆசைகளை எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்கிறது, மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவை அல்ல, தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேல் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறது அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை ஆறு மாதத்துலேயே அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்களை இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், இரண்டாவதாக சுபாவங்களிலே மாறுவோம், மூன்றாவதாக வார்த்தைகளிலே மாறுவோம், நான்காவதாக ஆசைகளிலே மாறுவோம், ஐந்தாவது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பகுதி முடிஞ்சிச்சு, இப்போ மனசில் மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில் மாறணும், வழியில் மாறணும். மாறுமா இது? மாறாது மாறாது மனமும் குணமும். இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல பரவாயில்ல பிறகு எனக்கு நேத்தையும் தெரியாமல் இருந்தது. இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். இனிமே போட்டு நான் என்ன பண்ணுவேன்? மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாது அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போது இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? மூன்று விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். ஒன்று, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ எம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிறைவேற்றோம், வந்தபடி நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு. ஆ, அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி செல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்ல, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா? சரி, நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000 பிரசங்கம் மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தரை மாதிரி இருக்கணும். கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தரை மாதிரி தான் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைவேறிய வாழ்க்கையில் என்ன பிரசங்கம் கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி. இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. இரண்டாவது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது? நினைக்கிறதே இல்லை. முடிஞ்சாச்சா? கச்சிதமாக 4 பேரை பார்த்தவங்க கொண்டவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கணும். கறிக்கடை கறிக்கடை சந்துக்கு போடுவோம், இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு, இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்றைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா கேட்குறவள்ள ஆண்டவர் எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார். ஆமாம் சிஸ்டர், இன்னைக்கு கேட்ட பிரசங்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண வரும்னா மாற்ற விரும்புகிறாங்க, அவ்வளோதான். மாற்ற விரும்புகிறாங்க, ஒன்றும் மாற மாட்டேங்குது. மாறதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆசைப்பட்டோம் முடியலை, அப்படியே இருப்போம். அடுத்த பிரசங்கம் இந்த மாதிரி ஒரு நாள் வரும், எங்கே போட போகுது? ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம். முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மனம் என்ன? இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை? ஏன் நமக்கு உணர்வு இல்லை? நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்ருக்கிறோம்? இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுது, என்ன பண்ண அடுத்தது? பிரயாசப்பட வேண்டும். We have to strive. மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, 8 தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறோம்? 3 முக்கியமான வழிகள். 1, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்கிறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசவம்ட்டு போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க? மாற முடியாது, கேட்குற நேரத்திலே விசுவாசம் இல்லை இல்லையா. அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர்? அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை. ஒரு விசுவாசம், நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும். தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ். அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும். தேவ உறவு சும்மா வராது. அதுக்கு என்ன வேணும்? காணிக்கை கொடுக்கணுமா? இல்லை, நேரம் கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கணும் ஈஸி, போனால் போதுன்னு காசு ஒதுக்கி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்லேயே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறத நாங்கள் எல்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. இயேசுநாதர் டெய்லி 3 நேரம் பண்ணாரங்களே எல்லாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டு ஆள். அவர் அதிகாலையிலே போய் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம்? அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் நேரம் கிடச்சிது. எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடித்தா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கு 1 மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம், நான் சொல்கிறது இதை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் நினச்சிடாதீங்க. 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிறது சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். 1 மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்குள் சொல்லிக் கொள்ளாதீர்கள். என்றால் 1 மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிரதமர் இருக்க வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால தான் முடியல. நீ மறுபடியும் பிறந்தவா இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா நீ 1 மணி நேரம் அவரை தேட மாட்டேன். அவர் 24 மணி நேரம் ஒன்றை என்ன செய்யணும்? கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல், கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே. நான் தூங்கிடுவேன். எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல. நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல, நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க. நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு தேவ சமூக செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை. ஐ எம் சோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது. அதுதான் ட்ராக். அதில் தான் சமாதானம் வரும், அதில் தான் சந்தோஷம் வரும், அதில் தான் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவளார்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் என்டவர்னால் அல்ல. பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது, உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது, நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள், 1 விசுவாசத்தினாலே மாறுங்கள், தேவ உறவினால மாறுங்க, தேவனை அறிகிற அறிவினால மாறுங்கள், அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்வது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல, பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டோடைய சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டோடைய சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீ சொல்லிட்டீங்கன்னா அதே போதுங்க, அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்க பண்ண வாழ முடியுமா பிரதர்? 4 முறை சொல்லி பாருங்கள், அவங்க கொஞ்சோண்டு வாழ்றதை நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்? 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் குட்டி சோறாக்கிடுவீங்க. ஆண்டவிட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை. நிச்சயம் என்ன செய்வீங்க? வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும்.
2: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களை நிரப்பினார். ஆவியை பெற்ற பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவ ஜனமே, நம்முடைய தேசத்தில் நம்முடைய சபைகளில் இந்த ஆவியை பெறுகிற இந்த பெந்தைக்கோஸ்தின் அனுபவம் நமக்கு இன்று தேவை. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மேலான வல்லமைக்காக, மேலான தரிசனத்திற்காக, மேலான வரங்களுக்காக, மேலான கிருபைகளுக்காக அவரை நோக்கி கேட்போமா? எஸ், கரங்களை தட்டு. பெந்தைக்கோஸ்தின் அனுபவம் பாடுமாண்டுவே. ஓ யே,

நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, we bless your name.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்ததானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்ததான ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, ஏன்னா கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை

0: ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா, அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவர் இடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமே, அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவா, எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்லை. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டான், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும், என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெள்ள தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், என்னை வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே இந்த இடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னை கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும், கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத இவ்வளோ வேதனையா இருக்கும், இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு இவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்ல, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிற, வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களிலயும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான். என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும் கேவலப்படுத்துறவங்களும் நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மறித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு பாசமா பார்த்து நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து நம்மளைய நீ இப்படி இருக்காத பரவாயில்ல இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கற்று போன ஒரு நிலைமை, அநாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கு யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அநாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறித்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வானு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் கெஞ்சினேன், என்னை யாரும் கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழா மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிட கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. 15 வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடு தான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கற்று போன ஒரு அநாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அநாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல, நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அநாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரிய, வளர்த்தவங்களும் சரி என்னைய பெத்தவரும் சரி புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ 3 வருஷம் அந்த கம்பெனியில அநாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அநாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், 3 வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க, நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம நான் அதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாகாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை. பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிறேன், இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 12:30 இருக்கும். உட்காந்து வீட்டில் பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். இவ்வளோ அழுக. 18 ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பார்த்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாதை ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12 போல உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இந்த நேரத்துக்கு கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல, என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவு தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறோமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அந்த அண்ணா சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 என்னை பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 15 வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல இந்த 3 நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில் நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, என் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யார் என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மரிச்சு போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர். அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னாரு. நம்மளை போல திக்கச்சவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு இன்னாண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்க, இரவு 12 மணி போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வேதா சொல்லதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமே, தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல, ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பாத்தீங்களா? திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ, இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா? அவரை தேடுவோமா? வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமே ஹலிலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாது நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்தில இருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லிக்கிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. இயேசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், இயேசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், இயேசப்பா என்னைய போல யாராக என் இடத்துல வந்து பேசணும்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கட்ட நேசிக்கல, நீங்களா கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னுட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உம்மால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட சின்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்னை கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னை திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுண மனசு உடையவர்கள். அவருங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் உங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பாக்குறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி, அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிழலுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகி இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் இயேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளோ நல்லவர்ல பேசு, பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக அவருடைய பிள்ளையா இருக்கிறனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவன் உள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவன் உள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புத, மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். எனக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையத்தை கட்டர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கட்டர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கட்டர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதா?
1: நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
0: ஆமென்.
1: Praise be unto his holy name. பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
2: Throughout the world, the people are remembering this good Friday, even the Lord made us to come to his presence.
1: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
2: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
1: Christmas
2: Friday.
1: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
2: December 25th the Christmas is to come.
1: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
2: குட் ஃப்ரைடே won't come like that.
1: தேதியில வராது.
2: Not on that particular day.
1: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
2: It may be March or April.
1: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
2: It come to
1: ஆனா
2: any day.
1: ஒன்று,
2: but one thing.
1: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
2: It comes on Friday.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
2: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
2: This is very very special day in our
1: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
2: It's a day of celebration.
1: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
2: Why should we celebrate?
1: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
2: Maybe we have to.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
2: Lord Jesus said, don't weep.
1: இது அழுகிற நாள் அல்ல.
2: Not to weep.
1: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
2: You have to celebrate.
1: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
2: Not to be sorrow.
1: இது சந்தோஷப்படுகிற நாள்.
2: You have to be joyful.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஏன் தெரியுமா?
2: Do you know why?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: Our Lord Jesus Christ.
1: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
2: Hallelujah. He took victory on the cross.
1: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
2: He took victory on the
1: Hallelujah.
2: cross. Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
2: The Lord has taken the victory.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
2: He took victory against the Satan.
1: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
2: He challenged the death.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
2: when we meditate the scripture,
1: அல்லேலூயா
2: அல்லேலூயா,
1: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்,
2: how did the Lord Jesus meet this particular day,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்,
2: last week we meditated,
1: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்,
2: and they were all
1: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்,
2: they were saying ஓசனா,
1: ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்,
2: where the Lord Jesus has come,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto his holy name.
1: கெத்செமனே தோட்டத்தில் வந்து,
2: he came to the Gethsemane garden,
1: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாம் அழைத்து,
2: he called the disciples,
1: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்,
2: you pray with me,
1: விழித்திருங்கள்,
2: watchful,
1: என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது,
2: my soul is having sorrow,
1: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்,
2: you be watchful with me,
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்,
2: you pray without ceasing,
1: என்று சொன்னார்,
2: he said so,
1: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்,
2: but disciples slept,
1: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்,
2: by sorrow they slept,
1: hallelujah,
2: hallelujah,
1: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை,
2: they could not be watchful with the Lord Jesus,
1: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்,
2: but Jesus he kept on praying, falling down,
1: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்,
2: he falling down and praying,
1: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
2: when he fell down and prayed,
1: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்,
2: what did he pray,
1: ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்,
2: Lord if it is your will let this vessel be disappeared,
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
2: The Lord knew well and within few days he is going to die on the cross.
1: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்.
2: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
1: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
2: The Lord Jesus said very clearly,
1: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
2: I had to suffer,
1: எருசலேமுக்கு போக வேண்டும்,
2: I had to go to Jerusalem,
1: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
2: I have to be crucified,
1: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
2: third day I will rise up,
1: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
2: And beforehand he said everything,
1: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
2: He said everything.
1: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
2: Three times he said to the disciples.
1: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
2: They did not consider it something great.
1: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
2: They didn't expect the day will come soon.
1: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
2: They thought that we can walk.
1: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
2: Suddenly one day came.
1: ஆண்டவர் சொன்னார்,
2: Jesus said,
1: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
2: in Gethsemane garden,
1: நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது,
2: when we are praying,
1: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்,
2: they will come to catch me,
1: என்று சொன்னார்.
2: He said so.
1: அருமையானவர்களே,
2: Dear children of God,
1: அவர் அந்த இடத்துல இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார்.
2: And he prayed.
1: Hallelujah.
2: The sweat came as blood.
1: ஏன் அப்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது?
2: Why he should pray like that?
1: அருமையானவர்களே,
2: Dear children of God,
1: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
2: Jesus was in two ways.
1: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
2: And he is in the fleshly body.
1: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவ குமாரனாகவும் இருக்கிறார், மனுஷ குமாரனாகவும் இருக்கிறார்.
2: He is the son of God as well as son of man.
1: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
2: when he was praying,
1: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
2: Bodily he was having pain, the sweat came as blood.
1: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
2: And he was crushed.
1: ஆனால் பிரியமானவர்களே,
2: Dear children of God,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto God.
1: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
2: he asked Jesus to pray.
1: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கி கொண்டிருந்தார்.
2: But the disciples slept.
1: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
2: The Lord said, rise up.
1: என் வேளை வந்து விட்டது.
2: My time has come.
1: இதோ வந்து விட்டார்கள்,
2: they have come,
1: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
2: when he said so,
1: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
2: the soldiers of
1: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
2: with the sword,
1: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்,
2: they are coming,
1: பிடிக்க வருகிறார்கள்,
2: they came to catch him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
2: the Lord is asking,
1: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தெல்லாம் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தேனே.
2: Many times I preached in Jerusalem temple.
1: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
2: You could have caught me.
1: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
2: You come to catch like thief.
1: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
2: I'm not hiding anywhere.
1: ஒரு திருடனை பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
2: You have come to catch the like thief.
1: சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது
2: when he was saying so.
1: யூதாஸ் அங்கே வருகிறார்.
2: Judas came there.
1: யூதாஸ் அங்கே வரும் பொழுது
2: when Judas came.
1: அந்த யூதாஸை பார்த்த உடனே
2: when he looked at Judas, Jesus said,
1: "Sinegadane,
2: oh my friend,
1: Sinegadane,
2: oh my friend."
1: Sinegadane nu solum bodhu manasaatchi kuttudu.
2: And when he was saying friend,
1: avan duttu vaangittu vandirukran.
2: And he got the money.
1: Avan kaatti kuduka vandirukran.
2: He has come to betray.
1: Pana sambaadhikka vandirukran.
2: He has come to earn money.
1: Eppadi pana sambaadhikka poran?
2: How he is going to earn?
1: Indha Yesu Kristuvai kaatti koduthu vittu pana sambaadhikka poran.
2: By betraying the Lord Jesus, he is going to earn.
1: அதோட சாப காசு.
2: It's a curse.
1: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே.
2: Jesus said, my friend.
1: ஹalleluya. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
2: Why did you come?
1: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
2: He kissed the Lord Jesus and betrayed him.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
2: They caught him.
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
2: One of the disciples is Judas.
1: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
2: And he betrayed the Lord Jesus.
1: அல்லேலூயா. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
2: And he did not understand it.
1: பிறகுதான் அதை உணர்கிறான்.
2: Then he understood.
1: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு
2: after getting condemnation
1: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
2: When they put the cross upon him, then only he understood.
1: அப்ப என்ன சொன்னா தெரியுமா?
2: What did he say?
1: ஐயோ,
2: ஓ,
1: குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
2: This is blameless blood. I have betrayed.
1: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு
2: and leaving the
1: குற்றமில்லாத இரத்தம்.
2: It's a blameless blood.
1: குற்றமில்லாத இரத்தம்.
2: Blameless blood.
1: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
2: He has thrown the 30 pieces of silver.
1: கொண்டு செத்தான்.
2: He has committed suicide.
1: அவருடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
2: The end was so
1: பரிதாபமாய்,
2: so pathetic.
1: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
2: though he was with Jesus
1: அவன் இயேசுவை அறியல.
2: He did not understand Jesus.
1: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
2: Jesus will forgive the sins.
1: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
2: He will forgive the mistakes.
1: அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவன் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
2: If he had known that, he would have asked forgiveness.
1: ஆனா இப்போது அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
2: Now he did suicide.
1: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
2: Another man, Peter.
1: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
2: He denied the Lord Jesus.
1: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான்.
2: Judas Iscariot brought them.
1: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
2: What Peter said.
1: அவரை தெரியவே தெரியாது.
2: I don't know.
1: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
2: I don't know who he is.
1: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம்னு நினைக்கிறார்.
2: He wanted to leave the Lord Jesus.
1: Alleluia.
2: And run away.
1: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
2: He wept finally.
1: ஐயோ,
2: ஓ,
1: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
2: I denied the Lord Jesus.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
2: He repented.
1: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
2: He got saved.
1: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
2: Judas died without repenting.
1: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
2: Peter, he got saved.
1: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
2: There are two kinds of groups.
1: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
2: on the cross
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
2: the Lord Jesus Christ
1: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
2: before he committed
1: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
2: They all punished him.
1: அவரை அடித்தார்கள்.
2: They have beaten.
1: அவரை துப்பினார்கள்.
2: They spat on him.
1: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
2: They criticized.
1: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
2: And they reproached.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
2: Hallelujah. He was the like lamb without opening his mouth.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
2: when he stood before Pilate.
1: Hallelujah. யா, இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாயை மூடிட்டு இருக்கிறாயே.
2: You are closing your mouth to not say anything.
1: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார்.
2: He was keeping quiet.
1: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
2: When did he answer?
1: நீ யூதருக்கு ராஜாவா?
2: Are you the king of Jews?
1: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
2: Yes, I am the king.
1: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
2: He opened that time.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்றும் செய்யல.
2: The Lord Jesus did not do anything.
1: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
2: In order to crucify the Lord Jesus, they wanted to find
1: தேடினார்கள்.
2: They wanted to find some fault, nothing they got.
1: Hallelujah. அப்போ தேசாதிபதி,
2: the governor,
1: அங்கே பிரதான ஆசாரியன்,
2: the chief priest,
1: காய்பா, எல்லாரும் அவரை பார்த்து கேக்குறாங்க.
2: They are all asking.
1: Hallelujah. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க.
2: They were asking Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு.
2: He said a word.
1: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
2: You just destroy this temple.
1: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன், இதை எழுப்புவேன்.
2: Within 3 days I will rise it again.
1: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
2: That word they got it.
1: இவன் தேவதூஷணம் சொல்லிவிட்டான்.
2: He has blasphemed.
1: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
2: This is sufficient for us.
1: என்று சொல்லி,
2: by saying so,
1: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு,
2: with that word,
1: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
2: They sent him to Pilate and
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to his holy name.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
2: He didn't come to be delivered from death.
1: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
2: Many times they wanted to stone
1: எத்தனையோ
2: him,
1: முறை
2: he escaped.
1: அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
2: He had to shed blood, but
1: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
2: He just escaped from.
1: அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
2: He was waiting for the day.
1: அதுதான் அந்த பஸ்கா.
2: That is the Passover.
1: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
2: According to the scripture, he did everything.
1: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
2: He has to be beaten on Passover.
1: அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி.
2: He is the Passover lamb.
1: பஸ்கா ஆட்டுக்குட்டி.
2: Is the Passover lamb.
1: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
2: And he has to be beaten.
1: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
2: He was waiting for that day.
1: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
2: The time has come.
1: Hallelujah. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
2: They wanted to deliver him at that Passover.
1: ஆனால் அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
2: What people did?
1: இவரை விடுதலை செய்யக்கூடாது.
2: You should not deliver him.
1: இன்னொரு மோசமான ஒரு கொலைக்காரன் இருக்கிறான்.
2: There is one murderer.
1: அவன்தான் பரபாஸ்.
2: பரபாஸ்.
1: அவனை விடுவி செய்யும்.
2: Deliver him.
1: இவனை சிலுவையில் அறையும்.
2: You crucify him.
1: என்று கூக்குரலிட்டார்கள்.
2: They were all shouting.
1: பிலாத் சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
2: Pilate said, I did not find any fault.
1: பிள்ளைகளே,
2: children of God,
1: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
2: They delivered Barabbas.
1: இயேசுவிலே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
2: Jesus committed himself to be crucified.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
2: And he himself committed for the cross, but not by anything he got.
1: Hallelujah. ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
2: That is the mystery in that cross.
1: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 1 Corinthians 2 and
1: 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
2: They would not have crucified the Lord on of glory.
1: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
2: They didn't know.
1: இந்த சிலுவையில் அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
2: They didn't know that by crucifying the Lord Jesus, their plans will.
1: அவங்க என்ன நினைச்சாங்க?
2: What did they think?
1: சிலுவையில் அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
2: They thought it will be over when we crucify.
1: ஆனால் இந்த ரகசியம்,
2: this mystery,
1: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
2: and that is the
1: ragasyamana deva gnanam.
2: It is the God's wisdom,
1: ragasyamana deva gnanam.
2: It is a mystery of
1: armiyana devudi pilligale,
2: dear children of God.
1: Armiyana kaala velile,
2: in this wonderful morning,
1: agavedan nam siluvai kurithu menmai paaraatukirom.
2: That's why we boast about the cross.
1: Hallelujah. ஆகவேதான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
2: That's why we lift up the cross.
1: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
2: The Lord kept the mystery on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
2: And he fulfilled the will of God on the cross.
1: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
2: He has done many things.
1: Hallelujah. பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காகவென்றால்,
2: why did he commit himself to be crucified?
1: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
2: And the Lord has fulfilled our salvation on the cross.
1: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
2: The doctrine of cross is
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
2: It is strengthful on those who believe the Lord.
1: அந்த சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
2: We have the God's strength in the cross.
1: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
2: That's why the Lord has chosen the cross.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
2: when the Lord Jesus took the cross,
1: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
2: The Lord removed our sins and all transgressions.
1: 3 அதிகாரம் 13 ல வாசிக்கிறபடி,
2: Galatians 3 and
1: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
2: For the
1: கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
2: That the Lord delivered us from all kind of curse.
1: சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்.
2: He delivered us from the curse.
1: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
2: Hebrews 2 and 14,
1: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
2: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
1: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
2: Through the death he might destroy him.
1: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
2: Through his death he crushed the head of the devil on the cross.
1: இந்த அருமையான வேளையிலே,
2: in this wonderful time,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to his holy name.
1: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
2: the greatness on the cross,
1: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
2: all the privileges on the cross,
1: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
2: the blessedness on the cross,
1: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
2: all the special things on the cross,
1: நன்மைகள்,
2: the goodness,
1: ஆசீர்வாதங்கள்,
2: the blessings,
1: ஏராளம் ஏராளமாக இருக்கிறது.
2: It is in multitudes.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
2: each and every day
1: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
2: We have to look on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
2: We are committing to the cross.
1: Hallelujah. ஆகவே ஆண்டவர் நம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
2: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
1: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
2: He preached initially.
1: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்கிறது எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
2: He was preaching the heavenlies at hand.
1: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
2: He was roaming around by doing goodness.
1: அற்புதங்களை செய்து வந்தார்.
2: He has done miracles.
1: குருடருடைய கண்களை திறந்தார்.
2: He opened the blind eyes.
1: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
2: He made him to walk.
1: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
2: He raised the dead.
1: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
2: The Lord was doing a lot of miracles.
1: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
2: He preached the gospel.
1: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
2: Many heard about it.
1: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ, அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
2: His fame spreaded over throughout the world.
1: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
2: He didn't travel much.
1: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
2: He didn't fly to other country.
1: அதே எருசலேமில தான் சுற்றி சுற்றி வந்தார்.
2: He was in Jerusalem.
1: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே இங்க கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
2: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
1: அவர் கீர்த்தி உலகம் முழுவதும் பரவிற்று.
2: It spreaded over throughout the world.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: அவர் படிக்கவில்லை,
2: he didn't study,
1: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கிறது.
2: There are millions of schools and colleges.
1: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகிவிட்டது.
2: Many Christian universities.
1: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
2: But he didn't go to the school.
1: என்ன அர்த்தம்?
2: What does it mean?
1: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை.
2: Not necessary for him.
1: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.

0: தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke 7 words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only 7 words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have.
0: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்
1: அல்லேலூயா,
0: கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great thing.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது
1: when they took him to cross.
0: அல்லேலூயா. அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They punished him so much.
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not explain.
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்.
1: Even by hearing it is painful.
0: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்.
1: Small children they
0: weep. அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்.
1: Such a terrible thing.
0: அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: ஒரே வார்த்தையில சொல்ல போனால்
1: in one word
0: அவர் நொறுக்கப்பட்டார்.
1: He was crushed.
0: அவர் உடைக்கப்பட்டார்.
1: He was broken.
0: நொறுக்கப்பட்டார்.
1: He was crushed.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அந்த வேளையிலே
1: at that moment
0: நாம் என்ன செய்திருப்போம்?
1: What did we do?
0: நாம் ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்?
1: When we get sufferings what do we do?
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்.
1: We just cry unto the Lord.
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க.
1: Lord deliver me.
0: எனக்கு உதவி செய்யுங்க.
1: Please help me.
0: எனக்கு நன்மை செய்யுங்க.
1: Do goodness.
0: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்.
1: Let the temptation be departed.
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்.
1: Let the sufferings be departed.
0: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்.
1: Let the trouble be departed.
0: யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க.
1: Send someone to help me.
0: இப்படி தான் நாம கதறுவோம்.
1: We cry like this.
0: எனக்கு இத செய்யுங்க.
1: Lord you do it for me.
0: Hallelujah. ஆனா அந்த நேரத்துல
1: but at this moment
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல.
1: He did not pray for him.
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன?
1: First of all what did he do?
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
1: Father you forgive them.
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்.
1: They don't know what they are doing.
0: அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of God
0: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்?
1: For them who
0: are அடிச்சவங்களே,
1: those who are beaten,
0: குத்தனவங்களே,
1: those who are pierced,
0: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க.
1: They are all looking.
0: இவ்ளோ நான் அடிச்சேன்.
1: I have beaten him.
0: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தெல்லாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
1: I spent my all my strength and
0: சந்தியும் ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
1: If the Lord did not forgive, what would have happened?
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
1: That is the mystery we should understand.
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்
1: If God did not forgive a man,
0: அவனைப் போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
1: Then he would become very pathetic.
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
1: The forgiveness of sin is very important.
0: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
1: The spiritual life starts from here.
0: அதுதான் பாவம் மன்னிப்பின் நிச்சயம்.
1: That is the assurance of forgiveness of sin.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
1: The Lord Jesus Christ has forgiven my sin.
0: எத்தனை பேர் அந்த நிச்சயம் இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
1: when he said please forgive them
0: முதல் வேலையாக
1: first of all
0: முதல் வேலையாக
1: first job
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: He has given the forgiveness for this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்.
1: The Lord has forgiven.
0: பிரியமானவர்களே,
1: dear

0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுங்க.
1: When the man commits sins and hides himself,
0: அவனால தூங்க முடியாது.
1: He cannot sleep.
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திக்கிட்டே இருக்கும்.
1: And the mistake will prick him. I have done this.
0: என்று அவனுடைய அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
1: The consciousness will destroy him.
0: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
1: He cannot be delivered.
0: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்.
1: He will be a different person.
0: ஆனா அவனை கூப்பிட்டு,
1: if I call them,
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்டே,
1: you have done this,
0: ஆனா பரவாயில்ல,
1: it is okay,
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு,
1: God has forgiven you,
0: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை,
1: don't worry about it,
0: அப்படி சொல்லிட்டா,
1: if it is said,
0: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
1: Nobody will be like him delivered.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
1: That is the joy of the salvation.
0: Hallelujah. நான் குற்றமுள்ளவன் தான்.
1: Of course I am.
0: நான் பாவம் செய்தவன் தான்.
1: I have committed sin.
0: Hallelujah. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன்னு
1: தெரியுமா? Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. I'm a sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிடுறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து, நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன் சொல்றான்.
1: If he is saying, if you don't give,
0: நீங்க
1: அப்படி
0: பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி.
1: Okay.
0: நீ இதை கொடுக்க தேவையில்லை.
1: Need not give it back.
0: அப்படின்னு சொன்னா,
1: if he says so,
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே மன்னிக்கப்பட்டவன் சொல்லுவான்.
1: Those who are forgiven.
0: இங்க இருக்கிறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
1: Nobody is forgiven.
0: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
1: We are not giving thanks.
0: Hallelujah சொல்றது இல்ல.
1: We don't say hallelujah.
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
1: We don't praise him.
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
1: Why should we praise?
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
1: The Lord has forgiven my sin.
0: ஐயோ என்னை நரகாக்கி என்னை மீட்டு கொண்டாரே.
1: Delivered me from hell.
0: எத்தனை பேருக்கு நன்றி, நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது.
1: How many of you having gratitude from your heart?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
1: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
0: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ்.
0: என் இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
1: ஜீசஸ் ஹஸ் ஃபர்கிவன் மீ.
0: இயேசு தான் என்னுடைய ஆண்டவர்.
1: ஹி இஸ் மை லார்ட்.
0: இயேசு தான் என் இரட்சகர்.
1: ஹி இஸ் மை சேவியர்.
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
1: ஹி ஹஸ் கிவன் மீ தி ஃபர்கிவன்ஸ்
0: ஆஃப் சின்.
1: ஹூ இஸ் ஹேவிங் தட் அஷூரன்ஸ்?
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
0: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்.
1: When do you say?
0: அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு,
1: when you have assurance of forgiving of sins.
0: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
1: And when you think about it,
0: ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது.
1: You cannot keep quiet.
0: ஜெபிக்காம இருக்க முடியாது.
1: You cannot stop. Hallelujah.
0: ஆண்டவர் உன்னை பழிவாங்கல.
1: Lord did not take revenge. He did not put you for the condemnation. He had chosen you to deliver you.
0: Hallelujah. பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
1: He didn't do anything harm against
0: you.
1: The Lord has forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
1: He has forgiven your sin.
0: எவ்வளவு பெரிய வேலையை செய்தார்.
1: What a great thing he has done.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
1: The greatness in the cross.
0: சிலுவையின் மாட்சிமை என்ன?
1: What is the greatness of the cross?
0: இந்த சிலுவையின் மகிமை.
1: The glory
0: of the cross.
1: Of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன?
1: What is the glory of the cross?
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
1: What is the goodness of the cross?
0: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
1: What is the privilege of the cross?
0: இது நம்முடைய சிலாக்கியம்.
1: That is our privilege.
0: இந்த சிலுவைதான்.
1: This cross.
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
1: That is the evidence.
0: என்ன அத்தாட்சி?
1: What is that evidence?
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
1: My sins are forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான்.
1: This is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
1: Once I was a sinner.
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
1: Now I am forgiven.
0: அது எப்படிங்க சொல்றீங்க?
1: How do you say that?
0: சிலுவை.
1: cross
0: siluvai
1: cross
0: see

0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிலுவையை நான் விட மாட்டேன்
1: ஐ will not leave the cross
0: ஆமென்
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: ஐ need not hide myself
0: முதல் மனிதனாகிய ஆதாம்
1: the first man adam
0: தோட்டத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே
1: and jesus called where are you adam
0: ஓடி போய் ஒளிந்தான்
1: he has hidden himself why did he hide
0: அவன் பாவம் செய்துட்டான்
1: he committed sin
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது
1: and he cannot stand
0: நிக்க முடியாது
1: he cannot stand before god
0: பாவம் செய்துட்டான்
1: he has committed sin
0: ஒளிஞ்சிட்டான்
1: he is hiding
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு
1: jesus god is calling he cannot
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்
1: he has to hide
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: do not hide yourself
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா
1: what is the privilege
0: நீ எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ
1: in which sin you are forgiven
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல
1: no more slavery for hallelujah. that sin
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: hallelujah நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
1: you are not slavery
0: அல்ல ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
1: the sin cannot prevail over you
0: hallelujah இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
1: that is the privilege
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
1: this is the blessedness
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
1: this is the blessing
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
1: that is the promotion
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
1: this is the great goodness
0: hallelujah கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
1: how much you have to be thankful
0: நீ துதி செலுத்தணும்
1: how much you have to praise god
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
1: the lord did it nobody can do it
0: நீ எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: you can climb the mountain
0: but
1: sin
0: is not forgiven
1: wherever you roll down
0: நீ எங்க போய் என்ன தவம் கடந்தாலும் மன்னிக்க முடியாது
1: wherever you take fasting
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது
1: wherever you drown in the rivers
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள் உண்டு
1: there are 33 crores of
0: தெருக்கு தெருக்கு கோயில்கள் உண்டு
1: if there are lot of temple
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது
1: no one can have authority to forgive your sin
0: யாருக்கு அதிகாரம் இல்ல
1: nobody is having authority
0: அது காணாது மூக்கு இருந்த முகராது
1: it cannot see
0: கால் இருந்த நடக்காது
1: it cannot walk
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய்
1: jesus christ can forgive your sin
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்
1: that is a great truth
0: அந்த சிலுவையில் ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin
0: உனக்கிரமங்களை உனவிட்டு அகற்றி
1: he removed all your transgressions
0: நோய்களை குணமாக்கி
1: healed your
0: hallelujah அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the lord
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to jerusalem
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு
1: he is going to take the cross
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it
0: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
1: he committed himself for the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: amen
1: amen
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next
0: hallelujah
1: hallelujah
0: இந்த உலகம் அனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் வரதா அந்த பக்கம் வரதா
1: one side one man another
0: hallelujah
1: man.
0: amen
1: amen
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்ங்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின உடனே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடர்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடர் என்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that
0: Hallelujah.
1: name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த திருடன்ல
1: among the
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையிலே அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல
1: if he had asked truly it is okay what did he say
0: நிகழ்ந்தான்
1: He just criticized. He criticized. He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of
0: God, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: பட்
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief, oh,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்.
1: Though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்.
1: Though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி.
1: By saying so.
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது.
1: When you come to your kingdom.
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
1: Luke 23:42.
0: அப்போ ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus,
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் பரதேசியை கேட்கல. அவன்
1: He didn't ask paradise.
0: அவன் என்ன கேட்டான்?
1: What did he ask?
0: உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன செய்யுங்க?
1: Just
0: நினைச்சுங்கன்னு தான் சொன்னார்.
1: Think when you come to the kingdom.
0: ஆனா
1: but
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What did he say? The Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரதேசில
1: paradise
0: நீ கேட்டதனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கறேன்? பரதேசில இடம் கொடுக்கறேன்.
1: I give a place at paradise.
0: Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேக நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்நானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்க.
1: It is very easy.
0: ஞானஸ்நானம் எடுக்கல, ஒன்னும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் ஒரு இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம் போல அவன்.
1: Didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கணும்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Today, இன்றைக்கு என்னுடனே கூட,
1: you will be,
0: எங்க இருப்ப?
1: In paradise.
0: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
1: Jesus Christ was crucified.
0: அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
1: 3 days, where did he?
0: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
1: What did he do?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
1: When did he go to paradise?
0: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
1: When did the Lord take him to paradise?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
1: Many don't know the paradise.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
1: You understand one thing.
0: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
1: The Lord did not make the house for us.
0: படுத்திட்டு இருக்கார்.
1: He is preparing.
0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: John 14,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take
0: வர போறார்.
1: He is going to come.
0: How
1: many of you believing?
0: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
1: Jesus is going to come soon.
0: என்ன வந்து கூட்டி போவாரு.
1: He will take me.
0: பேர் சொல்லி அழைப்பாரு.
1: He will call me by name.
0: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆனால் பரலோகத்திலே
1: in heaven
0: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
1: Where did the Lord keep this thief?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: பரலோகம் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அது பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
1: In another paradise in Revelation.
0: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
1: And beyond all heavens.
0: Hallelujah. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
1: I'll give that fruit from the paradise.
0: வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
1: The Lord is promising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசத்தை இவனுக்கு கொடுத்தார்?
1: Which paradise the Lord has given to him?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: In this wonderful time, 2
0: கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let them
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who were taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதேசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16 அதிகாரத்தில்,
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: அங்கே ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வசனத்துல வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd வசனம் லூக்கா 16:23.
1: And look,
0: பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்ச தூரம் ஒரு ஒரு ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40 feet.
0: அவ்வளவுதான், ஒரு ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய தூரம்.
1: That is the our sight
0: distance
1: from long
0: distance. தெளிவா பார்க்கற ஆபிரகாம பார்க்கறான்.
1: He sees Abraham.
0: அவர் தரித்திரன் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கறான்.
1: And the Lazarus also was sitting there. He could see that.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
1: வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரிச் மேன் அண்ட் போத் ஆஃப் தெம் டைட்.
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா 24th வசனத்தில்,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேனே, வேதனைப்படுறேனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is flame of fire.
0: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியாக விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனால் பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்கே போகணும்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built the house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனால் நீ போகும்போது,
1: when you go there,
0: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க,
1: 9th verse,
0: லூக்கா 16 9ல,
1: 16 and 9,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள் அங்க என்ன சொல்றாரு,
1: என்ன
0: வீடு, நித்தியமான வீடுகள், பரலோகத்தில் நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசியா வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படினு சொல்வாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது,
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கீனமான விசுவாசியா இருந்தீங்க,
1: and if you are not good,
0: நிச்சா வருவீங்க, நிச்சா போவீங்க,
1: you come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
1: you may not give fruit,
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
1: useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say no place.
0: Hallelujah.
1: For you.
0: அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen,
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does he do?
0: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
1: when the thief accepted the Lord Jesus,
0: சரிப்பா இன்னைக்கு,
1: today,
0: என் கூட வா,
1: கம்
0: என் கூட இரு,
1: பீ வித் மீ.
0: எங்க அப்படின்னா,
1: வேர்,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மரித்த உடனே,
1: after his death,
0: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his body was hanging,
0: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க.
1: They kept into the
0: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
1: But he started.
0: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
1: Body was there.
0: அவர் ஆவியில புறப்பட்டார்.
1: The spirit, he started.
0: எங்க போனார்?
1: Where did he go?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்.
1: He started doing ministry.
0: எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
1: if you read
0: 1 பேதுரு நிருபத்தில்,
1: 1st Peter,
0: 2nd அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: 2nd chapter,
0: அவர் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாராம், பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
1: He preached to the spirits.
0: காவலில் உள்ள ஆவிகள்,
1: the spirits in
0: அது எங்க இருக்குது? நடுவானத்துல இல்ல,
1: it's not in between.
0: அவர் கீழே இறங்கி போனார்.
1: He went down.
0: கீழே இறங்கினார்.
1: He went down.
0: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
1: He came down from heaven to earth.
0: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்.
1: From earth to hades.
0: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
1: There are lot of hades in earth.
0: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு.
1: The deep.
0: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
1: There is another hade.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க தாவீது சொல்றாரு.
1: David says.
0: சங்கீதம் 86:13ல என்ன சொல்றாரு?
1: Psalm 86:13.
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
1: You delivered me from the
0: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
1: You are don't praising God.
0: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
1: If you think about hates, you cannot be with praise.
0: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
1: Why David has written a lot of songs? என்ன
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
1: You delivered me from the deep hates.
0: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
1: Nobody can be delivered.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: Only Jesus could deliver.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: He has overcome the
0: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
1: I will build my church.
0: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
1: The hates of hell cannot prevail.
0: நீ சாகும் பொழுது,
1: when you die,
0: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
1: You will not go to the deep hell hates.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே இளைப்பாறுகிற இடத்திற்கு நீ போகிறாய்.
1: You are going to take rest.
0: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching to the spirits in prison,
0: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க.
1: Both thieves would have come there.
0: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்.
1: One thief would have listened to this word.
0: இன்னொரு கள்ளம் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பியிருப்பான்.
1: Another
0: சரி சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
1: We spoke wrongly.
0: நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.
1: Let me commit at least now.
0: மனம் திரும்பியிருந்தா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: If he had repented, he
0: would have எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
1: And he captured everyone and he went to
0: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது.
1: Before that he had to come to
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் முதலாவதாக வந்து மரித்து
1: He died.
0: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து
1: and he preached in the spirits in the
0: பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு
1: after the resurrection
0: எல்லாருக்கும் தரிசனமானார்.
1: He has shown himself.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
1: the paradise,
0: hallelujah,
1: the Lord,
0: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
1: It is the resting place.
0: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
1: The Lord keeps for
0: hallelujah
1: the saints.
0: நாம் அதனால தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது
1: Isaiah 57
0: அங்க வாசிக்கிறோம்,
1: there we read,
0: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
1: They are resting in their beds.
0: என்ன செய்றாங்க?
1: How?
0: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு
1: after the death in this world
0: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: They need not be under pain.
0: இளைப்பாறுகிறார்.
1: They take rest.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து
1: he delivered from the hates.
0: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
1: the thief,
0: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு
1: and he was promised
0: the paradise. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து
1: by committing himself,
0: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
1: Then the Lord will take him further.
0: நாமெல்லாம் அப்படி அல்ல.
1: We are not like that.
0: நாம் இன்றைக்கு கண்ண மூடினாலும் சரி,
1: if we close our eyes,
0: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
1: since we are all repentant,
0: மறுபிறப்படைந்தபடியினாலே,
1: when since we are born again,
0: இரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
1: since we are washed by his blood,
0: இன்றைக்கு மரித்தாலும்,
1: though we die today,
0: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
1: We will be with
0: Hallelujah.
1: Jesus.
0: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்.
1: What a great privilege.
0: நீங்கள் உயிரோடு இருந்தால்,
1: when you are alive,
0: இயேசு வரும்பொழுது,
1: when Jesus comes,
0: நம்மோடு அவரோடு சேர்த்துக் கொள்வார்.
1: And he will take us to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
1: He started Father.
0: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
1: And he is struggling with the thieves.
0: பிறகு குடும்பம்,
1: then family.
0: கீழே பார்க்கிறார் குடும்பம்.
1: Look down.
0: அம்மா நிக்கிறாங்க.
1: Mother was there.
0: Hallelujah. தாயே,
1: ஓ மதர்,
0: அதோ உன் மகன்.
1: You are saying your son.
0: ஸ்திரியே,
1: ஓ woman,
0: அதோ உன் மகன்.
1: See your son.
0: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
1: To the disciple, this is your mother.
0: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்துல கூட,
1: when he was struggling on the cross,
0: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
1: the love of mother,
0: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
1: true love of mother,
0: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
1: He did his
0: Alleluia
1: duty there.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
1: Glory to God.
0: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற
1: தேவன். Our Lord is comforting.
0: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும்பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
1: The mother would have suffered a lot.
0: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
1: but Jesus said, அதோ உன் மகன். Woman, see their son.
0: அந்த gapல,
1: that gap,
0: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
1: The Lord has given the comfort.
0: பிறகுதான் மறுபடியும்
1: again
0: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
1: He was talking to the Lord Father.
0: முதல்ல பிதாவேன் கூப்பிட்டாரு.
1: He called Father.
0: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
1: Now,
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: my God,
0: ஏலோயி, ஏலோயி,
1: ஏலோயி,
0: லாமா சபக்தானி,
1: ஓ லாபா சபக்தானி,
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God, my
0: God, ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why have you forsaken me?
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why have you forsaken me?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
1: Whether God has forgiven him or not.
0: ஆமாங்க, கைவிட்டாரு.
1: Yes, he has forgiven, forsaken.
0: பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர்.
1: He cannot see sin at all.
0: அவரை பாவம் மூடிற்று.
1: The sin covered him.
0: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
1: And he was bearing the worldly,
0: Hallelujah,
1: worldly people's sin.
0: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
1: And Father God closed his
0: eyes. Hallelujah. கேள்வி என்ன?
1: The question is,
0: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: I know that you will forsake me.
0: ஆனா ஏன் எனக்கு ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
1: There was a question why.
0: அப்ப ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
1: Lord, he didn't know what it is.
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why did you forsake me?
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதாவது சோதனை நேரத்தில்,
1: at the time of trial,
0: கஷ்ட நேரத்தில்,
1: at the time of difficulties,
0: வேதனை நேரத்தில்,
1: at the time of pain,
0: நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்.
1: We call upon the Lord.
0: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
1: They call him.
0: கடவுளே,
1: oh God.
0: ஐயோ கடவுளே,
1: oh God.
0: அப்படி கூப்பிடுறாங்க.
1: They call.
0: ஆனா ஆண்டவராக எப்படி பிதாவேன் கூப்பிட்டு நிறுவர்,
1: the Lord called father,
0: என் தேவன் என்று சொன்னார்.
1: He said,
0: ரெண்டு முறை சொல்றார்,
1: my God and my God,
0: என் தேவனே என் தேவனே,
1: my God and my God,
0: என் தேவனே,
1: my God.
0: அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: What we understand,
0: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
1: Of course you have forsaken me.
0: ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம்,
1: Isaiah,
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
1: For just for a moment I have forsaken.
0: இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
1: I will gather you.
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்.
1: Just for a moment I have forsaken.
0: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்.
1: Just for a moment.
0: இமைப்பொழுது கூட நீங்க கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாதுங்க.
1: I cannot bear even for the moment.
0: ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்.
1: I cannot be separated for a moment.
0: இயேசு.
1: This is Jesus.
0: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்து இருந்தார்.
1: He had fellowship with the Father God.
0: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க,
1: look at the man,
0: ஆண்டவர் விட்டு போறது,
1: departing from God,
0: வர்றது,
1: again coming back.
0: அப்படி இல்ல,
1: not like that.
0: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
1: Nobody could separate.
0: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
1: There are lot of tribulation in this world.
0: உபத்திரவமோ வியாதிகளோ,
1: tribulation or suffering,
0: மரணமோ,
1: death.
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: Who can separate me from
0: the love of Christ?
1: Nobody can separate.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் என்னை கைவிட்டி?
1: Why have you forsaken?
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: and my God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
1: He was hanging on the cross.
0: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
1: Covered by sin.
0: பிதா கிட்ட வர முடியாது.
1: Father cannot come closer.
0: உலகத்தாருடைய பாவம்,
1: world is people's sin,
0: அவரை மூடிக்கொண்டிருக்கிறது.
1: It is covering.
0: போராடுறாரு.
1: He was struggling.
0: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
1: by pushing that sin,
0: ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல.
1: He could not see God.
0: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
1: Full of darkness in this world.
0: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
1: Everywhere darkness.
0: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
1: How can I see God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னா,
1: He said, my God, why did he say
0: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
1: why
0: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒருங்களை நாம் இது எனக்குத்தான் சொந்தம் சொல்றோமோ,
1: which one we possess on
0: that, அதுதான் நம்ம சொல்லுவோம்,
1: we say that,
0: இது என்னுடையது,
1: this is mine.
0: என் இயேசு என்னுடையவர்.
1: My Jesus is mine.
0: என் நேசர் என்னுடையவர்.
1: My beloved is mine.
0: அவர் என்னுடையவர்.
1: He is mine.
0: நான் அவருடையவர்.
1: I am
0: இயேசு என்னுடையவர்.
1: Jesus is
0: mine. நான் அவருடையவர்.
1: I am for him.
0: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate me and God.
0: என் தேவனே,
1: my God.
0: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
1: Answer came.
0: இல்ல மகனே.
1: No my son.
0: நான் உன்னை பிரிக்கல.
1: I did not separate.
0: உன்னை பிரியல.
1: No separation.
0: கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
1: I have forsaken you for a moment.
0: உருக்கமான இரக்கங்களால்.
1: With a long.
0: நான் உன்னை செய்வேன்.
1: Mercy.
0: சேர்த்து கொள்வேன்.
1: I will gather you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிறகு தான் சொன்னார்.
1: Then he said.
0: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
1: He said.
0: என்று அறிந்து
1: அறிந்து
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: fulfill the word
0: of God. தாகமாக இருக்கிறேன் சொன்னார்.
1: I am thirst.
0: இது ஒரு கேள்விதான்.
1: Another this is question.
0: என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God.
0: எப்படி சும்மா சொல்ல வர தாகனே?
1: He didn't say just like that.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God.
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து
1: by knowing all things are over.
0: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
1: There are three kinds of thirst.
0: ஒன்னு சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்,
1: பாடிலி நேச்சுரல் தர்ஸ்ட்.
0: இன்னொன்னு பாவ தாகம்,
1: தி தர்ஸ்ட் ஆஃப்டர் சின்.
0: இன்னொன்னு ஆத்ம தாகம்,
1: தி தர்ஸ்ட் ஆஃப்டர் சோல்.
0: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
1: விச் தர்ஸ்ட் யூ ஹேவ்?
0: நமக்கு இந்த மூணு தாகம்.
1: வி ஹேவ் ஆல் தீஸ் த்ரீ.
0: கேள்வி என்னன்னா,
1: தி க்வெஸ்சன் இஸ்,
0: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போயிடும்.
1: இஃப் யூ டேக் வாட்டர் இட் வில்
0: பி ஓவர். சேதா தாகம் தீராது.
1: If you take sin, it will not be quenched.
0: தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
1: If you take this water, you will not get thirst at all.
0: இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு தாகம் வராது.
1: If you take my water, you will not get thirst.
0: இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா,
1: The question is,
0: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: Let us have our own thirst.
0: அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி.
1: How to quench the thirst?
0: நான் தாகமா இருக்கறேன்னு சொல்றாரே.
1: He says I am thirst.
0: காளான குடுக்குறானுங்க.
1: They give
0: வெனிகர் குடுக்குறாங்க.
1: வெனிகர்.
0: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: He did not accept anything.
0: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
1: If they had given water, will it be quenched?
0: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தறலாம்.
1: We can quench all the thirst.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
1: How to quench
0: the thirst of the Lord?
1: What kind of thirst?
0: Hallelujah. அது என்ன தாகம்?
1: What kind of thirst it is?
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before he
0: ஒரு மரண தாகம் வரும்.
1: There will be thirst after death.
0: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
1: Samson
0: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna
1: when he died
0: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar
1: the lord opened the valley
0: veeram solra adu kudithu odane avanukku uyir vandathu
1: he took the water he got back
0: adhu pole aandavar uyir varradhukaga kekkala
1: he didn't ask for the life
0: hallelujah
1: hallelujah
0: yena ella mudinjiruchu
1: all finished
0: mudichiten
1: I finished
0: ana naan appo daagama irukken
1: I am thirst
0: hallelujah ellathiyum mudichiten
1: I have finished everything
0: ana appo naan daagama irukken
1: I am thirst
0: hallelujah ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரவங்க பாத்தீங்கன்னா
1: if you look at the race
0: எல்லாம் முடிச்ச எல்லை கோட்டுக்கு வந்த உடனே
1: when they come to the border
0: அப்ப கேப்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி
1: hallelujah some water
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவர் முடிச்சிட்டார்
1: and
0: முடிச்சிட்டேன்
1: god has finished
0: முடிச்சிட்டேன்
1: the lord has
0: முடிந்தது
1: finished
0: hallelujah
1: hallelujah
0: இப்போ
1: now
0: ஆனால் என் தாகம் தீரல
1: not yet
0: நான் தாகமா இருக்கிறேன்
1: I am thirstful
0: hallelujah அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
1: Where is the answer for
0: that? மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: Matthew 25
0: ஆண்டவர் சொல்றாரு
1: that God
0: நான் தாகமாய் இருந்தேன்
1: I was thirsty
0: என் தாகத்தை தீர்த்தீர்கள்
1: you quenched my thirst
0: நான் பசியாய் இருந்தேன்
1: I was hunger
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்
1: you fed me
0: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்
1: I was without
0: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்
1: you gave dress
0: நான் வியாதியாய் இருந்தேன்
1: I was under sick
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள்
1: you enquired me
0: அப்போ நீதிமான்கள் கேக்குறாங்க
1: the righteous people are asking
0: எப்போ ஆண்டவரே நீர் தாகமா இருந்தீர்
1: why you were
0: நாங்க எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்
1: when did we give water no we don't know
0: தெரியாது
1: we don't know
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: உங்களுக்கு தெரியாது
1: you don't know
0: சில வேளையில
1: sometimes
0: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: your prayer would have quenched the thirst of the father
0: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்
1: the witness would have quenched the thirst of jesus கர்த்தருக்கு
0: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: even the offering would have quenched
0: ஆண்டவருக்காக செய்திருப்ப
1: whatever
0: உனக்கு தெரியாது
1: you may not be knowing
0: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல
1: need not be understood
0: ஆனால்
1: but
0: எதை செய்தாலும்
1: whatever you do
0: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்
1: is it quenching the thirst of god
0: எப்போ ஆண்டவரே
1: Lord when
0: நிர்தாகமாய் இருந்தீர்
1: when did you have thirst
0: hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இப்போ ஆண்டவர் சொன்னார்.
1: Then the Lord said,
0: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா?
1: What kind of thirst he had.
0: எல்லாம் முடிஞ்சாச்சு.
1: All finished.
0: பூமியில என் வேலை முடிஞ்சிச்சு.
1: My job is over in this earth.
0: அடுத்த தாகம்.
1: Another thirst.
0: ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
1: I have to gain more souls.
0: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
1: Let me go to the
0: பாதாளத்துக்கு போறேன்.
1: Hades.
0: அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
1: He alone can go.
0: வேற யாரும் போக முடியாது.
1: No other.
0: சில நாட்களுக்கு முன்பதாக,
1: some days before,
0: ஒரு நியூஸ் வந்துச்சு.
1: We had a news.
0: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
1: They dig the.
0: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சான்.
1: It was shouting.
0: கேட்ட பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
1: They were shouting from
0: அப்படின்னு ஒன்று போட்டாங்க, பொய்யான ஒரு செய்தி.
1: Wrong news.
0: அந்த மாதிரிலாம் நீங்கள் நோண்ட இடத்துலலாம் பாதாளம் கிடையாது.
1: When you dig, you cannot find
0: it. சுலபமாக இருக்கிற இடம் அல்ல.
1: You cannot find.
0: அருமையான தேவனின் பிள்ளையே,
1: dear children of God,
0: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய,
1: unless the Lord permits,
0: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்,
1: only the Lord Jesus,
0: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys,
0: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys.
0: அல்லேலூயா. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: ஓரகாபா சந்தரபோலிலபா.
1: Thank you Lord.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்.
1: The Lord says, I finished.
0: அடுத்தது,
1: next,
0: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்.
1: I go with thirst.
0: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்.
1: And then I
0: come. Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்.
1: On that resurrection day I will meet you.
0: கர்த்தர் சொன்னார்.
1: Lord said.
0: உடனே தலையை சாய்த்து
1: he
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்?
1: What did he say?
0: பிதாவே,
1: Father,
0: உம்முடைய கைகளில்
1: in your hands
0: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்.
1: I commit my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க.
1: Has given the responsibility.
0: அந்த சாவியை வாங்குனீங்க.
1: You took the key.
0: முடிச்சிட்டீங்க.
1: Finished.
0: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்.
1: I finished everything.
0: இந்தாங்க அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க.
1: You give the key back.
0: அப்பதான் உங்களுக்கு மரியாதை.
1: Then only respect.
0: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கலாம் உங்களுக்கு மரியாதை கிடையாது.
1: If you run away in between, no.
0: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு,
1: they receive from God.
0: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many, they just leave God and
0: hallelujah. Yes, அப்படி இல்ல.
1: Jesus is not like that.
0: ஆண்டவர் கொடுத்த வேலைய,
1: the job of
0: முடிச்சி,
1: finished.
0: இவன் குத்தந்தனால, இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல.
1: Didn't say because of his nailing had died. You can nail.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஈட்டி குத்து.
1: Pierce.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: அதுல என் உயிர் போல.
1: Like
0: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
1: I have authority to take
0: இந்த உயிரை,
1: this life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
1: I am not born for a husband and wife.
0: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
1: I was
0: ஆனாலும்
1: born through the woman.
0: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
1: But I was found by the Holy Spirit.
0: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
1: And I have this
0: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
1: I commit that spirit to the Lord.
0: அது கரைபடவில்லை.
1: It's not dirt.
0: கரைபடவில்லை.
1: It is not dead, dirt.
0: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
1: And he did.
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: Who can blame me?
0: இயேசு ஒருவர்தான்.
1: Only Jesus.
0: இந்த உலகத்தில் வந்து,
1: he came to the world.
0: பாவம் இல்லாமல் வாழ்ந்து,
1: he lived without sin.
0: பாவத்துக்காக மரித்து,
1: he died for sin.
0: பாவத்தை ஜெயித்து,
1: he overcame sin.
0: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
1: Back to heaven.
0: ஷபரபரபரபர.
1: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed.
0: இந்தாங்க ஆண்டவரே.
1: Lord, take it.
0: தலையை சாய்த்து,
1: he just put the head.
0: Hallelujah. அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறதுன்னா அது வேற விதமா செத்துருப்பார்.
1: தலையை
0: சாய்த்து என்று சொல்லும் பொழுது,
1: he just put the head.
0: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
1: voluntarily he has given
0: அந்த உயிரை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed the spirit to the
0: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: எல்லாரும் எழுந்து நில்லுங்க.
1: Shall we all rise up?
0: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
0: சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ் மெசேஜ்,
0: அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்,
1: அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
1: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
0: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
1: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
0: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
1: தேர் இஸ் தி கிராஸ்,
0: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
0: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
0: இன்னொரு பக்கம் பாவம்,
1: another side sin,
0: இன்னொரு பக்கம் உலகம்,
1: another side world,
0: சாத்தான்,
1: Satan,
0: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
1: different things pulling you,
0: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
1: pushing everything,
0: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
1: taking out everything,
0: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
1: can you say like Jesus,
0: hallelujah, hallelujah, ஒரு நாள் வரும்,
1: they will come,
0: ஆண்டவரே,
1: lord,
0: ஸ்தேவான் சொன்னார்,
1: Stephen said,
0: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
1: I commit my spirit unto you,
0: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
1: Hallelujah, give the spirit to the Lord,
0: அப்பொழுது
1: then
0: நாம் கண்ணீரோடு அல்ல,
1: not with tears,
0: வேதனையோடு அல்ல,
1: not with pain,
0: சந்தோஷத்தோடு,
1: with a joy,
0: நிச்சயத்தோடு,
1: with assurance,
0: கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்,
1: we surrender,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
1: shall we all praise,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திருங்க,
1: shall we all praise,
0: இந்த அருமையான வேளையிலே
1: at this right
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord your path,
0: கல்வாரியின் பாதை,
1: the path,
0: அந்த பாதையில் நான் தொடர்ந்து செல்வேன்,
1: let me follow,
0: அதிலே ஜெயம் எடுப்பேன்,
1: I take victory,
0: கல்வாரி பாதையிலே,
1: in that path,
0: எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை,
1: no failure,
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: let us all praise god,
0: praise god,
1: hallelujah, hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இவர்களை மன்னி என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், அதே வெற்றியை நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே, நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலிலுள்ள ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்க மணினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், அநேகர் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்க மணினதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே, இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே, இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே, இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோதிக்கிறப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீர் பேரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர், நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் உம்மை ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாத ஆண்டவரே நீரே அதை ஒப்பு கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம், ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வைத்து தகப்பனே அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நம்மை குறித்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களே. இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்து விடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல, முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகமும் 20 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7 பார்க்கலாம். அதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9 11 பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழி நடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடி செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் 4 உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று ரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே. அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது. எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன். அது என்னவென்றால், தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2:20 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர், நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது, ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும், ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2 நாளாகமும் 19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகள் எல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறி போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள், உங்கள் பொறுமையில் தோற்று போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதன் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். 4வதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2:20-3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சினைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கையை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னை சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்கு பெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும் அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை

0: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது.
1: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போகிறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சினோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடிச்சு பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையா இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்துல வர ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு, அப்புறம் மொராக்கோசம் ஒன்று இருக்கும், இப்பெல்லாம் தெரியும் வரும் சவுண்டு, அதை வேற உணர்த்தன், அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும், ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்க கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சீப் கிர்ச்சி முக்காடு, அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி, அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்தினுடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே ப்ரெசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பண்ணி தான் நீ கத்துக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போனும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தர ட்ரம் வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

சரீரத்தை பார்த்துகிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினாத்தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.

நாம் நுழைந்தபடியிட்டு காலை வேளையில் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லப் போகிறோம் ராஜாவே.

ராஜா, ஒவ்வொரு நாளும் உமக்குள் வாழவும் உமக்குள் வளரவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. வாழணும் வளரணும், நாங்கள் வாழணும் வளரணும் உமோடு இணைந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ராஜா உதவி செய்யுங்கப்பா. ராஜாவே, உங்க ஆத்ம பாரத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்க அன்புல நாங்கள் வேறு ஊன்றணும். உரைநடை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழல் எல்லாம் நன்றாக போகும் வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவம் போல தோன்றுகிறது, சூழல் மாறுபடும் போதோ ராஜாவே வெறுமனே உரைநடையாக வாழ்கிறோமே தவிர நடைமுறையில் பயிற்சி பெறாத அளவிற்கு அவல நிலை பல நேரம் எங்களுக்குள் காணப்படுகிறதப்பா. ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் உம்மோடு கூட இருக்க, அதுதானே கண்டிஷன் சொன்னீங்க. பிசாசு துரத்தத்தை இருக்கட்டும்ப்பா, பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி

அவர் தம்மோடு கூட இருக்க. தெரிந்து கொண்டது போல ராஜாவே, உங்களோடு அதிகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு இருக்க இருக்க எங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. உங்கள் அன்புக்காரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். உங்கள் ஆகாப்பி அன்பில் நாள்தோறும் வளர உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்றற்ற மக்களாக, உம்மீது பற்று உடையவர்களாக, ஊற்றாய் ஊறுகிறவர்களாக, பொங்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராங்கப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ராஜாவே, நாங்கள் அதிகமாய் உம்மோடு வாழ, உமக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இன்ப பிரசனத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் நல்லவர் என்பதால், அவர் நல்லவர் என்பதால். மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அவர் நீதி உள்ளவர் என்பதால். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அமர்ந்த நிலையில் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணுமேனு இல்லை, உற்சாகமாய் கொடுக்க ராஜா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அனுதினமும் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் பாடிய பாடல், அப்பா வெறுமனே அது பாட்டா பாடலை, அதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்து விட்டார்கள். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். எதிலே பிரியப்படுகிறார்? அப்பாவோடு கூட இருக்கிறதுல தானே அவர் பிரியப்படுகிறார். சந்தோஷமாய் அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அப்பா, என்னையும் எனக்கு நீர் தந்தவர்களையும் என் உடையவர்களையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நோக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அர்ப்பணித்தன் விளைவுதான். அன்னாள் எனக்கு என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன். சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பாருங்களேன். அன்னாளின் அர்ப்பணத்தின் விளைவு சாமுவேலை கர்த்தர் எழுப்பி, தான் முதல் பெயர்செபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை விளங்க பண்ணினாரே. ஒரு அன்னாள் அர்ப்பணத்தினால் அர்ப்பணத்தின் விளைவு பெரிய தேசத்திற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தாரே. அதுபோல ஒவ்வொரு நாள் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவர்களை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணத்தின் வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்திற்கு தேவன் அருளி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்பா, எத்தனை நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வேளையில் பதில் அளிக்கிறவர், நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறவர். அப்பாவை பார்த்து, நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். போருக்கு போகிறார் தாவீது, மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்த்துகிறார்கள், தாவீதே எத்தனை நெருக்கடி உனக்கு வந்தது, ஒன்றா இரண்டா பட்டியல் இடுகிறார்கள். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சவுல் வந்தார்கள், எத்தனை அகித்தோப்பில் எழும்பினார்கள், சீமேயி எழும்பினான், மகன் அப்சலோம் எழும்பினான். அப்பப்பா, தோள் கொடுத்து உதவின மெய்காப்பாளனாகிய எத்தனை பேர் யோவாப் எழும்பினார், பட்டியல் இடுகிறார்கள். ஒன்றும் பதறாத, இவ்வளவு நாள் கூட இருந்து நடத்தினாரே, இனிமேலும் நடத்தாமலையா போயிடுவாரு அப்படின்னு மக்கள் போருக்கு போகிறார் தாவீது, வாழ்த்துகிறார்கள் தாவீதை பார்த்து. காலை நேரத்திலையும் நெருக்கடியோடு கூட தாவீதை போல சூழலில் தான் இருந்து நான் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல செய்தி, எத்தனையோ கடந்த நாட்களில் விடுவித்தாரே நெருக்கடியின் பாதை நின்று அந்த தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களை விடுவித்து, நெருக்கடி வேளையில் உங்களை விடுவித்து தலை நிமிர பண்ண போதுமானவர். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உற்சாகமாய் நம்ம அறிக்கையிட்டு பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

பாதுகாத்து நடத்திடுவான். உங்களோடு கூட உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவான்.

அப்பா உங்க அகாப்பி அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு சமாதானம். ஆமென்,
1: ஆமென்.
0: மன்னிக்கணும். எல்லாம் தனக்கு இருக்கிறப்போ ஒரு மனுஷன் நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன்,
1: சமாதானமாக இருக்கேன்
0: அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். நான் நம்மளை சுற்றி சூறாவளியும் புயலும் பிரச்சனைகளும் கடும் சூறை காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப அந்த அனுபவத்தின் மத்தியில் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அது மனுஷங்களுக்கு அது வராது, தேவ மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும்.
1: ஆமென்.
0: அவரோட சஞ்சரிக்கிற, அவரோட உறவாடுகிற, அது அப்பா பாடினாங்க பாருங்க, என்ன வந்தாலும் கலங்கிடாமல்

0: சமாதானம் தான் ஒரு கவசம் மாதிரி நமக்கு,
1: ஆமென்,
0: ஒரு கேடகம் மாதிரி. இந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3:8-11 முடிய. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பை குறித்து ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த காலனியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய மகனையும் உங்கள் மகளையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குறோம், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த காலை தியானம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நாள் முழுவதும் எங்களது எங்களுடைய தியானமாக இருப்பதாக, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: இங்கே மையமே பாருங்க, ஏன் பொல்லாப்பை விட்டு, பதினோராவது வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி
1: நன்மை செய்து
0: சமாதானத்தை தேடி
1: அதை பின்தொடர கடவன்.
0: அப்ப எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்? சமாதானம் தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரோட நாம உறவாடி அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள காணப்படுவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சமாதானம் இருந்தால் தான் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும்னா அதுக்கு யாரோட சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அப்போ அவரோட உறவாடி அவருடைய சமாதானம் யாருக்குள்ள ஊற்றெடுக்குதோ அவங்க தான் சக மனுஷரோட சமாதானமாக இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ரகசியம் புரியுதா? சக மனுஷனோட ஏன் சமாதானமாக இருக்க முடியல?
1: அவருடைய
0: சமாதானம் உள்ள ஊற்றெடுக்கல. அவருடைய சமாதானம் உள்ள இருந்தா சக மனுஷனோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேட ஆரம்பிச்சிருவோம், அதை நாட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சமாதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்த உடனேயே அது செய்கிற முதல் காரியம் மற்றவங்களை பூரா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமென்.
0: யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின்
1: சமாதானம்.
0: சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே, அவனை பிளஸ் பண்றேன், இவனை பிளஸ் பண்றேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தீமைக்கு தீமைய, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாம
1: அதற்கு பதிலாக
0: ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் நினைச்சு என்ன செய்யறான்?
1: ஆசீர்வதிக்கிறப்பா.
0: இப்ப சமாதானத்தை விரும்புறேன் பூரா என்ன பண்ணுவான்? சமாதானத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறப்பதான் நாம ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க முடியும். எவ்வளவு அவருடைய சமாதானம் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்கியது. இந்த சமாதானம் அவரோட நாம உறவாடுகிற பொழுதுதான் நமக்குள்ள ஊற்றெடுக்குது. சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாம தவிக்கிறீங்களா? பேசாம அவரோட உறவாட போயாச்சுன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது?
1: ஊற்றெடுக்கிறது.
0: அவருடைய சமாதான ஊற்று நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அவருடைய சமாதானம் பொங்குகிற ஒரு உள்ளத்தை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்திருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த சமாதானத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு லோவா நம்மளால இறங்க முடியல. இறங்கி போனா எதை இழந்துருவேன்?
1: சமாதானத்தை.
0: எனக்கு எது முக்கியம்?
1: சமாதானம்.
0: சமாதானம் முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: மனுஷங்களோட சமாதானமா இருக்கணுங்கிறத அந்த முயற்சியை நம்ம விட்டுட்டு பேசாம அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க நாம அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சரி செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சக மனுஷங்களோட நான் இயல்பாவே சமாதானத்தை நாட ஆரம்பிச்சிடறேன்.
1: ஆமென்.
0: இவனோட நான் சமாதானமா இருக்க நாடுறேன். அவன் என்னோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட நான் சமாதானமா இருக்க
1: நாடுகிறேன்,
0: நாடுகிறேன். ஏன்னா இப்ப யாருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு?
1: கிறிஸ்துவின் சமாதானம்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சோ மனுஷங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குற அந்த அந்த அந்த காரியம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துனுடைய சமாதானத்துக்குள்ள இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு
1: வைத்து போகிறேன்,
0: வைத்து போகிறேன். நமக்கு அவர் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு?
1: சமாதானம்.
0: என்னோட சமாதானத்தை வச்சுட்டு போயிரு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்தோன்னு சொன்ன முதல் மெசேஜ் என்னையா?
1: உங்களுக்கு சமாதானம்.
0: சமாதானம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதான
1: பிரபு,
0: காரணர். அவர் சமாதான
1: காரணர்.
0: பாருங்க குயிலாம் வருது, பாருங்க காலையில குயில் சத்தம். சமாதான காரணர், சமாதான பிரபு. பிரிவினையாக நின்ற சுவரை தடுத்து சமாதானத்தை உண்டாக்கி ஜீசஸ் நமக்கு வச்சுட்டு போன பெரிய பிளஸிங் அவருடைய சமாதானம்.
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு தெரியும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரோட என்ன ஆயிடுவோம்?
1: சமாதானமாயிடுவோம்.
0: சமாதானமாயிருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்கள்ல சொன்ன காரியம், உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்று இருக்கு, ஆனா ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க தேவையான
1: ஊற்று,
0: ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய தேவையான ஊற்று இல்லையே. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யறதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் பற்று வேணுமா, அல்லது அவருடைய ஊற்று வேணுமா?
1: அவருடைய ஊற்று வேணும். ஹல்லேலூயா.
0: ஊற்று அப்படின்னு வர்றப்பதான் அந்த அந்த ஊழியங்கிற மனோபாவமே நமக்குள்ள வருது.
1: எஸ்,
0: ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: என்ன மனோபாவம்?
1: ஊழியம் என்கிற மனோபாவம்.
0: இந்த மனுஷனுக்கு இப்ப நான் வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு இப்ப நான் செய்கிறது அன்பினால ஒரு ஊழியம் செய்யறேன்.
1: ஆமென்.
0: கலத்தியர்ல அதான் நம்ம வாசிச்சோம், 5:13 அன்பினாலே ஒருவருக்கொருவர்
1: ஊழியம் செய்யுங்க.
0: ஊழியம் செய்யுங்க. சோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு உள்ள என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்.
0: ஊற்று வேணும். பற்று இருந்தா நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம். நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாங்கிறத விட நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? பிள்ளை மேல பிரியம்
1: வச்சிடலாம்.
0: பிள்ளையோட தேவையை சந்திக்கலாம். பிள்ளையை சுத்தி சுத்தியே வரலாம். பிள்ளைக்கு ஒண்ணுனா புழுவா என்ன செய்யலாம்?
1: துடிக்கலாம்.
0: துடிக்கலாம். இந்த மாதிரி அது வேற. நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? சிநேகிக்க முடியும். என்ன இருந்தா? பற்று இருந்தா. ஆனா ஊற்று இருந்தா என்ன பகைக்கிறவனை என்னால ஆசீர்வதிக்க முடியும்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன துன்பப்படுத்தின மனுஷனுக்காக என்னால ஜெபம் பண்ண முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அதான் அதான் அதான் ஊற்றோட சேஷம். மலைப்பிரசங்க எல்லாமே மனுஷங்க மேல மனுஷங்களுக்குள்ள பற்றுனால செய்கிற காரியம் இல்லை. அவருடைய ஊற்று இருந்தா தான் அந்த மலைப்பிரசங்கத்தை வாழவே நம்மளால.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கைமாறுகிறதாம உதவி செய்யுங்கன்றதுக்கு பற்று வேணுமா, ஊற்று வேணுமா?
1: ஊற்று வேணும்.
0: 1 mile தூரம் நடக்க பரவந்த மன்றவனோட 2 mile தூரம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு கணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகணத்தை திருப்பி கட்டுறதுன்னா என்னது? ஊற்றெடுக்க செய்கிறார். நமக்கு நமக்கு நம்மோட நமக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய பிள்ளைய பிறருக்கு அறிமுகம் செய்ய நாம தயங்குறதே இல்லை. என் மகன் பாருங்க நல்ல என்ன செஞ்சிட்டான், வளர்ந்துட்டான். தோளுக்கு மேல என்ன பண்ணிட்டான்?
1: வளர்ந்துட்டான்.
0: தோல் கொடுக்க என்ன செஞ்சிட்டான்?
1: வளர்ந்துட்டான்,
0: ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அருமையான பிள்ளை, தங்கமான பிள்ளை. இந்த பிள்ளையை பிறருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி மகனுடைய மகனுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயம் இருக்கிறப்ப அவனுடைய அருமை பெருமை ஒரு தகப்பன மாதிரி புகழ யாராலும் முடியாது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நல்ல பிள்ளையை பெற்ற தகப்பன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பார். யாரை குறிச்சு?
1: மகனை குறிச்சு.
0: அது அது மாதிரி ஒரு அந்த அந்த அந்த பிள்ளைக்குள்ள காணப்படுற நல்ல காரியத்தை புகழ்றதுல அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல உள்ள பற்று சொல்லி முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: அந்த கெட்டகுமாரி மாதிரி ஊதாரியமை இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஒரு பிள்ளைய வந்து புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஊதாரி மைந்தனை குறித்து புகழ்ச்சியா சொல்றதுக்கு
1: ஒண்ணுமே இல்லை,
0: ஒண்ணுமே இல்லை. அவனை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எதுவுமே
1: இல்லை.
0: ஆனாலும் பாருங்க, மகிழ்ச்சி அடைய ஒண்ணுமே இல்லை, ஆனா சொல்றாரு நாம் சந்தோஷமா இருக்க
1: வேண்டுமே.
0: சந்தோஷத்தை கொடுக்காத சந்தோஷத்தை கெடுத்த ஒருத்தன் வீட்டுக்குள்ள வர்றான். திரும்ப வந்தவனை பார்த்து சராசரி மனுஷன் என்ன சொல்லியிருப்பான், ஏண்டா இதுவரை கெடுத்தது போதாதுன்னு இப்ப இதுக்கடா வந்திருக்கிற, இந்த கிழவனை கொண்டு விடுறது கடா நீ என்ன செஞ்சிருக்கிற,
1: வந்த
0: இந்த வயசான காலத்துல நிம்மதி என்ன செய்ய மாட்டியாடா,
1: இருக்க விட மாட்டியாடா,
0: இதுவரை என் சந்தோஷத்தை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் என்னடா இருக்கு என்கிட்ட கெடுக்கிறதுக்கு, ஏண்டா வந்த நீ, இந்த மாதிரி தான் ஆக்சுவலா பேசியிருக்கணும். ஆனா தன்னுடைய சந்தோஷத்தை தனக்கு எந்த விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காத ஒரு மகனை மகிழ்ச்சியோட பார்த்தாரு. அது பற்றில் வந்த நேசம் இல்லை, ஊற்றிலிருந்து பொங்குன நேசம்.
1: ஆமென்.
0: ஆனபடினா
1: நாம்
0: சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
1: ஆமென்.
0: அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட
1: தொடங்கினார்கள்.
0: வீட்டில் ஒரே கீத வாத்தியம், நடன கழிப்பு, பூரம் விருந்து, சும்மா திருவிழா மாதிரி ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: வீடு என்ன செய்யுது,
1: திருவிழா கோலம்,
0: வீடு அப்படி களை கட்டுது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அதுவரை அவர் சொல்றாரு களை இல்லாம இருந்துச்சுடா வீடு, வீடு எப்படி இருந்துச்சு
1: களை இல்லாம.
0: ஆனாலும் இன்னைக்கு ஏண்டா வீடு இப்படி களை கட்டுது அப்படின்னா, ஒருத்தன் வந்திருக்கிறான்.
1: ஆமென்.
0: எங்கிருந்து வந்திருக்கிறான், அமெரிக்கால இருந்தா,
1: பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான். ஹல்லேலூயா.
0: அமெரிக்கால இருந்து வர்ற மகனை அல்லது வெளிநாட்டில இருந்து பயங்கரமா சம்பாரிச்சுட்டு அப்படி வர்ற மகனை வந்து வரவேற்க அப்படி உள்ள இருக்கிற பாசமெல்லாம் என்ன செய்யும்,
1: கொட்டும்,
0: கொட்டும், பொங்கும். ஆனா இங்க பாருங்க,
1: அந்நிய தேசத்தில் பன்றியை மேய்த்து விட்டு வருகிறார்.
0: அவனை பார்த்தவன இங்க பொங்குது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: எஸ்,
0: அவனை பார்த்தா பொங்குற மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இங்க என்ன செய்யுது,

0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன்.
0: எஸ்
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பிள்ளைய, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளைய வந்து நம்ம யார்ட்டையும் இவனுக்கு நான் தான் அப்பேன்னு சொல்லிக்கிறே மாட்டோம். அந்த கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா சமுதாயம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறான், ஏப்பா நீ எவ்வளவு நல்ல மனுஷன், உனக்கு போய் அப்படி ஒரு பிள்ளை என்ன செஞ்சு
0: பிறந்துச்சு,
1: உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என்ன செஞ்சிருக்கானேப்பா,
0: பிறந்திருக்கிறானேப்பா.
1: இந்த மாதிரி நாம ஏற்கனவே காயத்தில் இருக்கிறப்ப சமுதாயம் நம்மளை மேலும் காயப்படுத்திடும் நினைச்சு பயந்துக்கிட்டு தான் சில பொது இடங்களுக்கு போறதையே தவிர்த்துருவாங்க.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: பிள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டவங்க எங்க போறதையே தவிர்த்துறாங்க
0: சில பொது இடங்களுக்கு.
1: ஹல்லேலூயா. ஆனா ஊற்று நமக்குள்ள இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி பொங்குதுன்னா, இளையகுமாரன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன்
0: அல்ல என்று சொன்னான்.
1: ஆனா அவர் சொல்றாரு, அடே அது நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நான் இன்னும் உனக்கு அப்பாவா தான் இருக்கிறேன்.
0: எஸ்
1: நீ இன்னும் என்னுடைய மகன் தான். ஸ்டில் ஐ வாண்ட் யூ. இன்னும் நீ எனக்கு தேவை. இன்னும் நான் உன்னை விரும்புறேன். இன்னும் நான் உன்னை நம்புறேன்டா.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: நம்ப முடியாதவனை நம்புறதுக்கு தான் அகாப்பே அன்பு வேணும்.
0: ஆமென்.
1: விரும்ப முடியாதவனை விரும்புறதுக்கு தான் அகாப்பே
0: அன்பு.
1: இதெல்லாம் பற்றில வராது, ஊற்றிலிருந்து வருகிற காரியம்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நான் உனக்கு அப்பனா இருக்கிற வரைக்கும் அந்த தகுதி நீ இழக்கிறதே
0: இல்ல.
1: இல்லடா.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் அவரு குரதம பாவம் பண்ணி நாம அவருக்கு பிள்ளைங்கிற தகுதியை ஏன் இன்னும் இழக்காம இருக்கிறோம்?
0: அவர்
1: நமக்கு அப்பாவா இருக்கிறது.
0: அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால
1: அப்பனுக்குள்ள ஊற்று இருந்தா புள்ள அவருக்கு மகங்கிற தகுதிய எப்பவுமே இழக்கிறது இல்ல. அப்பாவுக்கு புள்ள மேல பற்று இருந்தா அதை இழந்துருவான். ஆனா எந்த அப்பனுக்குள்ள ஊற்று இருக்கோ அந்த அப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள அவருக்கு மக என்கிற தகுதிய இழக்கிறதே இல்ல.
0: ஆமென்.
1: எவ்வளவு எவ்வளவு ஊற்று எப்படி உறவுகளை பாதுகாக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஆசீர்வதிக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஊன்ற கட்டுது பாருங்க. ஊற்று எப்படி சகிச்சு நேசிக்குது பாருங்க. ஊற்று எப்படி சுமக்க முடியாதவன சுமக்குது பாருங்க. தகப்பன்மாரெல்லாம் நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றதை விடுங்க ஆண்டவரே. முதல்ல எனக்கு அவனுக்கு தகப்பனா இருக்க தேவையான ஊற்று சுரப்பதாக,
0: ஊற்று சுரப்பதாக.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென்.
1: சோ தான் பிள்ளை தனக்கு தீங்கு செஞ்சாலும் தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனோடு நெருக்கமா சஞ்சரிக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனுடைய சமூகத்துல பலப்படுகிற அனுபவம் உள்ள ஒரு தகப்பனுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: பிறருக்கு நமக்கு பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: தேவன் இருக்கிறாரு, மனுஷன் இருக்கிறான். தேவனோட மனுஷன் உறவாடுறப்பதான் அவன் தேவ மனுஷனாகிறான்.
0: ஆமென்.
1: ஆனா பிசாசு என்ன பண்றான், தேவன் தேவனா இருக்கட்டும் மனுஷன் மனுஷனாவே இருக்கட்டும், மனுஷனாக்கி நீ தேவனோட உறவாடி தேவ மனுஷனாயிராத. நீ தேவ மனுஷனாயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அவருடைய நிறைவு சுரக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய ஊற்று சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எடுத்தோன்னு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னை சபிச்சவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவேன்.

0: ஊற்று சுரந்தா அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிடும். அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை சுத்தி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு இடத்துல ஒரு ஊற்று சுரக்கிறப்ப சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும்
1: இல்லை,
0: வறண்டு போய் இருக்குமா?
1: இருக்காது.
0: அந்த இடம் முழுசும் எப்படி இருக்கும்?
1: பச்சை பசேல்னு.
0: அந்த இடம் முழுசும் ஏன் பச்சை பசேல் இருக்கு? அங்க ஒரு ஊற்று இருக்கு.
1: ஆமென்.
0: யாரெல்லாம் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஊற்று சுரக்கிறதோ அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்க ஊழியத்துல ஆண்டவருடைய ஊற்றிலிருந்து நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்க ஊழியம் பச்சை பசேன்னு இருக்கும்.
1: ஆமென்.
0: உங்க ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவரும் எப்படிதான் இருப்பாங்க? பச்சை பசேன்னு. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஏன் ஊழியம் பச்சையா இல்ல? ஊற்றிலிருந்து ஒண்ணு வரல.
1: எஸ்.
0: எங்க பார்த்தாலும் வெடிப்பு, காஞ்சு போய் அவ்வளவும் வறண்டு போய் இருக்குன்னா முதல்ல நான் எதை செக் பண்ணணும்? என்னோட ஊற்றை செக் பண்ணணும். ஸோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்குள்ள ஊற்று இருக்கு அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற, எனக்குள்ள இருந்து பொங்குற நிறைவு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால எல்லாரும் எப்படி இருப்பாங்க?
1: பச்சை பசேல்னு.

0: அப்ப எங்களை மாதிரி ஊழியர்கள் சும்மா வீசுனகையும் வெறுங்கையுமா பீடத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், உங்க மேல இருக்கிற பற்றுல நாங்க ஊழியம் செய்யறோம்னு வைங்களேன், என்ன கதை? ஒண்ணு வராது.
1: எஸ்,
0: எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்? உங்க மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கோம், நீங்க சந்தோஷமா இருக்க, என்ன தியாகம் உங்களையும் என்னையும் குறிச்சு தான் பேசுவேன். ஒழிய
1: அவர் குறிச்சு பேச முடியாது.
0: ஒருத்தன் பிரசங்கம் பண்றப்ப அந்த பிரசங்கத்துல ஏன் முழுசா அவர் இருக்கிறாருன்னா, வர்ற வார்த்தையெல்லாம் ஊற்றுல இருந்து வருது.
1: ஹல்லேலூயா.
0: அவர் எப்பவுமே ஊற்றுல இருந்து தான் வருவார்.
1: ஆமென்.
0: பற்றுல இருந்து வர மாட்டார்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி ஒரு நிறைவோட நாம பீடத்துல வந்து நின்று நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்குள்ளயும் தண்ணி பாயுது. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தோட்டம் எப்படி இருக்கு இப்போ? அதுக்காக எல்லா இடத்துலயும் ஊற்று எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க.
1: ஆமென்.
0: ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சபையும் ஒரு ஊற்று. ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த ஊற்று அந்த அந்த அந்த ஸ்தல சபை அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல சபை ஊற்றா இருந்தா தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். சபை ஊற்றா இருந்தா தான் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு ஊற்றை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நான் ஊற்று என்கிற பார்வை எனக்கு அருளி செய்வீராக. அப்பதான் பிறர் ஆசீர்வதிக்க முடியும். பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னால
1: முடியும்.
0: முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம என்ன செய்யணுமா? சரி கட்டாம விட்டுருன்னு சொல்லிட்டாரா?
1: இல்ல.
0: தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம விடுறேன் போட விடுறான் அப்படின்னு சொன்னாரு?
1: சொல்லல.
0: ஊற்று ஒருபடி மேல போய் யோசிக்குது. அதற்கு பதிலாக
1: நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
0: அவன் யாருங்கிறத விடு, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்க.
1: ஹல்லேலூயா.
0: பிறர் யாருன்னு தெரியறதுனாலதான் நமக்கு கசப்பு வருது. ஆனா நாம யாருன்னு தெரிஞ்சிட்டா
1: ஆசீர்வதிச்சிருவேன்.
0: நமக்கு அடுத்தால் மேல ஏன் கசப்பு வந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்த உறவுல ஒருத்த மேல ஏன் நமக்கு கோபம் வருது? அவன் யாருன்னு
1: தெரிஞ்சதுனால.
0: இப்படி நினைக்கலடா உன்ன, நான் இப்படி ஏமாத்திட்டேடா, அப்படி நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் நம்பியிருக்கே மாட்டேன்.

0: சோ அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவன் மேல என்ன வருது, ஒரு கோவம். ஆண்ட சொல்ற அவன் யாருங்கிறத விடுறா, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கோ. நீ யாரு? என் ஊற்று.
1: ஆமென்.
0: என்னோட ஊற்று உனக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஆமென்.
0: சோ அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
1: ஆசீர்வதியுங்கள்.
0: நம்ம எல்லாம் யாருன்னு அறிஞ்சும் அவரால் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுது? அவரு தாம் யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. நீ மண்ணுடா.
1: எஸ்.
0: நீ யாரு?
1: மண்ணுடா.
0: மண்ணுடா. பேதுரு யாருங்கிறத அறிஞ்சிருந்தோம். பேதுரு ஏன் தேடிப்பை நேசிச்சாரு? தான் யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
1: ஆமென்.
0: அப்ப நல்ல கவனிங்க, பிறருடைய பலவீனம் தெரிஞ்ச உடனே, பிறருக்குள்ள இருக்கிற குறைகளை அறிஞ்ச உடனே, பிறர் நமக்கு செஞ்ச தீமையை அறிஞ்ச உடனே, நமக்கு தானாவே அவங்க மேல ஒரு கசப்பு வந்துடும். பிறரு குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பாவத்தை குறிச்ச அறிவு அவங்க மேல நமக்கு ஒரு விருப்பையும் கசப்பையும் கொடுக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல நீ யாருங்கிறத நீ அறிஞ்ச அப்படின்னா, எனக்குள்ள நீ யாரா இருக்கிறேங்கிறத நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சிடலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த உன்னதமான அனுபவத்துலதான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வர்றப்பதான், தீமைக்கு தீமையை சரி கட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்,
1: ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
0: நல்லா இரு சாமி, நல்லா இருக்கும். உனக்கு ஒரு குறை என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது சாமி
0: அப்படின்னு சொல்லி அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னா, அதுக்கு காரணம் அவன் நல்லவங்கிறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் என்ன இப்படி செய்ய வைக்கிறாரு.

0: கர்த்தரே பிறர் யாராய் இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் அறிகிற பொழுது உமக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கசப்புகளை மேற்கொள்ள இதை தவிர வேற வழி இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள அவருடைய ஊற்று, அவருடைய ஊற்று எனக்குள்ள இருக்கு என்கிற இந்த வெளிப்பாடு நம்மளை கம்ப்ளீட்டா வேறு மனுஷனாக்கிறது. ஊற்றிலிருந்து நிறைவு பொங்குறப்ப தான் ஒரு மனுஷனா இருந்து என்னால் செய்ய முடியாத செயல்களை நான் செய்ய
1: ஆரம்பிச்சிடறேன்.
0: மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத செயல்களை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து கிறிஸ்துனுடைய நிறைவுகள் பொங்கணும்.
1: ஆமென்.
0: அதுதான் நம்மளை வேறு மனுஷனாக்கும், அதுதான் நம்மளை தேவ மனுஷனாக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பற்ற மையமா வச்சு, சுமூகமான உறவை மையமா வச்சு செயல்படுறவங்க ஏதாவது குறை நேரத்தை குறை தெரிஞ்ச உடனே உறவை விட்டு கொடுத்துருவாங்க. சட்டி சுட்டதடா,
1: கை விட்டதடா,
0: கை விட்டதடான்னு உதறிடுவான். அவனுக்கு சட்டி முக்கியம் இல்லை,
1: கையு
0: கையு தான் முக்கியம். அதனால பட்டுன்னு போட்டு சட்டியை உடைச்சு என்ன செஞ்சிருவான். ஏன் முக்கியம், ஏன் சட்டி உடஞ்சு,
1: கை முக்கியம்,
0: என் கையை சுட்டதுனால நான் விட்டுட்டேன், அதனால எது உடஞ்சு,
1: சட்டி உடஞ்சிச்சு.
0: ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, இந்த ஊற்ற மையமாக வச்சு அவருடைய சமூகத்தில் பலப்படுற மனுஷன் சட்டி சுட்டாலும் கையை விடுறதே இல்லை.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: சட்டி சுட்டாலும்
1: விட்டு கொடுக்கறது.
0: அந்த

0: உள்ள ஊற்று இருக்குன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால யாரை விட்டு கொடுக்க
1: முடியாது,
0: முடியவே முடியாது. பல சமயங்களில் நாம் ஏன் இன்னும் நிர்மூலம் ஆகலைன்னா, நாம் நம்மளை நம்பாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிற அவருடைய ஊற்றை நம்புறதுனால தான் பொழைச்சி கிடக்கிறோம்.
1: ஆமென்.

0: தன்னை நம்பின பேதுரு சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களோட போனாலும்
1: நான் உங்களை விட்டு போக மாட்டேன்.
0: உங்களுக்கு ஒரு பாடி கார்டா இருந்து உங்களை காப்பாத்துவேன்.
1: எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்.
0: எல்லாரும் ஓடிடுமா,
1: நான் ஓட மாட்டேன்.
0: எதுக்கு தெரியுமா? உங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வேணும்,
1: பாடி கார்டு. ஹல்லேலூயா.
0: பேதுருக்கு அப்படி ஒரு பற்று, யார் மேல?
1: இயேசுப்பா மேல,
0: ஆண்டவர் மேல. ஆனாலும் பாருங்க, மறுதளிச்ச பேதுருவை ஆசீர்வதிச்சது அவருடைய ஊற்று.
1: எஸ்,
0: அவர் தான் தேடி போய்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாம் ஏன் நிர்மூலம் ஆகலை அப்படின்னா, நம்ம மாம்சத்து மேலே நம்பிக்கை வச்சு ஊழியஞ்சிறதுனால இல்லை, நமக்குள்ளே பொங்குற அவருடைய ஊற்றுனால தான் நாம் நிர்மூலம் ஆகலை. அப்படி இப்படி இருந்தாலும் ஊற்று வாரி சுருட்டிட்டு போயிருது
1: நம்ம.
0: இதில் எங்கே நான் தான் நான் தான்னு சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது?
1: ஒண்ணுமே இல்ல.
0: ஓப்பா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு என்ன செய்யும்
1: தெரியும்பா?
0: நிறுத்துப்பா, அப்படி பேசுறது முதல்ல என்ன செய்யப்பா? நீ
1: நிறுத்துப்பா,
0: நிறுத்துப்பா. முதல்ல ஊற்றுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுப்பா.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: சோ நாம நிர்மலமாகாததுக்கு காரணம், நாம நம்மளை நம்பினது இல்ல, அவரது ஊற்றை நம்பினதுனால தான் ஆசீர்வதிக்கப்படுறேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாள் காலையிலயும் பாருங்க, வர்றப்ப ஏதோ நமக்கு பிரசங்க திறமை இருக்குன்னா நாங்க வர்றோம்
1: இல்லை,
0: இதை நம்பி டெய்லி டிவோஷனை நாங்க ஸ்டார்ட் பண்றோம்.
1: அவருடைய ஊற்றை நம்பி
0: எப்படி அந்த ஊற்று கைவிடாது நம்மளை? காலையில் காலையில் ஏதாவது சொல்கிறதுக்கு நமக்குள்ளே பொங்கிடுவார். இல்லை நம்ம மைண்டில் இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியுமா, இல்லை நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வச்சு செய்ய முடியுமா?
1: நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வைத்து தான்
0: ஒவ்வொரு நாளும் செய்தியை ரெடி பண்ணுறதுக்கு பேப்பர் அது இது வாசித்து என்னத்தையே புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து செய்தி கொடுத்தா என்னத்துக்காகவும் நினைக்கிறீங்க? எங்கள் நிலை
1: செய்திகள் வாசிப்பது ஆர் வெங்கடரமணன் சொல்லுவீங்க நீங்கள்.
0: அப்போ நேற்று அதை சொல்லிட்டோம், இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு என்னடா சொல்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வராது, மனசில் ஒரு அழுத்தம் வராது, அதுலேயே தூக்கம் போயிடாது. ஆனால் பாருங்க, எதை குறிச்சும் கவலையே இல்லை. நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவோங்கிற எந்த அழுத்தமும் உள்ள
1: இல்லை.
0: என்ன எதை நம்பியாச்சு?
1: ஊற்று.
0: ஊற்று இருக்கியா? ஒரு வருஷமா பொங்குதியா?
1: வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதியோடு நாம் டிவோஷன் ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் நிறைவு பெற போகும்.
0: வாரத்துக்கு ஒரு நேரம் போங்கிறது டெய்லி போங்குதியா?
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. எந்த அளவு ஊற்று நம்மளை நம்ப வைக்குது பாருங்க.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. அதான் அப்பா சொன்னாங்க, காலையிலையும் டிவோஷன் வச்சுட்டேன், சாயந்தரமும் ஜெபம் வச்சுட்டேன், மத்தியானத்தை எண்ட சும்மா விட்டுருக்கேன், என்ன மாதிரி செய்யடா அப்படின்னாங்க. எப்பா தாங்காதுப்பா அப்படின்னு. அந்தி சந்தி மத்தியானம் இருக்கலடா, ஏன்டா மத்தியானத்தை விட்டீங்க அப்படின்னாங்க. நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த விசுவாசம் வந்தா மத்தியானமே என்னமா ஆயிரும்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ நாம பல சமயங்கள்ல அவரை வேதனைப்படுத்தியும் நாம ஏன் நிர்மூலம் ஆகலன்னா, அவருக்குள்ள பொங்குற ஊற்று நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால.
1: எஸ்,
0: ஜோசப் ஆல்ரின் ஒரு முறை தன்னோட மகனை குறிச்சு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில். திடீர்னு ஆண்டு நினைப்பு விட்டுறாரு. பையன் சின்ன பையனாக இருக்கிறப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடிச்சிருவானான். யார? ஜோசப் ஆல்ரின். கடிச்ச உடனே இவருக்கு வலி என்ன செய்யுமா? அவ்வளவு வலிக்குமா? அவனு விவரம் தெரியாம குழந்தை இல்லை, அவன் பாட்டு நினைச்சிருவான், கடிச்சிருவான். இப்போ கடிச்சவன உடனே என்னதான் தோணும்? அடிச்சன்னா பாரு அப்படின்னு. என்ன செய்வாரா? அடிக்கிறதுக்கு மனசு வராதா? பிள்ளைய அடிக்கிறதுக்கு மனசு வராம அவன் கடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இருக்கமா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரா? அப்படியே அவன் பயங்கரமா கடிக்கிறப்ப அந்த வலியை தாங்கிறதுக்கு அவன் இறுக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டு அதை தாங்குவாராம். அப்ப நம்மளும் சில நேரங்கள் அவருக்கு வலியை கொடுக்கற மாதிரி சில செயல்களை செஞ்சவன அடிச்சேன்னா பாருன்னு பல்ல கடிச்சாரா
1: இல்லை?
0: அப்படி சிலுவையில
1: அணைச்சுக்கிட்டு
0: அணைச்சுக்கிட்டாரு. நீங்கள நான் அவர் கொடுத்த எல்லா வலியையும் தாங்கிறதுக்கு என்னடா எனக்கு வலிக்குது என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன அடிச்சாரா அணைச்சுக்கிட்டாரே.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிழைத்ததும் வாழ்வதும் எதனால? அவருடைய ஊற்றிலிருந்து நாம ஆசீர்வதிக்கப்படுறோம்.
2: ஆமென்.
1: அந்த ஊற்றை நமக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: அந்த ஊற்றை சார்ந்து வாழ்வேன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பிழைப்பான், வாழ்வான்.
2: எஸ்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: உடஞ்ச மனசு இனி எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து என்ன செய்யும்? விழுந்து கதறியாலும். ஆனால் உருக்கமுள்ள மனசு, ஊற்றெடுக்கிற மனசு, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தூக்கி நிறுத்தும். அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரா, தூக்கி தூக்கி எடுத்தாரா?
2: தூக்கி தூக்கி எடுத்தார்.
1: தாங்கி நடத்துறாரா, தாங்கி தாங்கி நடத்துறாரா?
2: தாங்கி தாங்கி நடத்துகிறார்.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற வலிமை அவனுக்கு உண்டு. அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிற அந்த அகாப்பே அன்பு இந்த வலிமையை அவனுக்கு தந்துருது. இதுதான் அவனுடைய ஆன்மீக பலம். திரும்பவும் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு வலிமை, மன வளம் அவனுக்கு உண்டு. இதுதான் ஊற்ற சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். எதையும் தாங்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் அன்று எங்களுக்குள்ள அதிக அதிகமா ஊற்றெடுக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நம்மளை சுத்தி மனுஷங்க குறையோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர்களை நேசிக்க தேவையான நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காதது தான் பிரச்சனை. நம்ம ஆங்கிளில் பார்க்கறத விட்டுருவோம், அவரோட ஆங்கிளில் பார்ப்போம். சும்மாவா அடுத்து ஒன்று ஆசீர்வதிக்க சொல்றாரு, அதை நம்மளால செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வரவே வராது. ஆனா மனுஷனுக்கு வராத அந்த செயலை செய்யறதுக்காக தான் மனுஷனுக்குள்ள எதை வச்சுட்டாரு? ஊற்ற வச்சுட்டாரு. ஓசியில ஒன்றும் செய்யாது சாமி, உனக்குள்ள பொங்குற என்னுடைய நிறைவை எடுத்து பிளஸ் பண்ண.
2: என்னமோ
1: உன்னுடைய எதை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிறனுக்கு உன்னை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க வச்சிடறாரு.
2: ஆமென்.
1: அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்து நம்மளை ஆசீர்வதிச்சு இப்ப உனக்குள்ள ஊற்றெடுக்கிற என்னுடைய இந்த நிறைவு எடுத்து அவனை பிளஸ் பண்ண. இதுல நான் எங்க நஷ்டப்படுறேன் சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: சொல்ல.
1: அவர் திரும்ப கேட்பாரு, உன்னுடையதை கொடுக்க சொல்றேன், உனக்குள்ள பொங்குற என்னுடைய தானப்பா கொடுக்க சொல்றேன், என்னமோ பெருசா உன்னுடையதை எடுத்து நான் அடுத்தவனு கொடுக்க சொல்ற மாதிரி நீ என்ன செய்யற யோசிக்கிற? உனக்குள்ள பொங்குற என்னுடையதை எடுத்து கொடு, நான் உன்னுடையதை கேட்கல. உன்னுடையதை நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லவே என்ன செய்யும்
2: தெரியும்
1: தெரியும். அதனால உனக்குள்ள பொங்குகிற என்னுடையதை எடுத்து ஆசீர்வதி.
2: எஸ், ஹல்லேலூயா.
1: அதனாலதான் மற்றவங்க தனக்கு விரோதமா செய்கிற தவற மன்னிக்கிற இருதயம் அவர்கள் நிமித்தம் தனக்கு உண்டான நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதே
2: இல்லை.
1: நம்முடைய உள்ளத்துல ஆண்டவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்காததுனாலதான் எப்பவுமே நான் கணக்கிலேயே குறியா இருக்கிறேன்.
2: கணக்கிலேயே
1: கணக்கு பார்க்கறதுல புலியா இருக்கிறேன். கணக்கு பாக்குறதுல
2: புலி
1: புலி ஏண்டா கணக்கு பாக்குறதுல புலி அப்படின்னா உள்ள எதிர ஊற்றெடுக்கல. பிறருடைய குறைவுகளை குறிச்ச கணக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்குன்னா அவருடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காததனுடைய விளைவு அது, நேரடி விளைவு அது.
2: ஹல்லேலூயா.
1: மனுஷனா இருந்தா கணக்கு பாக்குறதுல புலியா இருப்போம். யாரா இருந்தா?
2: மனுஷனா இருந்தா
1: எதுல புலியா இருப்போம்?
2: கணக்கு பார்ப்பதில்.
1: ஆனா தேவ மனுஷனா இருந்தா வலிய தாங்கி மன்னிக்கிறதுல மிக விசேஷமான பாத்திரமா.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குள்ள ஊற்று இருக்கிறத நாம எந்த அளவு அறிகிறோமோ, நமக்குள்ள ஊற்று இருக்கிறத எந்த அளவு நாம கொண்டாடுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் பிறரை குறிச்ச குறைகளை கணக்கு பார்க்கிற அந்த குறுகிய மனோபாவம் என்னை விட்டு அகலுது. மன்னிப்பதால இப்ப நான் எதுலையும் குறைபட போவதில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கணிஞ்சிருது. இந்த எண்ணம் நமக்குள்ள வராது, ஆனா ஊற்று சுரக்கிற பொழுது இந்த எண்ணம் மட்டும்தான் வருது.
2: ஆமென்.
1: வேற என்ன செய்கிறது இல்லை,
2: வருவதே இல்லை.
1: ஊற்று நமக்குள்ள சுரப்பதற்கு காரணமே அவரது எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஊற்றே சுரக்குது.
2: ஆமென்.
1: நீ ஒதுங்க, ஒதுங்கடா, நீ ஒதுங்கி நில்றா. இப்ப நான் உனக்குள்ள ஓங்கி நிக்க விரும்புறேன்.
2: ஆமென்.
1: நீ ஒதுங்க. நான் ஒதுங்க மாட்டேன்னு என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய நிறைவு எனக்குள்ள ஊற்றெடுக்க வச்சு அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில அவர் எனக்குள்ள ஓங்கி நிற்கிற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காவே
2: ஒதுங்கிறேன்.
1: எனக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஊற்று நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புது.
2: ஆமென்.
1: ஏப்பா உனக்குள்ள என்னுடைய ஊற்று பொங்க விட்டேன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ எதுவுமே
2: செய்ய வேண்டாம்.
1: உனக்குள்ள பொங்குற ஊற்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்.
2: ஆமென்.
1: லைஃப் கடினமான வாழ்க்கையை ரொம்ப லெகுவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியல.
2: எஸ்.
1: தான் ஒரு ஊற்றுங்கிற ரகசியம் மனுஷனுக்கு புலப்படாமலே இருக்கு. அப்படியே புலப்பட்டாலும் அத அந்த ஆக்சஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: அஸ் எ பிரீச்சர் சில சமயங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கும் பாருங்க, பீடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணு இல்லையே, நான் எப்படி போய் என்ன செய்யறது,
2: நிக்கிறது,
1: ஏதாவது யாரையாவது பிளஸ் பண்ணணும்னா கூட ஒண்ணு இல்லையே. ஆனா அந்த மாதிரி பயத்தெல்லாம் எது ஓவர் கம் பண்ண வைக்கிதுன்னா, ஏ ஒண்ணு இல்லை, ஆனா உள்ள ஊற்று இருக்கு.
2: எஸ்.
1: போய் நில்லு, வரோம், வந்திருக்கு.
2: ஆமென்.
1: என்ன செஞ்சிருக்கு,
2: வந்திருக்கு.
1: அப்ப இந்த அனுபவத்துல நமக்கு தர்றப்ப நம்ம எதை கொண்டாடுற மாதிரி இருக்கு, ஒண்ணு இல்லைனாலும் கவலை இல்லப்பா, உள்ள என்ன
2: இருக்கு,
1: ஊற்று இருக்குப்பா, கொண்டாடுறா ஊற்ற.
2: ஆமென்.
1: ஆமென் சொல்லு.
2: ஆமென்.
1: எதை கொண்டாடு,
2: ஊற்றை கொண்டாடு.
1: திண்டாடுறதை நிறுத்திட்டு கொண்டாடுறா ஊற்ற.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஊற்ற கொண்டாடுறதுனாலதான் நிறைவே பொங்க மாட்டேங்குது.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: சோ நஷ்டப்பட்டாலும் பிறரை மன்னிச்சிடணும். இந்த காரியத்தை நாம செய்கிற பொழுது எனக்கு என்ன பாஸ்டர் பலன், எனக்கு நஷ்டம் உண்டாக்குறேன்னு மன்னிக்க சொல்றீங்க, நிறைய வருது, மன்னிச்சிட்டேன், அப்ப எனக்கு என்ன? அவங்க நிமித்தம் நமக்கு உண்டான நஷ்டத்தோட அதிகமா நாம அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கவனிங்க, மன்னிப்பதன் மூலமா நான் எதையும் இழந்துடல, நான் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறேன். அதிகமா ஆசீர்வதிக்கப்படணுமா, மன்னிச்சிருங்க. இவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குனா அவனை ஏன் மன்னிக்க முடியல? நஷ்ட கணக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, சேத கணக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குனவன எப்படி நான் மன்னிக்கிறது, முடியல. அதைவிட பல மடங்கு அதிகமா நம்மளை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிறார்.
2: ஆமென்.
1: அதனால மன்னிச்சிரு.
2: ஹல்லேலூயா.
1: பாதிப்பை மனசுல வச்சு மனசுல கசப்ப வச்சுக்கிறாத, ஆசீர்வதிச்சிரு, மன்னிச்சிரு. அதை விட அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
2: ஆமென்.
1: இழந்ததை விட அதிகமா பெற்றுக் கொள்ள முடியும்.
2: ஹல்லேலூயா.
1: சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் நமக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம இழந்துடவே கூடாது. இதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தோட வாழ்க்கையில காணப்படுகிற உறுதியான நிலைப்பாடு. எதுக்காகவும் எனக்குள்ள வாசம் என்கிற அவருடைய சமாதானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன்,
2: இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா.
1: ஆனா அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை வேணும்னாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. இறங்கி போய் யாரோட வேணும்னாலும் உறவாடுறதுக்கு நான் ரெடி. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள யார மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி.
2: ஹல்லேலூயா.
1: சோ உங்களிடத்துல இருந்த அநேக நன்மைகளை பிறர் நிமித்தம் உங்களுக்கு உண்டான பாதிப்பினால நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் இழந்தாலும் நீங்க இன்னும் உங்க சமாதானத்தை இழக்கல. தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தும் தன்னுடைய சமாதானத்தை இன்னும் இழக்காது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆட்கொண்டிருக்கிறது அவனுடைய சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானம். நஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்க சமாதானத்தை நான் இழக்கலாண்டுறேன். அவமானப்பட்டாலும் பிலிப்பு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவமானப்பட்டு அடிக்கப்பட்டாங்க, ஆனாலும் அவங்க சமாதானத்தை. தன்னுடைய மரண தருவாயிலையும் ஸ்தேவான் தன்னுடைய சமாதானத்தை இழக்கல.
2: ஹல்லேலூயா.
1: எதை இழந்திருக்கலாம், என்னென்னமோ பாதிப்பு உண்டா இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள மாசம் பண்ணுகிற உங்களுடைய சமாதானத்தை நான் இன்னும் இழக்கலங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்தானத்தில், அந்த அனுபவத்தில் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க ஒரு ஊற்று, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். உங்களுக்கு உண்டான பாதிப்பை விட அதிகமா தேவன் உங்களை பிளஸ் பண்ண போற. அதனால நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், நான் அவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தேன், முந்தின வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன மாதிரி வாழ்ந்தவன் யாருமே என்னன்னா
2: இல்ல
1: இல்ல அப்படி இப்படின்னு இந்த பஞ்சதெல்லாம் நம்ம என்ன செய்ய கூடாது,
2: விடவே கூடாது.
1: ஏய், நிறுத்து பாவம் உன் பல்லவி என்ற ஆண்டவர்.
2: ஹல்லேலூயா.
1: இழந்துட்டேன் இழந்துட்டேன், ஆனா நம்மளை ஆசீர்வதிச்சு பிந்தின வாழ்க்கைய தருவாரு பாருங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை.
2: எஸ் ஹல்லேலூயா.
1: நான் ஒரு ஒரு காலம் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து சின்ன வயசுல நான் அப்படி உழைச்சேன், அப்படி கடை வச்சுருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன், எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போகாமல் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டேன், தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சேன், நான் புல்லட் வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், சொசைட்டியில் எனக்கு அப்படி ஒரு மதிப்பு, நான் பேங்க்கில் போனாலே மரியாதை, இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசி தெரிஞ்சு சில்லற புத்தி ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். ஊற்றுனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப திரும்பி பார்த்தா ஐயா என்னத்தை நம்ம என்ன செஞ்சோம், இதை போய் நம்ம பெருசா என்ன செஞ்சிட்டோமே
2: சொல்லிட்டோமே.
1: இழப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய சமாதானத்தை மட்டும்.
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா. அந்த அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள வாழ துவங்கின பொழுது சுரந்த அந்த ஊற்றிலிருந்து பிறந்த நிறைவுகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஈடாகாது. அதை விட அது பல மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கை, பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு வாழ்க்கை, ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கை சொல்லுங்க பெரிய மனுஷன் வாழ்க்கை,
2: பெரிய மனுஷன் வாழ்க்கை.
1: அடிக்கடி நாங்க டீம்ல பேசிக்கிறோம், நம்ம வாழ்ற வாழ்க்கை கனவு வாழ்க்கையா?
2: எஸ்.
1: இந்த அபிஷேகத்தை நினைச்சு பார்த்தோமா?
2: இல்லை.
1: இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கிற வார்த்தை நம்ம வாயில இருந்து பிறக்கும்னு எங்கேயாவது கற்பனையாவது பண்ணிருப்போமா?
2: இல்லை.
1: மத்தவனுக்கு கனவு, ஆனா இது எங்களுக்கு வாழ்க்கை.
2: எஸ்.
1: ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு மத்தவனுக்கு கனவா இருக்கிறதா ஆசீர்வதிக்கப்பட்டவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை.
2: ஆமென்.
1: உலக மனுஷனுக்கு கனவா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஊற்றுகளுக்கு வாழ்க்கை.
2: ஆமென்.
1: அனுதின வாழ்க்கை.
2: ஹல்லேலூயா.
1: சம்பாதிக்கிற மனுஷங்களை இவ்வளவு நன்மைகளை திரும்பவும் சம்பாதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்வளவு அதிகமா இழந்ததை விட சுதந்திரிக்க முடியும்.
2: ஹல்லேலூயா.
1: சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு நன்மை என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நன்மை, சேர்க்கிறவனுக்கே எவ்வளவு என்ன, பொங்குறது எவ்வளவு அதிகம். கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்த நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும். திரும்பவும் சொல்றேன், கத்தரால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாது. ஏன்னா அந்த பெருக்கம் வந்தது எங்க இருந்து, ஊற்றில் இருந்து. தன்னுடையதை காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல, போராடல. தன்னுடைய ஊற்ற காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல,
2: போராடல.
1: இயேசுக்கு சித்தனை வந்தப்ப போங்கப்பா நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு விட்டுட்டு போனா பாருங்க, அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி சுரந்துச்சு.
2: ஹல்லேலூயா.
1: விட்டு கொடுக்கிறவன் எங்க தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி சுரக்கும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: நீங்க தோண்டினதை எத்தனை பேர் தூற்று போட்டாலும் உங்களுக்கு ஊற்று சுரக்கும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: தூற்று போட்டாலும்
2: ஊற்று சுரக்கும்,
1: எங்க தோண்டினாலும் சுரக்கும்.
2: ஆமென்.
1: இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன எத்தனை முறை கத்தரிச்சாலும் திரும்ப திரும்ப தலைச்சிருவான்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஆசீர்வதிக்கப்பட்டவனா எத்தனை முறை வெட்டி வெட்டி விட்டாலும், கத்தரிச்சு கத்தரிச்சு விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் துளித்திருவான், தளைச்சிருவான், செழிச்சிருவான். எனக்கு எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு கடை வச்சிருக்கிறான். இந்த கடை வச்சவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. இவனுக்கு போட்டிக்கு கடை வச்சாங்க, கடையில் இருக்கிற வாடகையை கூட்டினாங்க. இவனை தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுத்தில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து போட்டி போறாமல் தொழில என்ன பண்ணி போட்டான், மூடைக்கு போட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறப்போ அப்பெல்லாம் ரெகபோத் ரெகபோத்னே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப கடையே இல்லை, கடையை காலி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு வச்சாச்சு. ஆனா வாடகை கொடுத்து முதல் போட்டு பல மணி நேரம் கடையிலேயே உட்காந்துருந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானம். இப்ப எந்த விதமான கடை இல்லாம அவன் பண்ற முதல் அவன் பண்ற தொழில வருது. காரணம் என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவன முடக்கினாலும் அடைச்சாலும் அவனுக்கு சுரந்துகிட்டு தான் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவன எங்கனங்கன வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தலைச்சு செழிச்சு

0: உயருவான்.
1: இப்பதான் கொஞ்சம் வளர்ந்தேன் பாஸ்டர், வெட்டி விட்டாங்க மதுரை பாஸ்டர்ல, வெட்டி விட்டாங்க, கத்திரிச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊற்றில் நாட்டப்பட்ட ஒரு செடிங்கிறதுனால எத்தனை முறை வெட்டினாலும் வளருவேன். ஒரு விட்டு தானே விழுந்திருக்கு, பல வெட்டு விழுந்தாலும் நீ
0: தாங்குவோ.
1: ஒரு வெட்ட தாங்க முடியலன்னு சொல்ற, நீ பல வெட்ட தாங்கக்கூடியவன். கத்திரி போட்டானே பல கத்திரியை தாங்குவேன். அதுக்கான ஏன்னா நீ எங்க இருக்க, உன் வேர்கள் ஊற்றண்டையில் இருக்கு. ஒரு பெருக்கம் வருது, அந்த வருத்தம் பெருக்கமா மாற போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து வருத்தமும் பெருக்கமாய் மாற இந்த தேவன். யோசேப்புக்கு எவ்வளவு வருத்தம், ஒருத்தன் பிறக்கிறான், அவனுக்கு பேர் என்ன வைக்கிறான், மனாசே. தேவன் வருத்தங்கள் யாவற்றையும் மறக்க பண்ணினார். சரி, வருத்தத்தை மறக்க பண்ணிட்டு போப்ப விட்டாரு, வாழ்க்கையில வருத்தங்களை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிறது இல்ல, வருத்தங்களை மறக்க செய்து அந்த வருத்தம் இருந்த இடத்துல இப்போ அவர் தம்முடைய பெருக்கத்தை வைக்கிறார். யோசேப்பு தான் ஒரு ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் எல்லாரையும் ஆசீர்வச்சிட்டான். குடும்பத்தை ஆசீர்வச்சான், வம்சத்தை ஆசீர்வச்சாரு, சகல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு ஊற்று அகில உலகத்தை ஆசீர்வதிக்குது.
0: ஆமென்.
1: நமக்குள்ள இருக்கிற ஊற்று என்ன ஊற்று,
0: தேசத்தையே,
1: தேசங்களை, தேசங்களை, கண்டங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று.
0: ஹல்லேலூயா.
1: ஸோ இந்த சில்லறத்தனமான காரியங்கள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்கள் இருக்கிறதுக்காக நான் மனதார எல்லாரும் என்ன செய்கிற ஆண்டவரே
0: ஆசீர்வதிக்கிறேன்.
1: அந்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே இந்த நாளில் ஊற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ளேருந்து ஊற்றெடுக்கிறவங்களுடைய நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைய வச்சு நான் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே.
0: ஆமென்.
1: எதுலேயும் நான் குறைஞ்சி போவது
0: இல்லை ஆண்டவரே.
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் மற்றவங்க யாருங்கிறத விட்டுரு, ஆனால் எனக்குள்ள நீ யாராக இருக்கிறேங்கிறத தியானின்னு சொல்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. பிறருக்குள்ளே காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவங்க மேலே ஒரு வருத்தம் வந்துடுது. ஆனால் எங்களுக்குள்ளே உமக்குள்ளே நாங்கள் யாராக இருக்கிறோம், எங்களுக்குள்ளே உங்கள் ஊற்று இருக்குது, அதுலேருந்து உங்கள் நிறைவு சுரக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நாங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில், அறிஞ்ச மாத்திரத்தில் தான் நாங்கள் தேவ மனுஷனாகி மற்றவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுபோல் நாங்கள் பிளஸ் பண்ணுறப்ப நாங்கள் இழந்ததை விட அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வருத்தம் இருந்த இடத்துல உம்முடைய பெருக்கங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்லி எங்களை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்த நாளைக்கு எங்களோட பேசுங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து நாங்கள் ஒரு ஜன கூட்டமாய் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வானத்தை துறந்து தூதர்களை அனுப்பி நாம் அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பார்க்கலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம்.

ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர், அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹலல்லேலூயா.

0: என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையானவுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம் உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியை அறிந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஆராதித்து உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி.
1: பார்த்தோம், அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியா இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்க்கிறோம், பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற ஆறு பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற ஆறு விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானாக நடந்துடும். தானாக நடக்கலை. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாக நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே நிறைவேற்றிய தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போகிறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது. பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்துடாத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள், யாரை வணங்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீங்கள் தீர்மானிக்கிறதுலே தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. தானாக நடந்துடாது வாழ்க்கையில். எல்லாமே நாம் தீர்மானிக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம் எப்படியும், யாராவது வருவாங்க கூப்பிட்டு போவாங்கன்னா நடக்காது. அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நான் எழுந்து புறப்பட போகிறேன், எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வது தான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91 சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91 சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னும் தெரியும். உண்மையாகவே அதில் என்ன சொல்லியிருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமா என்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனால் 91 சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். 91 சங்கீதத்துக்கு திருப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. யுத்த நேரத்தில் நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள். சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான அருமையான வாக்கு தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலயும் நாம் அதே தப்பதான் செய்யறோம். இங்க வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமா எல்லாருக்கும் அது நடந்துரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கதான் சொல்லி இருக்குது. 91 சங்கீதத்துல சொல்லி இருக்குது. சொல்லி இருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்து விடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும், இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு, அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன் சொல்றீங்க? 91 சங்கீதத்தில் சரீர சுகத்தை பற்றியும் நீடித்த வாழ்வு குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் பிசாசனுடைய தந்திரங்களில் இருந்து விடுவிக்கிறது பற்றியும் இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது, சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும் சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றார், இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது, இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும் கைகூடும், சில நேரத்தில் அது கைகூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்ப நான் நினைச்சிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆயிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்க விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதற்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை, ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால் பேசாம வீட்டிலேயே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91 சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி, நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் செய்திருவார் நினைச்சிருக்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க, அதை பாத்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்னா அதுன்னு? ஹலோ ஹலோன்னா ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறேன், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை, நமக்கு விளக்கி சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதன் நிபந்தனைகள் என்ன? நாம் என்ன செய்தால் இவைகளெல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் முதலாம் வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். மூன்று பிரிவுகளும் மூன்று நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். மூன்று பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்னா, மூன்று நிபந்தனைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, அந்த நிபந்தனைக்கு அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்தந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதன்படி செய்தால் இந்தந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் சொல்லி. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதெல்லாம் செய்தால் இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும் சொல்லி. நம்ம எல்லாம் என்ன நடக்கும்னு மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலையு மட்டும் கேட்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1-8 வசனங்கள், முதலாவது பிரிவு. இரண்டாவது பிரிவு 9-13 வசனங்கள். மூன்றாவது பிரிவு 14-16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3-8 சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன், அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம். அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். மறைவிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ்ல தங்குகிறவர்களாக வசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா? வசிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லவும் வேணும், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நிபந்தனை கை கொண்டால் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதுல இருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9 வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, இரண்டாவது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது இரண்டாவது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். Thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால், மூன்றாவது பிரிவு மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மூன்று பிரிவுகள், 1-8, 9-13, 14-16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1-8 வசனங்கள், அவ்வளவுத்தையும் இன்னைக்கு முடிக்க போறதில்லை நான். ஆனால் முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கப் போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், he that dwells in the secret place of the most high, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம், இது எங்கே இருக்கிறது, இந்த மறைவிடம் என்றால் என்ன, அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28 அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார், ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8 முதல், துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிற. 7 முதல், ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14 ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது, ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறது. 21 அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன், ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை, இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்திலே நாம் விவரிக்கிற காரியங்களில் இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளை போல இடங்கள் நாம் பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், தி சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக, விரோதிகள் வந்து தாக்கும் போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்கே வசிக்கிறாரோ, அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலேயே ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது இந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக அது இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும், ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பல விதத்தில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவுத்தில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டியிருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேலே மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில் பார்த்தா அங்கே தான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும், அதுதான் வாசலாக இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் செவரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவரு மாதிரி இருக்கும். இது செவரு தான் நினச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவாக இருக்கும், போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடமும் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடமும் கூட சில நேரத்தில் அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்திருக்கிறது என்று சொல்கிறேன், அல்லது சுவர் போன்ற அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமில்லாத ஒன்று போல தெரியும், ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல, சாதாரண ஒரு கதவு போல, அல்லது சாதாரண ஒரு ஜன்னல் போல தெரியும், அல்லது ஒரு படம் போல தெரியும். ஆனால் அதை அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு பின்னால என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதிலே தான் அந்த மறைவிடத்திற்கு செல்லும் வாசலே அடங்கி இருக்கும். அதுபோலவே கல்வாரி சிலுவையானது, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்வாரி சிலுவையானது அந்த படத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையை பற்றி உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம், பண்டிகைகள் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்று முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவளை பாதுகாக்கக்கூடிய, அவளை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை. சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படிதான் நினைத்து வந்தோம், சிலுவைனாது என்னமோ அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அடைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர் என்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது, அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது, அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளே தான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும், சகல விதமான ஆசமோசங்களுக்கும், சகல விதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையில என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசெயர் 3 திருப்போம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவையில் நடந்த காரியங்கள் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாயிருக்கிறது என்று சொன்னேன். கொலோசெயர் 3:1-3 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மறித்தேன்? அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளியறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள். மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறதில்லைன்னு? நாம் ஓடுகிறதில்லை, நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து, இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகும் போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றி கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும் போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்ன பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம், நீங்க எங்க இருக்கணும், அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்று அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும்னு சொல்லியிருக்கு, ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்குமா? நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ள இருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்ப நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதலிட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கு இருக்கும் போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம். அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கு இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்து இருக்கிறோம். அதுதான் மறைவிடம். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும் போது சூரிய ஒளி வீசுகிறது. அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில் ஒரு நிழல் வருகிறது. அதுதான் நிழல். நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமாக கருப்பா ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது. அதுதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்லை. நாம் காண்கிற நிழலை போல எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை இரண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூப மலையிலே கிறிஸ்து தம்முடைய மூன்று சீஷர்களுக்கு முன்பாக, பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார், அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17 அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 17, அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். மூன்றாம் வசனத்திலே, நான்காம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் என்று. ஐந்தாம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம், இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம், அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசுக்குமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம். அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்திலே இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு வண்டியிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பார், அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் நெண்டிக் கொண்டிருந்தேன். ஆனா நன்றாக கவனிப்போம். அப்போஸ்தலர் 5:12-16 வசனங்கள், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாணிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அஸ்தாவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருவின் நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள் இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், அப்படிப்பட்டவர், இவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் எண்ணப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார். அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்ச் போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி விக்கிறார். அவரு கூட இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூட இருக்கிறார். போகிற இடமெல்லாம் செல்கிறார். சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார். கூடையே சுமந்துட்டு போறார், பொட்டிகளை தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றார், போறா போறாரு. சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், அதே மாதிரி இவரும் மாறிடுறாரு. என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து இருந்து இருந்து அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால், அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம். ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலில் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சோமாகிறது இல்லை. அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னால் என்னன்னு பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம். அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழலைப் போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதுதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அங்கே. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்க, எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். எந்த ஊரில் போனீங்கனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டிடம் தான் பெருசாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் எல்ஐசி அவ்வளோ பெருசாக இருக்குது. உலகம் முழுதும் போய் பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டிடமாக இருக்கும். ஏன்? ஒன்று காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டாக இருக்க விரும்புகிறாங்க. அவ்வளோ பணத்தை அங்கே கொடுத்து அப்படி தானே கட்டினாங்க கட்டிடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி அலையிறாங்க. எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு இராணுவம் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்கில் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கிறோம். பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டிடத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனைப் போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்தவொடனே மாதம் இவ்வளோ குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க சில ஐரோப்பிய நாடுகளில். அப்பா அம்மா ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் ஒரு இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பிறந்தவொடனே செக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பும் அவங்க கொடுத்துட்றாங்க. டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க, ஆனால் அவங்க காசை கொடுத்துட்றாங்க. அஞ்சு குழந்தை இருந்தால் நல்லா நிறைய காசு கிடைக்கும். அங்கே யாரும் குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்கனால குழந்தைய பெற்றுக்குங்க, நாங்கள் தர்றோன்றாங்க. காசு நாங்கள் தர்றோம், நீங்கள் பெற்றுக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆஸ்பத்திரி, அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமாக அந்த ஸ்வீடன், டென்மார்க் என்கிற இரண்டு நாடுகளில் ரொம்ப அதிகமாக உண்டுது. ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவனை குளியில் அறக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன், டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன், டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல, அந்த ரெண்டு நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 91 சங்கீதத்துக்கு போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க, என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாச மோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கிய காரணம், நல்ல காணி, இது ஒன்று தான் காரணம் நினச்சிக்காதீங்க. நினச்சிக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பாக நினச்சிக்கிட்டு போவீங்க, குழம்பி போய் போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனையெல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன் நான், இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியனுடைய வாழ்க்கையில் தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த விசுவாசி நாவை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை

ஞான ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், நான் காலயத்துக்கு போறேன், தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது கேட்கும்போது பலர் பல விதமா பதில் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது கர்த்தர் செய்யற வேலையான, இது கர்த்தர் செய்யற வேலை. எது கர்த்தர் செய்யற வேலை? எல்லா நாசம் மோசம் தீங்கு, எல்லா விதமான வியாதி நோய் தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில நாம் காண்கிற விரக்தி எல்லாம் இது கர்த்தருடைய செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரோமர் 8:31 சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு என்று அவர் தருவார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைடுல இருக்கிறாருங்க, உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார், நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று, நீ ஜெயி, நான் இருக்கிறேன், நான் கூட நிற்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையில் போராட்டமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல நிக்கிறேன், நீ ஜெயிடுறாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கார், உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடிய போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓடவும் முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினாருன்னா நீங்க பொழைக்கவும் முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார், நம் பக்கத்துல இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்னு? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு நம்மள. எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க அதுக்கு? பக்கத்து வீட்டு பிள்ளையே, எதிர் வீட்டு பிள்ளையே, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க, அதை விட அதிகமா தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கத்தர் கத்தர்னு சொல்றவங்க பாருங்க ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கத்தர் கத்தர் கத்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க, எப்படி அதுல இருந்து விடுதலை ஆனது. எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படி எல்லாம் சுகமாக முடியுமோ அப்படி எல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கத்தர் கொடுத்தாரு, பேசாம வச்சுக்க வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க, அது கத்தர் கொடுக்கல, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனா குழம்பி போயிருக்கிறாங்க, கோயிலில் போனா இப்படி சொல்லி விட்டுறாங்க, கத்தர் தான் கொடுத்தாரு, போ வச்சுக்கோனு. கத்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் கூட தாரன் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும், கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான், தெரியும் எனக்கு. கர்த்தர் இல்ல, இந்த பிசாசு பொல்லாதவன் அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி வந்து பிசாசு தான் செய்யணும்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:4 என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை இருக்கிறீங்களா இங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன், அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு வந்து போராடினாலும் அதுக்காக போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பண்ணியிருக்காரு, பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பிசாசு தாக்குறான்னு ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு, விசுவாசிக்கு வேதம் சொல்லுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி வந்து ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு, அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது, அங்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிற்க முடியுது, அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது

0: கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதானே, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியதானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க யாரையும் நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய்மொழிகளால் என்னங்க, நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது அவன். அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யாரை வேணா போய் விழுங்கலான்னு கிடையாது அவனுக்கு, முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கர்ச்சித்து கொண்டு யாரை விழுங்கலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் வந்து விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு, ஐயோ இது ஆண்டவர் செய்தார் எனக்கு. ஆண்டவர் செய்யல, இது யார் செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு, விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்ல, என் சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. தேவன் இல்லை, பிசாசும் இல்லை, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும்னு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னா, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெருசார், நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ளே வளருங்க. சூழ்நிலைகள்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார், பாவம் அவருக்கு கத்திரிக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கத்திரிக்கு கத்திரி ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, அவரால் 2 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. அந்த 2 ரூபாயை எடுத்து ரொம்ப உண்மையாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ளே போட்டு போட்டு போட்டு கொடுப்பார் அந்த 2 ரூபாயை. ஒன்றுமே அவர் காசே கிடையாது, அந்த 2 ரூபா கொடுக்குறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு, அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது ஆண்டவருக்காக, மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஆண்டவர் மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? சூழ்நிலையை எந்த மலையும் பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஒரு பெண் நான் நடத்தின வாலிபர் முகாமிலே, இங்க ஆகஸ்ட் 15 நடத்தின கூட்டத்திலே ஒரு வாலிபர் பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங், இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்களே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்கில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்கும்போது, நான் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காகவே பேசுகிறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு, சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுகிறார். அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன், அது பேசுறது அது உள்ளத்தில் அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என்ன இடத்துல வந்து பேசிச்சு. அதனுடைய பிரச்சனையை கேட்கும்போது நமக்கே கண்ணீர் வரும். தாய் தகப்பன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகளா இருக்குது, எல்லாம் அலங்கோலமா இருக்குது, குடும்பம் ஒன்றும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளணும், முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால் வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது,
1: எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க, அன்னைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டிச்சந்தப்பேன் ஆகஸ்ட் 15. நான் சொன்னேன் ஏற்றுக்கொண்டிருக்கியம்மா நீ, ஆமா எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி. நான் சொன்னேன் எல்லாம் மறந்துடு, அதெல்லாம் பழசு. இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறியா, அது நடந்திருக்க கூடாது. அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அவளுக்கு அவருக்குள்ள இரு, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், அவருடைய மறையில நீ ஜீவித்து பாருன்ற அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன். இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பெண்ணு இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னமா எப்படி இருக்குது என்ன, ஐயோ நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு இந்த அக்கிரம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏத்துனா ஓடி போறான். அப்ப பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்க்கு வரோம், அப்பதான் எங்கேயோ போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே, அங்க லொட லொட ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இத ஆட ஆரம்பிச்சதுன்னா, இதை பேச ஆரம்பிச்சதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சத சுவிட்சை போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்கை கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீன் அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்கை விடுறதுக்கு பிள்ளை 2 விரலை விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லைங்க, விரலெல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க. அது பிளக்கை விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்லை, எதை விட்டாலும் வேலை செய்யும். அது நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவேன் நான், லேட் ஆகி போச்சு. சொன்னா கண்டிப்பா நடக்கும். ஐயோ அந்த காலத்துல மாப்பிள்ளலாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சு திருப்பூருக்கு, போய் இடத்த பாரியா, சபை ஆரம்பிக்கலாம், என்கிட்ட படிச்ச பையன், போய் அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளோ வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், போய் ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்கிறேன், நீ போய் அப்புறம் சபை ஆரம்பிச்சு நீ நடத்திக்கான். போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்துலேருந்து போனாங்களே அது மாதிரி ஒரு வர்றாரு திரும்பி, இந்த 10 பேரை போல திருப்பூரில் என் செலவில் 4 நாள் சுற்றிவிட்டு, 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்கே கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களான்னு. அஞ்சனா உனக்கு நிச்சயமாக கிடைக்காது, நீ போய் வேலையை பாருங்க. இங்கே இவ்வளோ நாள் படிச்சுட்டு நீ அவ்வளோ தான் பேசுறேன்னா உனக்கு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பாரு பண்ண நினச்சிட்டேன். திருப்பூர்லேயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம் இவர் வந்து எனக்கு சொல்கிறார். நான் போன திருப்பூருக்கு, அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், 1990 பெரிய கூட்டத்தை வச்சு அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய், டிப்டாப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்டு போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க, எதுக்குங்க அண்ணன், ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணன். ஐயோ நான் கம்யூனிஸ்ட்டுங்க அண்ணா, அதனால நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு போகிறேன். இல்லைங்க நான் கம்யூனிஸ்ட்டுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொடுங்க, வாடகை வாங்கிங்க, மேலே நான் ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணன். வாடகை எவ்வளோங்க அண்ணன்? 3300 வாடகைண்ணா. சரி நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேலே நடத்தணும், அந்த இடமே நிறைஞ்சு வழிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்களை படித்த பையனை, நீ போறியாப்பா, நீ போற, நான் போறேன்னா. இவன் வேற மாதிரி பேசுறான், நான் போறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன்னு. சரி போ அனுப்பிச்சேன். 2 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2200 வாடகை கொடுத்து, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பில்லாம் அவங்களே பே பண்ணி, அவளும் சபையே பே பண்ணி, நாம ஒரு நாள் பிரயாண பேச தர்றது இல்லை. அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2200 வாடகை மட்டும் தர்றாங்க சபை, எந்த கிராமத்துல எந்த சின்ன ஊர்ல 2500 கொடுத்து சபை நடத்துறாங்க. வாடகை கொடுத்து முடியும். முடியும்னு விசுவாசித்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசித்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பரமா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க கர்த்தர் என்ன சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றத பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க, கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசி தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காது. ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன், நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும், அப்படியே ஹலோ அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். நாவின் அதிகாரம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன் நான். ஆகியால் தான் சொல்ற சகித்தார், நான் சொல்லுவேன், என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். இந்த நாவை கொஞ்சம் லைன்ல கொண்டு வரணும், கொண்டு வந்தாதான் சங்கீதம் 91 நடக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, நான் இவ்வளவுலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தப்பட்டிருக்கேன்னா நாவை கரெக்டா லைன்ல கொண்டு வரல. சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறதெல்லாம் வேஸ்டா போகுது, நமக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டா நாவை கொண்டாந்து அது எந்த பிளக்ல எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தாதான் இந்த பவர் வேலை செய்யும், இல்லைன்னா இது தப்பா வேலை செய்துட்டு இருக்கும். ஹலோ இருக்கிறீங்களா, எல்லாம் கையில உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேற வேண்டும். ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது, நிறைவேற முடியும். நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய மறைவிடத்திலே அவருக்குள்ளாக வாழும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்குள்ளாக வாழுங்கள். அவருக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு இல்லை, அவருக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அவர் தான் நிழல். அந்த நிழல்னா கொடை மாதிரி, கொடை பிடிச்சா என்ன ஆகுது, ஊரெல்லாம் மழை பெய்யுது, நம்ம தலையில மழை பெய்யுறது இல்லை, அதுதான் அர்த்தம். இந்த நிழல் அப்படிதான், அங்கங்க எல்லா இடத்துலயும் நாசமோசம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலயும் தரித்திரம் தாண்டவம் ஆடுது, நமக்கு தரித்திரம்

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென், ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாக எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு. என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரே, ஆனால் வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர. ஓ ஹாலேலூயா, நம்மை

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கலாம். என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்கின எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று தள்ள மாட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய தாசன், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டேன்.

உம்மாண்டுகள் முடிவது நீரோ மாறாதவர் ஆண்டுகள் முடிவது தகப்பனே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா இது புது வருஷத்திற்கான ஆயத்தம் எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும் இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும் இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும் எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர் நீர் வைத்திருக்கிறீர் ஒரு நோக்கம் உண்டு ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம் இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம் உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும் நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம் ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10 நாம் வாசிக்க போகிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார் இன்னொரு வீசை கூட வாசிக்கலாம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த 3 நாட்களாக 2021 ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார் முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் 2வது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன் வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார் ஆமேன் சொல்லுங்கள் உலகமே எதிர்க்கலாம் என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம் நான் நம்பினவர்களை எல்லாரும் எதிர்க்கலாம் ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் நான் நம்புறேன் எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு இந்த 3வது நாள் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார் ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன் எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா என்னை தொட்டா நான் விழுந்துருவேன்
என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை, எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து கொள்ளுகிறேன், எனக்கு ஆனா பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம், ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறதில்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்திலே கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்மை நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை, எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது, எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வருகிற ஆண்டுல நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம் அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனோட இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ, இல்லையென்றால் சத்துருவோ உங்களோடு போராடுனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால், போராட பலன் தருகிறார். இரண்டாவது நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒன்னு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ, அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு
தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா? ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்குற நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர் நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனால் வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல அப்படி இல்லன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டார், அப்படி இல்லன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன் இந்த ஜபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேறு ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த ஊழிய இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வராரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேக்குற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா
ஆண்டவர் சொல்றாரு உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர் அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன மூணு தரம் என்ன பண்ணுவ மறுதளிப்ப. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நானல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக மூன்று தரம் மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன் ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000, 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படல. கடைசியில இவனை வந்து நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம என்னை தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலி மாற்றும். நாம் விசுவாசிக்கிறேன் இந்த 2020 வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகத்துல இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன்.
ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோளையா இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, நீங்க இவ்வளோ தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது, இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போ நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோளை. அதை நான் அடிக்கடி சொல்கிறேன், வெறும் ஃபோன், செல்ஃபோன் வந்து என் வீட்டில் ஒரு ரூமில் அடிச்சுட்டு இருந்தா அந்த செல்ஃபோனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்ஃபோன் அடிக்கும் போதே நெஞ்சு பட பட படப்படன்னு அடிக்கும், யார் கால் பண்ண போகிறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோளையாக இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோளையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கவுனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம், நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 19 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும்

புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதனும் திரும்ப இரண்டாம் விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசி ஆகிய எலியாவுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி ஒரு அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. வேதம் சொல்லுகிறது முதலாவது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனமும் பரிசுத்தாவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு, அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு ஒன்று முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோர்வனுடைய உச்சகட்டத்துல அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான். இரண்டாவது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளேயே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களுடைய ஓடும் போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல, நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு, அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹாலேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல, கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது, கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க.

இப்போ அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சுவாமி நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்னை ரட்சித்தார், இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தர் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமென் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ளே இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனால் ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள் அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள், 3 நாள். 3 நாளைக்குள்ள ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கர்த்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் 1 வருஷமா சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். பஸ் நீங்க 3 நாள் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல, நான்லாம் 6 மாசமா ஒன்றும் பண்ணாம உட்காந்துருக்கிறேன். நான் சரியா வாழ்ந்து 1 வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போறார். ஆமேன் சொல்லுங்கள். 3வதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது அதிகாரத்திலே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது வசனம், அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார், ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்க கூடிய அபிஷேகம் அதில் இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பலன் 3வது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா.
இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு, ஹாலேலூயா, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூன்றாவது நாள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021 வருஷம் கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும். ஆண்டவரே கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பாய்ந்த இடத்துல வந்திருக்கிறேன்.

அப்பனா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலால் வந்து, சிம்சோனே, இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனையை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன். நான் அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவேன்ப்பா, பயங்கரமாக சவால் விட்டேன். ஆனால் அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தொற்றுச்சு வந்து என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்துது அதில் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் அதில் இல்லை, ஆண்டவர் என்னை வேற பாதையில் தான் வச்சிருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில் ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என்னால் முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த விஷயத்திலிருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடினேன். கத்தர் சமூகத்தில் கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கத்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்கள் முன்பாக ஊழியக்காரனாக நின்றுருக்கவே முடியாது. என்னுடைய பாதை, என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கத்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கத்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கத்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்லை, நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்தில் ஏன் பலத்தில் நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா, யாருடைய பலத்தால் தான் நான் போக விரும்புகிறேன், எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம் அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும், நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும். ஆண்டவரே, வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத, நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடர்றதுக்கு கத்தர் பலம் தரும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேர்
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹாலேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

யுத்த ஜபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்கள் நம்புறோம். நானும் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு. நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்ட்ட கேட்டுட்டே தான் பார்க்கோம். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினா அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில உங்களை நோக்கி நாங்க வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆ

0: யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன்.
1: யாரு சொல்லுது? ஒரு ராச மகராசந்தான்.
2: இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதை ஆகிலும் செய்திருந்தான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடும்.

0: என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாக நினைக்க.
1: சாதாரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்தில் நான் தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை. தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி, மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்த
0: மாதிரி. உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறத கையில் எடுத்தாங்க. எடுத்து இதை முதல்ல தூக்கிறியான்னு கேட்டா, என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாமாடி, என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு சொல்றாங்க, உங்க அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அடைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒண்ணுங்க, தம்பி காலங்காலமா இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயின்ல விழுந்து குடித்து குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை. சூழ்நிலையில என்னுடைய தாயாருக்கு கன்னத்துல கேன்சர் வியாதி வந்து
1: எனக்கு
0: ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும். எங்களுடைய கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லிக் கொள்ளிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று, அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதுல நான் மாத்திரம்தான், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போக போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் என் பிள்ளை பழச்சிக்கணும்னு சொன்னாங்க. மாத்திரமல்ல என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார் ஹாஸ்டல்ல? எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை, நான் தனிமையாக போய்விடுவேன். பெட்டி இருக்காது, பிரிட்டானியா டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பாளர்கள் தெரியுமா, உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார். உண்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. என்னை வெறுத்து விட்டார்கள். ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன், 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவேன், 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன், 50 ரூபாய் கத்தருடைய ஆலயத்துக்கு. நான் தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளவு தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபையில் என்ன வேலையா இருந்தாலும் பாய் போடுகிறதிலிருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து இன்னும் சொல்ல நான் லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக. நாளிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்கினார். நான் எடுத்துட்டு போனேன், எடுத்துட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னு. இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்து சட்டை ஒரே பேண்ட் அவ்வளோதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு கூட அதை அருந்துக்கிட்டா தச்சு போட முடியாது, அதனால ஊக்க அதில் போட்டு முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியில் நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவர் தனிமையாக இருந்த என்னை கத்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி 2 பிள்ளைகள் அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை ஒரு 400க்கும் மேல ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கத்தர் கட்டி கொடுத்திருக்கிறார்.
2: அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி அவரை நடத்தின அதே தேவன் தான், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன். ஆமா, என்னுடைய
3: தேவன்
2: தேவன் சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஃபெய்த் எழும்புவதாக. ஆமென். சோ கரங்களை தட்டி இந்த அருமையான தேவதாசர ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் வரவேற்கலாம்.
3: வந்தது யாரு சொல்லுது ஊரு

0: ஹலேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. பொதுவாக என்னுடைய சாட்சியை நான் யாரிடத்திலும் அதிகமாய் பகிர்ந்து கொள்வதில்லை. கடந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அவர்களும் அருமையான பாஸ்டர் ஜூடா இவரெல்லாம் வந்து ஒரு ஊழியர் கூடுக எங்கள் பகுதியிலே நடத்தின அந்த நாளிலே எனக்கு ஏதோ அவரிடத்தில் சொல்லணும் போல தோன்றினது. அதை நான் சொன்னேன். உடனடியாக அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்பொழுது 61 வயசாகிறது. 41 வருடத்திற்கு முன்பாக நான் 20 வயது. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தால், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இளம் வயதின் பக்தியை நினைவு கூறுகிறவர். வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல, நினைவு கூறுகிறவர். உலகத்திலே எத்தனையோ அன்பு இருக்கிறது, தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனிதருடைய அன்பு, இதையெல்லாம் மாயை என்று கண்டவன் நான். ஆண்டவருடைய அன்புதான் மெய்யான அன்பு என்பதை உணர்ந்து இந்த நாள் வரையில் மனித அன்புக்கு அடிமைப்படாதபடி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஆனால் என்னை தேவன் நடத்தின விதம், நான் வாழ்ந்த விதம் வித்தியாசமான கோணம். நீங்களுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிறகு நான் நடந்து வந்த பாதை, ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னை நடத்தின பாதை, இந்த மூன்று பாதையில் ரெண்டு பாதையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய நேரத்தில் என்னுடைய காரியத்தை நான் சுருக்குகிறேன். நான் சிதம்பரத்திற்கும் அருகிலே ஒரு சாதாரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் சிங்கப்பூர் சென்று நிறைய சொத்துக்களை சம்பாதித்து ஊரிலே டாம்பிகமாக வாழ்ந்தவர். எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் எனக்கு நான். எனக்கு சகோதரனோ சகோதரியோ வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிறைய சொத்துக்களை சம்பாதித்தாலும் அவர் ஒரு பெரிய குடிக்காரராக இருந்தார். தினந்தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை செய்வார். நான் அப்பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். என் தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி அழுவேன். ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நாளிலே பாவம் வீட்டிலே இருந்தாலும் பக்தியும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. நான் மிகவும் பக்தி உள்ளவன், விக்கிரக வழிபாட்டிலே அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அப்படி ஒரு குடிக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்த நான், என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், இவன் சாக மாட்டானா என்று சொல்லி. நானும் அதற்கு சந்தோஷமாய், அப்பா சாக மாட்டாரே என்று சொல்லி இருவருமாக அவருடைய சாவுக்காக நாங்கள் போராடுவோம். அந்த நாளிலே நான் விக்கிரக வழிபாட்டில் இருந்தபடினாலே வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல வந்து இருப்பீர்கள். நான் அதில் எவ்வளவு தூரம் ரொம்ப ஆழமானவன் என்பதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் தொடர்ந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். ஒரு முறை எங்களுடைய ஊரில் இருக்கிறதான குளக்கரையில் நாங்கள் குளிப்பதற்காக போகும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய வலையிலே சிக்கியிருந்ததான ஒரு விக்கிரக சிலையினுடைய தலையை வலையிலே மாட்டினதுனால அதை கரையில் எடுத்து போட்டிருந்தார்கள். நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, ஆகா சாமி வந்து மேலே நிற்குது, அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி என் கூட இருந்த ரெண்டு பேரோட சட்டையை கழட்டி சும்மாடு கோழி அந்த தலையை தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு பயங்கரமாக தீப ஆராதனை நடக்குது. எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்ததுனால அவர்கள் வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறது என்று வந்து பார்த்த உடனே, ஒருவேளை எங்கள் அம்மா என்ன நினச்சிருக்கணும், பரவாயில்ல சாமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்க அப்படி நினைக்கல, தொடப்பக்கட்டையை கையில் எடுத்தாங்க, எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டாங்க. தூக்குறியான்னு கேட்டவனே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே காண எல்லாம் ஓடிட்டான். மறுபடியும் நான் அந்த சட்டையை மதுபடி சும்மாடு கோழி அதே சிலை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு புறம்பான ஒரு வயல்வெளியில் இருக்கிற ஒரு கோயிலுடைய பின்புறம் ஒரு ஈச்ச மரத்தில் வைத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படி ஒரு விக்கிரக வழிபாட்டில் மிகவும் ஸ்டாஞ்சாக ரொம்ப பிடிவாதமாக இருந்த குடும்பத்தில் நான் இருந்தாலும் என் வீட்டிலே இந்த குடிகாரனாலே ஒரு நிம்மதி இல்லை, பயங்கரமான சாபம், எல்லா சொத்துக்களும் அழிந்தது. என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததை நான் அதிகமாய் பார்க்கவில்லை. என்னுடைய அம்மாவுக்கு சொந்த ஊர் பக்கத்து தெருவில் இருந்தபடினாலே அடிக்கடி நாங்கள் அந்த என்னுடைய மாமன் வீட்டிலே தான் நான் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு புறம் இருப்பார், நானும் என் தாயாரும் ஒரு பக்கமாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் மூர்த்தி, பழைய பெயர், இப்பொழுது பர்னபாஸ் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் வீட்டிலே அந்த ஸ்கூலில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோடு கூட போகிறேன், முன்னாடி என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போகிறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு போகிறேன். நான் கேட்கிறேன் என்னுடைய அம்மாவை பார்த்து, எங்கே போகிறீர்கள் அப்பா, எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாங்கள் அந்த சிதம்பரம் டவுனுக்கு போவதற்கு ஒரு ரயில்வே கிராஸை கடந்து தான் நாங்கள் போக வேண்டும். அப்படி ரயில்வே கிராஸை கடந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போன உடனே போலீஸ்காரர்களை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்து விட்டது. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா போலீஸ்காரில் பார்த்தவொடனே பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு திரும்ப போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து வரும் பொழுது அப்பொழுது தான் முதன் முறையாக சென்னையிலேருந்து திருச்சி வரையில் சோழன் எக்ஸ்பிரஸ் முதன் முதல்ல விட்டுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, தம்பி காலங்காலமாக இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்ல நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அவர்கள் அந்த நேரம் பார்த்து சரியாக 3:30 அந்த நேரத்தில் சரியாக அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக என் கையை அவர்கள் பிடித்து கொண்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் மேலே ஏறுறாங்க. ஏறும் பொழுது ஆரன் அடித்து கொண்டு வருகிறான் அதிவிரைவு வண்டி, அந்த நேரத்தில் அதான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கிறாங்க. அப்பொழுது அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ட்ரெயின் வருகிறது என்று சொல்லி. ஆனால் என் தாய் அதை பார்க்கவில்லை. என்னை பிடிவாதமாக அப்படியே கையை நன்றாக பிடித்து கொண்டு மேலே ஏறும் பொழுது நான் அந்த ட்ரெயின் வருவதை பார்த்து நான் பயந்து போய் அம்மா என்று சொல்லி நான் கதறினேன். இன்றைக்கும் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அப்படி கதறும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம், தாயாருக்கு ஒரு மயக்கம், அந்த கல் சறுக்கி கீழே நாங்கள் வந்து விழுந்து விட்டோம். உடனடியாக ட்ரெயினை நிறுத்தி விட்டார்கள். அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவர்கள் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி காரியங்களை நாங்கள் சொன்னோம். பிறகு நாங்கள் வீட்டுக்கு போனோம். தகப்பனார் எங்களை தேடி கண்டுபிடித்து இரவிலே வந்து இருவரையும் பயங்கரமாக அடித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் இப்படி காலங்காலமாக பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஊரில் இருக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி என்னையும் தாயும் தகப்பனாரையும் ஒன்றாக வாழும்படி வைத்தார்கள். 1972 ஆண்டிலே அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் அவர் குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்கள் அழிந்து விட்டது, அவரும் மரித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயாருக்கு கன்னத்தில் கேன்சர் வியாதி வந்து விட்டது. உறவினர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். இந்த நேரத்தில் கேன்சர் வந்துவிட்ட இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எத்தனையோ தெய்வங்களுக்கு ஓடி கையெடுத்தோம். எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. நான் வேண்டாத கோயில்கள் இல்லை, போகாத ஸ்தலங்கள் இல்லை, எல்லா இடத்திற்கும் நான் போய் பார்த்தேன். எப்படியாக என்னுடைய தாயார் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு இன்னும் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. 1978 ஆண்டிலே எங்களுடைய கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து என் தாயாருக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 1978 அந்த நாளில் நீவ் பேட்டன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஹாஸ்டலிலே இருந்தேன். ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மாவுடைய வியாதியை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். நான் எல்லா ஆஃபியல் எக்ஸாமினேஷன், கோட்டல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்பொழுது நான் ஆனுவல் எக்ஸாமினேஷன் எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எங்களுடைய கிராமத்தில் ஒரு சிறு குடிசைதான் சபை. அந்த சபையில் ஒரு ஒதுக்குப்புறமாக ரொம்ப டெட்லைனில் பாயில் ஒரு பழைய தலையணை வைத்து அவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறார்கள். நான் பரீட்சை எழுதிவிட்டு போன உடனே அங்கே நான் போய் அம்மாவிட்ட கேட்டேன், நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி. உடனே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறீப்பா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். நான் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன், ஏனென்று சொன்னால் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்தேன் என்று. எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், என் தகப்பனார் எங்களை விட்டு அவர்கள் போகும் பொழுது எங்களுக்கென்று எந்த சொத்தும் அவர்கள் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விட்டார். எப்படி வாழ்வது? என்னுடைய தாயார் செய்த ஒரு வேலை என்ன என்று சொன்னால், அவர்கள் வயல்வெளியிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் படித்தேன். ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள், நன்றாக எக்ஸாம் எழுதியிருக்கிறியா என்று சொல்லி. நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. அப்பொழுதெல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வரும். அப்படி வரும் பொழுது எங்கள் ஊரில் 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதில் நான் மாத்திரம்தான் பாஸ் பண்ணினேன். அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் சொன்ன உடனே 2 கையெடுத்தும் அவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படி என்று சொல்லி எல்லாரும் மத்தியில் கையெடுத்து கும்பிட்டாங்க. கொஞ்சம் நாட்கள் போனது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சபையில் நின்று சாட்சி சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நிறைய ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் நான் போன உடனே சீட்டு காலியாகிவிட்டது, எனக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்களே முடிவு பண்ணிவிட்டார்கள், எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகப் போகிறேன் என்று. ஒரு வாரம் சென்று அதே ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை யாருமே, அதாவது தூக்கி நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு தள்ளாடுகிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சாட்சி சொன்னார்கள். நான் என் பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்தேன், நான் இப்படி வேலை செய்து என்னுடைய வயிற்றை கட்டி நான் பல காரியங்களில் என்னை ஒடுக்கி கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என் பிள்ளைக்காக காரியங்களை செய்தேன். ஆனால் என் பிள்ளை பாஸ் பண்ணி விட்டது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போகப் போகிறேன், எனக்கு எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் என் பிள்ளை பிழைச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, திங்கக்கிழமை மரித்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அன்பற்ற உலகம் என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், இப்படி தனிமையாக விட்டுவிட்டு போன சூழ்நிலையில் நான் கொஞ்சம் மங்களாய்த்தேன். வாலிபன் அல்லவா, நான் எங்கே செல்வது, யார் எனக்கு உதவி செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த வார்த்தை என்னை தேற்றியது. உடனடியாக அந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நான் பொருத்தனை செய்தேன். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்வது உமக்காகத்தான். என் தாயாரும் ஒரு பொருத்தனையோடு என்னை இடத்துல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை அவன் படிக்காதவனாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லக்கூடாது. நீர்தான் என்னுடைய தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அந்த நாளிலே எனக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எந்த உதவியும் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த நாளிலே இல்லை. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல இருப்பேன், சொந்தக்காரர்கள் வீட்டில் இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் படிக்க ஆரம்பித்தேன். பிளஸ் ஒன் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரிடத்துல நான் இந்த விடுமுறை நாட்களை கழிப்பது, ஒரு கேள்விக்குறி வெளியே வரும் பொழுது. ஆனாலும் எங்கேயும் ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல போய் தங்கி அந்த விடுமுறையை கழித்து விட்டு வருவேன். அதே போல் விசிட்டர்ஸ் டேன்னு இருக்கும் ஹாஸ்டலில், எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் தனிமையாக போய்விடுவேன். எல்லா என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏய் மூர்த்தி, என்னுடைய அம்மா தான் உன்னுடைய அம்மா, நீ வாடா. ஒரு பெட்டி இருக்காது, பிரிட்டானி அட்டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் வீட்டில் நான் தங்கி படிக்கும் பொழுது, அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வேலை பார்த்தவர்கள். தன்னுடைய, அதாவது மாதம் அவர்கள் சம்பளம் எடுத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். நான் ஒரு வார்த்தை இப்படி கேட்டேன், எனக்கு எதாகிலும் கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்று. ஆனால் அவர்கள் உடனடியாக என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நாளிலே வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய துணிமணி எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் புறப்பட்டு போனேன். அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அந்த நாளிலே எனக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சை கத்தரை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். தாவீது சொல்கிறது போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று நான் தனிமையான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன். 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவேன். 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன். 50 ரூபாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்துருவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாளிலே நான் +2 முடித்து பிஏ படிக்க, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன். எப்படி ஆகிலும் நான் படிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே வேலை செய்து, இந்த வீட்டு வேலை செய்து, யாராகிலும் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டவே மாட்டேன். வேலை செய்து அதனால் வருகிறதான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தேன். அப்போ சில கிறிஸ்தவ சபையில் நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் அங்கமாக இருந்தபடினாலே கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். கல்லூரி எனக்கு சரியாக 4:45 முடியும். ஒரு அரை மணி நேரம் நான் கல்லூரியிலேயே இருப்பேன். இருந்துவிட்டு பொழுது போன பிறகு அங்கே இருக்கிறதான அந்த பார்க்கில் பொழுது போன பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டு வருவேன். மனிதர்கள் செய்கிறதான சில காரியங்களை நினைத்து எனக்கு அழுகிறது போல தோணும். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நான் அழ முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பர்ணபாஸுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு வசதியும் இல்லை, ஆனால் இவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு நாளாவது இவன் அழுததை பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். எனக்கும் நான் அழக்கூடியவன் தான். சூழ்நிலையை பார்த்து, இருக்கிற நிலைகளை பார்த்து அழ வேண்டும் என்று எனக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், ரொம்ப தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபைக்கு வருவேன், வீட்டுக்கு வருவேன். என் சபையில் என்னுடைய போதகருக்கு கீழாக நான் வேலை செய்வேன். அவருக்கு துணி துவைத்து போடுவேன். பாஸ்டர் அம்மாவுக்கு வீட்டுக்கான அத்தனை வேலையும் செய்வேன். மாத்திரமல்ல, சபையில் என்ன வேலையாக இருந்தாலும் பாய் போடுகிறதுலேருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும், லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வேன். எப்படி யோசுவா ஆசரிப்பு கூடாத தேவனுடைய ஆலயத்தில் அவன் அப்படி இருந்தானோ அதே போல் ஆலயத்தை விட்டு பிரியாதபடி எல்லா காரியத்திலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் படிப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. பிஏ முடித்து விட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி சில உதவிகளை சபையிலிருந்து எனக்கு உருவாக்கி தந்தார். அந்த உதவிகளை வைத்து எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு காலையில் கூட நாம் பார்த்தோம், அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அழகாக நமக்கு அந்த வேத வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை போதித்தார்கள். அந்த நாளிலே என்னுடைய படிப்பை விட, என்னுடைய காரியங்களை விட சபையின் காரியங்களை நான் அதிகமாய் நேசித்தேன், உண்மையாய் செய்தேன். உண்மையுள்ள மனிதனுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை நான் எக்ஸாமினேஷன் டைமில் எங்கள் பாஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் வைத்து விட்டார்கள். சென்னையிலிருந்து சாது பெண்ணி என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இப்படி எக்ஸாமினேஷன் டைமில் இப்படி வச்சுட்டாங்களேன்னு, எல்லா காரியத்தையும் நான் தான் பார்த்தாகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுமே தெரியாது, எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும்னு. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னை முழுவதுமாய் ஈடுபடுத்தி கொண்டபடினாலே அந்த நாளிலே வெள்ளிக்கிழமை முதல் எக்ஸாம் எழுதினேன். சனிக்கிழமை எனக்கு எக்ஸாமினேஷன் இல்லை. நல்ல மீட்டிங் நல்லா முடிந்தது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் ராத்திரி 9:30 முடிந்தது. ஆனால் திங்கட்கிழமை எக்ஸாம், ரொம்ப டஃப்பான எக்ஸாம். என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியல. நான் வெளியே போய் யூனிவர்சிட்டி பக்கம் இடைப்பட்ட நேரத்தில் போகும்போது எல்லா மாணவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் புஸ்தகத்தை வைத்து கொண்டு பயங்கரமாக படித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு சொர சொரன ஆயிட்டு, அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் என்று சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 9:30 தான் என்னை விடுறார். நான் போய் கேட்குறேன், பாஸ்டர் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நான் போகிறேன். அப்பவும் கேட்குறாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அப்படி என்று சொல்லி. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாஸ்டர்னு. அப்போ அந்த நாளிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வானார். நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னார். இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல என்ன இவர் சொல்கிறாருன்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் டிக் பண்ணது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருந்தது. உடனே அடுத்த நாளே எக்ஸாமினேஷன் போனேன். அதாவது ராத்திரி 9:30 போனேன். போய் அங்கே இருக்கிறதான இந்த காலேஜில் தான் எப்பொழுதுமே லைட்டு, வீட்டில் இல்லை, அங்கே தான் படிப்போம். அங்கே படிக்கும் பொழுது அவ்வளோதான், என்ன நடந்துன்னு தெரியல, தூங்கிட்டேன். காலையில் 6:00 தான் எழுந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. எல்லோரும் எக்ஸாமினேஷன் சந்தோஷமாக போகிறாங்க. எக்ஸாம் காலில் ஹாலில் உள்ளே நுழைந்து உட்காந்துருக்கும் போது அவங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்திருந்தது. அதை ரொம்ப நாள் வரலையும் வைத்திருந்தேன் நான். ஏன் சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவை வைக்கிறவர் அல்ல. அவருடைய ஊழியத்தில், அவருடைய காரியத்தில் யார் எல்லாம் முழுமையாய் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். அந்த நாளிலே எக்ஸாமினேஷன் முடிந்தது. நன்றாக எழுதிவிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 பேர் என்னுடைய கிளாஸில். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அந்த 3 பேரில் நான் ஒருத்தன். ஆண்டவர் கிருபையாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய அன்புக்காக நான் ஏங்கி ஏங்கி அழுதவன். அந்த நாளிலே எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த எந்த ஒரு வாகனமும் கிடையாது. ஒரே சட்டை, ஒரே பேண்ட், அவ்வளோதான். மாத்திரமல்ல, ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன். அதை தைத்து போடுவதற்கு கூட, அதை அருந்துக்கிட்டால் தச்சு போட முடியாது. அதனால் ஊக்க அதில் போட்டு நான் பண்ணுவேன். ஒரு முறை எனக்கு ஷூ போடணும்னு ரொம்ப ஆசை வந்தது. எனக்கு என்ன பண்ணுவது, அந்த நாளில் ஷூ வாங்கினா 90 ரூபா. அந்த 90 ரூபா எனக்கு வாங்கணும்னா என்ன பண்ணுவது, வேறு வழி இல்லை. எனக்கு வயல்வெளியில் போய் வேலை செஞ்சேன். வயலில் போய் வேலை செஞ்சேன். நான் வந்து நாத்தடிப்பேன், அறுவடை செய்வேன். ஏறு மாத்திரம்தான் எனக்கு ஓட்ட தெரியாது. மற்ற எல்லா வேலையும் செய்வேன். அப்போ ஒரு முறை இந்த 90 ரூபாய்க்காக நான் வேலை செய்து அந்த ஷூவை போட்டுக்கொண்டு போகும் பொழுது எனக்கு அது போடவே எனக்கு பிடிக்கலை. அதை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன் நான். கடைசி வரையில் எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரையில் என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அலேலூயா. 1994 ஆண்டில் எனக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் நல்ல ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தார். 1995 என்னுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மிக கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாளிலே கர்த்தர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ஒரு முறை வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். அதாவது 300 ரூபாய் நாங்கள் இருந்த வீடு, அந்த முதல் மாதம் வாடகையை எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு 4-5 பேர் தான் விசுவாசிகள் இருந்தார்கள். முதல் மாதமே வாடகை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நினைப்பார்கள், கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் தயவுசெய்து என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, எதையாயிலும் ஒன்றை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி. இப்போ 28ஆம் தேதி வந்தது. நான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கவரை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கவரில் ஒரு லெட்டர் இருந்தது. உங்களுடைய ஸ்காலர்ஷிப் பேலன்ஸ் 325 ரூபா செக் இருக்கிறது ஆஃபீஸில், நீங்கள் அதை வாங்கிட்டு போங்கள் என்று சொல்லி. நான் நேரடியாக போனேன், அதை வாங்கினேன். அந்த பணத்தை எடுத்து வாடகை கொடுத்தேன். 10 வருடம் ஒரு குடிசையில் இருந்தோம், 1 மாதமாவது வாடகை பாக்கி இருந்ததே கிடையாது. கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். இப்பொழுது என்ன செய்வது? ஊழியமும் இப்படி இருக்கிறது, யாரும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், மரண தருவாயிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன், சாகப்போக இருந்த உன்னை நான் இப்பொழுது உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். தாவீது சொல்வான் 118ஆம் சங்கீதத்தில், நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. அப்படியாக நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மைகளை நான் கட்டாயம் சொல்லுவேன். சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், அல்லது நமக்கு எந்த சோர்ஸும் இல்லை என்று இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போமானால், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க அவரால் முடியும். பணமோ பதவியோ படிப்போ இதெல்லாம் அது செகண்டரி தான். ஆனால் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக அவர் நமக்கு கை கொடுப்பார். நான் எம்ஏ முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்தேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 90ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி. அந்த நாளிலே எனக்கு நான் தனிமையாக இருந்தேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து இவ்வளவாய் பெருக பண்ணினேன் என்று. அப்படியாக நான் தனிமையாக இருந்த என்னை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேல ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். அதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், இயேசு நம்மோடு சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்பாவுடைய அவங்களுடைய தரிசனத்தில் இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்தான் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர். ஆனால் 3 காரியங்களிலே நான் என்னை முழுவதுமாய் வைத்து கொண்டேன். முதலாவது என்ன என்று சொன்னால், ஆராதனையை நான் உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொண்டேன். ஆராதனை நேரம்னா 9:30 9:30க்கெல்லாம் நாங்கள் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த ஆராதனையில் இருப்பேன். நான் தான் பாய் போடுவேன், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணாமல் கர்த்தரை நான் ஆராதித்தேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அதாவது தேவ காரியங்களிலே வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 2:17, தேவ காரியங்களிலே உண்மையாக இருந்தேன். பாஸ்டர் அவர்களோடு கூட 14 ஆண்டுகள் என்னுடைய ஊழியக்காரரோடு கூட இருந்தேன். அவர்களுக்கு ஊழியக்காரருக்கு சேவை, ஊழியத்திலும் சேவை, பல விதத்தில் எல்லா காரியத்திலும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உண்மையாய் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தாயையும் தகப்பனையும் இழந்தவர்களாக, அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான பாஸ்டர் சொன்னது போல, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிறவியிலேயே நான் ஒரு திக்குவாயன், எனக்கு பேச்சே வரவே வராது. அம்மானு சொல்லுவேன், அப்பான்னு சொல்லுவேன், அவ்வளோதான். என்னுடைய காலேஜில், என்னுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து கொண்டே வருவாங்க, புஸ்தகத்தை எடுத்து ஒரு ஒரு பத்தியாக. ஆனால் நான் என்கிட்ட வந்த உடனே நான் படிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு வாய் திக்கும். வாத்தியார் சொல்லுவார், திக்கு வாயினே நீ உட்காரும்பார், எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த 16 என்கிற நம்பர் எனக்கு வரவே வராது. எல்லாம் 1% சார், 2% சார், 3% சார் சொல்லிகிட்டே வருவான். 15 வரலையும் வரும், 16 வந்தவுடனே ஒரு தேங்கும். வாத்தர் சொல்லவர், திக்கு வாயினா உட்காரும்பார். பேச்சே வராத என்ன, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய பாடலை பாட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடியவர். வாலிப பிரயாசத்தில் நீங்கள் இருக்கலாம், வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் காலங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. தாவீது சொல்கிறது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று. நிச்சயமாய் அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் கடைசி வரையில், இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரையில் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய நிலையை நான் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என் சாட்சியை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

வசனத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும், சொல்லுங்கடா நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணுன்னா உங்கள் ஆசீர்வாதத்தில் கிடையாது, ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்திருந்த பாசம். அந்த ஆதியில் அந்த சின்ன வயசுலாம் யூத் மீட்டிங் நிறையா போயிருப்பேன், அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், பின்னாடி பக்கத்தில் ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் காரில் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னார்னா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா, எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன் ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெலாம் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா. அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு, ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சான், என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்கிறத நான் பதிலளிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய பகைமைக்குள்ளாக நம்ம போக முடியாது, இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி.

0: ஆசைப்படுகிற கர்த்தரை பார்த்து எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்து

0: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கர்த்தர் செப்டம்பர் மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God, the Lord has gathered us in order to hear the promise for the September 2022.
0: ஆர்மையானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord Father for Jesus Christ.
0: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
1: Whenever we come together, the Lord will not send us with empty handed.
0: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
1: The Lord gives his counsels.
0: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: He gives the prophetic
0: word. நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: The Lord gives the revelations.
0: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
1: Each and every word of God, it leads to the victorious path.
0: ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us in order to shine forth before the people.
0: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
1: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
0: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
1: May the Lord help us to catch the Lord word of God firmly.
0: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
1: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
0: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30:19 நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: Jeremiah 30:19.
0: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
0: வர்த்திக்க பண்ணுவேன்,
1: I will increase.
0: அவர்கள் குறுகி போவதில்லை.
1: They will not be shortened.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
1: The Lord will reveal his promise through Jeremiah.
0: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள்.
1: And Israelites were under the captivity.
0: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
1: Jeremiah was under lamentation.
0: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
1: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
0: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
1: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
0: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்.
1: In those days, the Israelites were under captivity.
0: ஆகவே கர்த்தர் 3:1 சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
1: The Lord says, I will turn their captivity.
0: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: I'll make them to come back.
0: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
1: They will inherit again.
0: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று 7:1 கர்த்தர் சொல்கிறார்.
1: In 7th verse we read, and it is the trouble.
0: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
1: But then they will be delivered from the trouble.
0: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
1: when his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
0: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
1: The Lord calls them as Jacob.
0: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்தில்.
1: In 10th verse, my servant Jacob, fear not.
0: கலங்காதே.
1: Don't be dismayed, Israelites.
0: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
1: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
0: 11th வசனத்திலே, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you to save you.
0: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
1: I will destroy all the nations.
0: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன்.
1: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 17th வசனத்தில் சொல்கிறார்,
1: 17,
0: அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார்.
1: I will restore a health to you and heal you of your wounds, says the Lord.
0: உன் காயங்களை நான் ஆற்றுவேன்.
1: I will restore health to you and heal you your wounds.
0: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
1: He wounded you.
0: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
1: I will heal your wounds.
0: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே
1: 18
0: இரக்கம் செய்வான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
0: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும்.
1: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
0: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
1: Then out of them shall proceed thanksgiving and voice of
0: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply them.
0: அவைகள் குறுகி போவதில்லை.
1: They shall not diminish.
0: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
1: I will glorify them.
0: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: They shall not be small.
0: Hallelujah. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify you.
0: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
0: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
0: அப்படின்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
1: You will never be shortened.
0: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
0: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
1: They were afflicted, they will shorten to the core.
0: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள்.
1: They were oppressed so much.
0: 20th வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 30th அதிகாரம் 20th வசனத்தில்,
1: 20,
0: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனங்க காணப்பட்டு.
1: And his people were under oppression.
0: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
1: The Lord's eyes upon the oppressed people.
0: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
1: He wants to save oppressed.
0: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
1: He wants to show mercy for them.
0: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
1: He wants to do goodness.
0: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
1: This is the desire of the Lord.
0: ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: That's why the Lord says,
0: நான் ரட்சிப்பேன்.
1: I will save the oppressed people.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: ஆம், அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
1: In many people's life, they are all oppressed.
0: அதற்கு காரணம் என்ன?
1: What is the reason?
0: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
1: In many ways, they were oppressed.
0: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
1: Do you have such experience in your life?
0: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
1: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
0: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று ரெண்டு கொரிந்தியர் 4:8 வாசிக்கிறோம்.
1: 2 Corinthians 4:8
0: we read. பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி.
1: From any direction you may be oppressed.
0: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
1: We will never be oppressed.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
1: They may oppress you and make you unhealthy.
0: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
1: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
0: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
1: not only the health,
0: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
1: not only the blessings,
0: மன உளைச்சல்
1: and
0: மன வேதனை
1: and trouble in your
0: heart, மனக்குமுறல்
1: and
0: மன வியாகுலம்
1: agony,
0: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்.
1: They are oppressing you so much.
0: இப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: In the midst of oppression the Lord says,
0: நீ ஒடுங்கி போகலாம்.
1: You may be oppressed.
0: நீ குறுகி போகலாம்.
1: You may be shortened.
0: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
1: I will redeem you from the cruel oppression.
0: பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
0: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
1: I lost everything.
0: முன்னிருந்து எல்லாம் குறைஞ்சு போச்சு.
1: Everything is decreased.
0: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
1: The Lord says, fear not, you will not be shortened.
0: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
1: Many they have thoughts like this.
0: முன்னிருந்தவர்கள் என் கூட போய் இல்லை.
1: I could not be as I was.
0: பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
0: நீ நினைக்கிறாய்,
1: you are thinking,
0: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
1: I don't have strength like before.
0: பயப்படாதே,
1: குறுகி
0: போவதில்லை.
1: You will not be shortened.
0: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி.
1: Everything may be taken off.
0: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
1: You will never be shortened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்ட ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
1: Nobody can steal the redemption of the Lord has given to you.
0: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
1: Because they oppressed you, don't think that your qualification has come down.
0: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
1: You may be crushed.
0: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
1: You may be oppressed.
0: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி.
1: Though you crush the rupees note,
0: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசிக்கு போச்சு, அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அது 500 ரூபாய் தான்.
1: The 500 means it is 500.
0: அது எவ்வளவு கசிஞ்சு அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
1: How much
0: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
1: The value will be there.
0: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
1: Though you are oppressed or crushed and your value will not come down.
0: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: That's why the Lord says, fear not, you will not be shortened.
0: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: Fear not, you will not be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
1: That's why the Lord is giving promise in this day.
0: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
1: Why they are not shortened?
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
1: Our Lord God wants us to be multiplied.
0: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
1: Though you are multiplied,
0: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
0: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
0: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
1: I will increase you.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: That's what the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
1: தோ பீப்புள் மே அப்ரஸ் அஸ்,
0: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
1: Nobody can stop our God, nobody can spoil our goodness.
0: கர்த்தர் சொல்கிறார் எண்ணாகமம் 11:23 மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: is his hand shortened?
0: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட்
0: அல்லேலூயா, நீ குறுகி போனதுனால,
1: பிகாஸ் யூ ஆர் ஷார்ட் ஹேண்ட்,
0: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
1: The Lord's hand will never be shortened.
0: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்கிட்ட வரும்.
1: It can be stretched forth.
0: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
1: He can stretch forth his hand for you.
0: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
0: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
1: Through the word the Lord will
0: contact you. மோசே பார்த்து கர்த்தர் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய்ய பார்.
1: Just see whether it will happen according to my word.
0: வார்த்தையின் மூலமாய்.
1: Through the word.
0: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்.
1: Through his spirit.
0: மீகாவின் புத்தகம் 2:7.
1: In Micah 2:7.
0: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ,
1: that are
0: கிரியைகள் இவைகள் தானோ,
1: is the spirit of the Lord straightened,
0: செம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ,
1: this is good doings do not my words do,
0: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
1: The spirit of the Lord is not shortened.
0: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
0: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
1: His word is not shortened.
0: அவருடைய வார்த்தை,
1: His word,
0: அவருடைய ஆவி,
1: His spirit,
0: அவருடைய கரம்,
1: His hand,
0: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
1: It is never be shortened.
0: Hallelujah. இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your condition,
0: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
1: when you call upon His name,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போ,
1: the hands of the
0: கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
1: The hands of the Lord is not shortened for the salvation.
0: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
1: in the midst of your weaknesses,
0: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
1: in the midst of emptiness,
0: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord sends his word and multiply you.
0: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
1: He will increase your strength.
0: ஏசாயா 40:29 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 40:29,
0: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: He will increase the strength.
0: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
1: He will multiply.
0: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பலவிதங்களிலே கசக்கி பிடிகிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
1: Whatever may be our oppression and the Lord is can
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
1: The Lord will widen your ways.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
1: The Lord is going to multiply you this month.
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will increase your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே.
1: The millions of people are committing
0: sin. கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே.
1: Millions of people are going towards hell.
0: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
1: As the multitude they are running towards sin.
0: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
1: And people are decreased to seek.
0: ஆனால் பாவமோ பெருகிக் கொண்டே இருக்கிறது.
1: But the sin is increasing.
0: பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது.
1: The sin is increasing.
0: அதனால தான் கர்த்தர் சொன்னார்,
1: That's why the Lord said,
0: அசுத்தமா இருக்கும் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
1: Let the dirt be dirt.
0: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
1: Those who are righteous, let them do
0: righteous. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம்.
1: Those who are holy, let them be more holy.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்.
1: The Lord is making us
0: இன்னும்
1: holy.
0: பரிசுத்தம்,
1: more holiness.
0: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: Many fold we have to increase in our spiritual life.
0: எரேமியா 11:16 வாசிக்கிறபடி,
1: Jeremiah 1:11,
0: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு பெருகுவீர்கள்.
1: And more than this present stage, 1,000 times will increase. More than the current
0: situation. 1,000 மடங்கு நான் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார்.
1: The Lord will increase you for
0: 1,000 times. கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்?
1: How the Lord is going to increase you?
0: பெரும் கூட்டமாக அல்ல.
1: Not just multitudes.
0: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள் திரள் திரள் கூட்டமாக, பாவம் செய்ய ஓடுகிறார்கள் திரள் திரள் கூட்டமாக, அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள்
1: ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
1: Not as just multitude.
0: அது மந்தை மந்தையாக பெருகும்.
1: As the flock it will increase.
0: ஒரு மந்தை ஒரு சபை.
1: The flock is the church.
0: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
1: As the flock it will increase. அதனால
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: That's why the Lord says.
0: எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனத்தில் வாசிக்கும் பொழுது.
1: எசேக்கியேல் 36.
0: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
1: As the flock increases, I will increase their numbers.
0: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
1: The Lord will not increase us as the
0: மந்தையை பெருக பண்ணுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை எப்படி பெருகும்?
1: How the flock multiplies.
0: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
1: One goat will.
0: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
1: The believer brings a lot of people, the church will increase.
0: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
1: As the flock increases.
0: நான் மனிதரை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: I will increase the people.
0: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: in this wonderful morning,
0: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who multiplies us.
0: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
1: the vision,
0: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
1: your expectation
0: என்னவா இருக்க வேண்டும்?
1: What should be?
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என்னுடைய ஊழியத்தை,
1: my ministry,
0: என்னுடைய குடும்பத்தை,
1: my family,
0: என்னுடைய எல்லைகளை,
1: my court,
0: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
1: Lord, you enlarge,
0: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
1: You have to pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
1: You come out from your circle.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயாவின் புத்தகம் 54 அதிகாரத்தில் 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 54 and 2,
0: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
1: Enlarge the place of the tent.
0: நீளமாக்கு,
1: lengthen,
0: உறுதிப்படுத்து,
1: and strengthen.
0: நான் அதை பெருக பண்ணுவேன்.
1: I will multiply.
0: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
1: the true believer,
0: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
1: his prayer and petition,
0: அவனுடைய தரிசனம்,
1: the vision,
0: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
1: when it is multiplying vision,
0: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
1: Definitely the Lord will do the miracle.
0: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புத்தகத்தில்,
1: when you read in
0: Jeremiah 10th வசனத்தில், அவனுக்கு இந்த தரிசனம் இருந்தது.
1: This was his vision. ஆண்டவரை
0: ஜெபிக்கும் பொழுது,
1: when he was praying,
0: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
1: He didn't pray with the
0: shock. அவன் எப்படி ஜெபித்தான்?
1: How did he pray?
0: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
1: His prayer is enlarge my coast.
0: என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Enlarge my course.
0: விஸ்தாரமாக்கும்.
1: Enlarge it.
0: விசாலமாக்கும்.
1: Enlarge it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகம புத்தகத்தில் 34:24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: when we read the scripture,
0: என்ன வாசிக்கிறோம்?
1: How we read?
0: நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன்.
1: I will cast out the nations before
0: you. உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
1: I will enlarge the borders.
0: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
1: You are discouraged.
0: இனிமேல் அவ்வளவுதான்.
1: That's all.
0: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
1: I cannot step out.
0: இனிமேல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: I cannot do anything.
0: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
1: My family is like
0: that. அவ்வளவுதான்.
1: My future is like that.
0: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: Everything is over.
0: இல்ல.
1: No.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
1: I will enlarge your borders.
0: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
1: I will enlarge your tents.
0: உன் கயிறை நீளமாக்கு.
1: I will strengthen.
0: உன் சிந்தையை நீளமாக்கு. அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
1: That should be our desire.
0: தாகமாய் இருக்க வேண்டும்.
1: That should be our thirst.
0: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
1: You should ask the Lord.
0: ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணும். ஆண்டவரே,
1: Lord, you multiply.
0: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும். ஆண்டவரே,
1: multiply our desire.
0: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Lord, we have to be increased.
0: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே.
2: We have to be satisfied.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: இப்படிப்பட்ட வாஞ்சி நமக்குள்ள வரும் பொழுது,
2: when you have this kind of desire,
0: Hallelujah. நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்.
2: In Psalm 115:14,
0: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you and your
0: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you.
0: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply your
0: children. நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
2: He said, I will increase you.
0: செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
0: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ,
2: whoever is expecting,
0: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்.
2: You have to be
0: perfect. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be multiplying.
0: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
2: You have to be increased.
0: என்றுதான் கர்த்தருடைய தரிசனம்.
2: That is God's wisdom.
0: உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
2: 6:3,
0: இஸ்ரவேலே,
2: ஓ இஸ்ரவேலே,
0: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: and you may be well and with thee,
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு,
2: more increase,
0: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: great,
0: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
2: You will be increased.
0: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல,
2: David multiplying.
0: Hallelujah.
2: Day by day.
0: ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல,
2: Isaac was increased.
0: நீ வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: You will be increasing.
0: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: Day by day like David you will be increased.
0: கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: The Lord says I will multiply.
0: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
2: You will be enlarged.
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: You will be increased.
0: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. Hallelujah.
2: Hallelujah. Be careful to Amen. Be increased.
0: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது,
2: when we read about Isaac,
0: அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
2: He became rich and he became
0: Alleluia.
2: Great man.
0: வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
2: He increased day by day.
0: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை.
2: Lot of tribulation.
0: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை.
2: Lot of oppositions.
0: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை.
2: Lot of shame in his life.
0: அவனுடைய அவன் வெட்டின துருவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்.
2: They covered the well.
0: ஆனால் அவனோ வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனான்.
2: But he increased day by day.
0: உன் சத்துருக்களுக்கு உன் ஊடுருவதோமாய் எழும்புவார்கள்.
2: Maybe enemies may come.
0: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
0: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே,
2: whatever you
0: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: progress,
0: ஒரு பெரிய வளர்ச்சி,
2: great growth,
0: நீ செழி தோங்குவாய்.
2: You will be prosperous.
0: ஒரு செழிப்பு,
2: the prosperity,
0: காத்து கொண்டிருக்கிறது,
2: it is waiting,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord is saying.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
0: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்.
2: That is his vision.
0: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தால் போதும்.
2: And if you have that desire,
0: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்.
2: You may be not having wisdom. You may not have wisdom.
0: என்கிட்ட பணம் இல்லையே.
2: I don't have money.
0: என்கிட்ட திறமை இல்லையே.
2: I don't have skill.
0: நான் எப்படி விருத்தி அடைவேன்?
2: How can I be increased?
0: என்று நாம் நினைக்கலாம்.
2: We may be thinking.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
0: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?
2: What the Lord will do.
0: விருத்தி அடைய வேண்டுமானால்,
2: if you want to be increased,
0: நீ வர்த்திக்க வேண்டுமானால்,
2: you want to be multiplying,
0: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்.
2: The Lord will give the grace.
0: 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 9வது அதிகாரம்
2: 2 கொரிந்தியர் 8வது

0: ஆனால் அவர் வல்லவர், அவர் வல்லவர், நாம் அல்ல, அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பராக்கிரமசாலியே,
1: ஓ மைட்டி,
0: கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல,
1: not by your might.
0: அவர் வல்லவராய் இருக்கிறபடி
1: He is able.
0: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
1: Certainly the Lord will give grace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
1: He will give the grace.
0: அதே 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 2 Corinthians 9 and 10.
0: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
1: மல்டிப்ளை யுவர் சீட்.
0: பெருக பண்ணுகிற தேவன்.
1: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
0: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
1: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
0: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
1: வாட் ஹி கிவ்ஸ்.
0: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
1: இமிடியேட்லி வில் நாட் கிவ் தி மல்டிப்ளிகேஷன்.
0: கிருபையை கொடுப்பார்.
1: ஹி வில் கிவ் தி கிரேஸ்.
0: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்.
1: தென் ஹி கிவ்ஸ் தி சீட்.
0: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
1: யூ ஷட் நாட் பரி.
0: அந்த விதையை விதைக்கணும்.
1: ஹி ஹட் டு சோ.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதை விதைக்கும் பொழுது
1: வென் யூ சோ தி சீட்
0: அது முளைத்தெழும்பும்.
1: இட் வில் கம் ஃபோர்த்.
0: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
1: நாட் டு பரி தி திங்ஸ்.
0: விதைப்பதற்காக.
1: ஹி ஹட் டு சோ தட்.
0: உன் தாளந்துகள்,
1: வருமானங்கள், இன்கம்,
0: உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள்,
1: ஆல் கிரேஸ்,
0: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
1: டோன்ட் பரி.
0: ஒளித்து வைக்காதே.
1: டோன்ட் ஹைட்.
0: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
1: யூ ஜஸ்ட் சோ இட் ஃபார் தி லார்ட்.
0: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
1: கிரேட் ஹார்வெஸ்ட்.
0: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
1: தி ரைச்சஸ்னஸ்.
0: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
1: பிக் ஹார்வெஸ்ட் இஸ் வெயிட்டிங்.
0: கர்த்தருடைய கேள்.
1: ஆஸ் தி லார்ட்.
0: ஆண்டவரே, நான் யாபேசை போல,
1: லைக் ஜாபேஸ்,
0: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது,
1: இன்க்ரீஸ் மை பார்டர்ஸ்,
0: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும் பொழுது,
1: and increase my borders,
0: அதில் நான் விருத்தி அடைந்து,
1: I will be multiplied.
0: ஆமென். நான் விருத்தி அடைகிறதன் மூலமாக,
1: because I multiplied.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். சபையானது பக்தி விருத்தி அடையட்டும்.
1: The church will be
0: இன்றைக்கு நாம் சத்தியத்தை கேட்கிறோம்.
1: We hear the truth.
0: நாம் ஆவியிலே இன்னும் வளராதவர்களாக இருக்கிறோம்.
1: But not growing in the spirit.
0: பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் பக்தி விருத்தி இல்லை.
1: No multiplication in our
0: கர்த்தர் என்ன விரும்புகிறார்?
1: What the Lord is interested in.
0: பக்தி இருந்தால் போதாது, பக்தி விருத்தி முக்கியம்.
1: And you have to be increased in
0: education.
1: You have to grow.
0: விசுவாசம் இருந்தால் போதாது.
1: Not enough being
0: faith. விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கு.
1: Increase in your faith.
0: ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் சொல்கிறார்.
1: 2 தெசலோனிக்கேயர் 1 and 3.
0: சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனின் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால், நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியினால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
1: And your faith is increasing abundantly.
0: எதுல விசுவாசம்?
1: In faith.
0: உங்கள் விசுவாசம் பெருகுச்சுனா,
1: the faith is increasing.
0: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
1: We will be increasing.
0: உங்க விசுவாசம் பெருகினால்,
1: if your faith is increasing,
0: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
1: And there will be edification in the church.
0: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
1: You have to be increased.
0: இரண்டாவது, நாம் தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடைய வேண்டும்.
1: Now knowing knowledge of
0: Colossians 1 அதிகாரம் 10வது வசனம்.
1: Colossians 1 and 10.
0: சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே,
1: increasing the knowledge of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
1: Increasing the knowledge of
0: God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும் பொழுது,
1: can you come closer unto God?
0: ஆண்டவரே, எனக்கு இன்னும் பணம் கொடுக்கும்.
1: Lord, give more finance.
0: இன்னும் எனக்கு பொருள் கொடுக்கும்.
1: More things.
0: என்று நாம் அதை ஆண்டவரிடம் கேட்க வேண்டியதில்லை.
1: Need not ask for it.
0: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
1: What we supposed to ask?
0: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
1: Give more faith.
0: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
1: Give more hope.
0: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
1: More.
0: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்கள்.
1: That's why disciples prayed.
0: லூக் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே என்ன சொல்லி ஜெபித்தார்கள்?
1: What did they pray?
0: Increase our faith, Lord.
1: Increase our faith, Lord.
0: எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே.
1: Increase our faith, Lord.
0: எங்களுடைய இயேசுவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
1: Jesus, increase our faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
1: There are lot of measures in faith.
0: அற்பமான விசுவாசம்,
1: simple faith,
0: little faith.
1: Little faith.
0: அற்பமான விசுவாசம்,
1: little faith.
0: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்,
1: the big faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்?
1: Is it little or great?
0: ரோமர் 12ல வாசிக்கிறோம்.
1: Romans
0: 12. அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்.
1: We read about the measure of faith.
0: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்.
1: The Lord is giving the measure of faith.
0: உங்கள் விசுவாச அளவு எங்க இருக்கிறது?
1: Where is your measure?
0: Hallelujah. விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது, விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
1: The measure of faith, if it is little, it is not useful.
0: வல்லமையாய் கிரியை செய்யும்பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.

0: looking well, it is Alleluia. Great faith.
1: ஆகவே இந்த காலவெளியிலே
0: in this morning
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே
0: the month of September
1: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
0: The Lord wants to multiply your faith.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: Knowing God
1: அபரிசுத்தத்திலே நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: And the holiness
1: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
0: More than the present thing
1: இன்னும் 100 மடங்கு
0: 104
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
0: You will be growing.
1: பிசாசு சொல்வான்
0: the love
1: ஓ நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி
0: ஆயிட்டன்னு
1: சொல்லுவான். அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
0: The path of righteous will be shining like sun.
1: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
0: The righteous will grow like
1: ஒரு செழிப்பும் வாழ்க்கையில வரும்.
0: The process
1: இந்த காலவெளியிலே சொல்லுகிறார்.
0: The Lord says in this morning
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: என் கை குறுகி போகவில்லை.
0: My hand is not shortened.
1: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை.
0: My words are not shortened.
1: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை.
0: My spirit is not shortened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
0: I will increase your border.
1: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
0: I will increase your tent.
1: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
0: I will multiply your righteousness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே
0: the month of September
1: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்.
0: The Lord is going to increase the church.
1: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே
0: the acts of apostles
1: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
0: The church was increasing like anything in the time of apostles. Hallelujah. The same way it will grow.
1: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்துவிட்டோம்.
0: And we have come to the promise is going to be fulfilled.
1: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி.
0: Though the sin is increasing.
1: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி.
0: Millions may go towards the hell.
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says.
1: என்னுடைய ஜனத்தை
0: my people
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply them.
1: எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 22வது வசனத்திலே
0: Jeremiah 33 and 22
1: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply my servants, my Levites.
1: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply the Levites.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே
0: the month of September
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
0: The Lord will raise lot of ministers.
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
0: The Lord will increase lot of ministers.
1: கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
0: The Lord will increase the ministers.
1: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will increase my Levites.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: நம்முடைய வாஞ்சையெல்லாம்
0: அவர்
1: ஆண்டவரே,
0: Lord,
1: நீர் பெருக வேண்டும்.
0: You should increase.
1: நீர் பெருக வேண்டும்.
0: You should increase.
1: நாங்கள் சிறுக வேண்டும்.
0: We should decrease.
1: நீர் பெருக வேண்டும்.
0: You should increase.
1: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது
0: when you have that desire,
1: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
0: the Lord says,
1: என் கை குறிப்போ போகவில்லை.
0: My hand is not shortened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே
0: in Acts
1: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
0: They did ministry with that desire.
1: என்ன நடந்தது?
0: What happened?
1: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு
0: God's name was multiplied.
1: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
0: God's word was increased.
1: அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: Acts 6 and 7
1: தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
0: The word of God increased.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
0: When the word of God increases.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
0: When the word of God increases.
1: Amen.
0: Amen.
1: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
0: The number of disciples.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆண்டவர் சொல்லுகிறார்,
0: the Lord says,
1: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
0: We have to print lot of verses and
1: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
0: In different languages.
1: உலகம் முழுதும் கர்த்தருடைய வசனம் துணிக்க வேண்டும்.
0: The lot of God's word should be
1: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
0: Nobody could stop the word of God.
1: கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
0: It is powerful.
1: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
0: It never be shortened.
1: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
0: Your word of God.
1: Hallelujah.
0: Having any.
1: உம்முடைய வேதம் குறைவற்றது.
0: Nothing is shortened.
1: அப்போஸ்தலர் 19வது அதிகாரம்
0: in Acts 19
1: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 20
1: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
0: The word of Alleluia. God increased and prevailed.
1: நம்முடைய வாழ்க்கையிலே
0: in our lives
1: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
0: The temptation cannot prevail.
1: நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: And
1: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: Enemies cannot prevail.
1: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: Satan cannot prevail.
1: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: Sin cannot prevail.
1: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
0: In God's word.
1: ஆகவே ஆதி அப்போஸ்தலனாக இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
0: The God's word multiplied.
1: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
0: dear children of God,
1: அப்போஸ்தலர் 20:32 அப்போஸ்தலர்
0: Acts
1: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
0: Paul says,
1: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்யறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
0: I will commit you for the word of his grace.
1: 2 கொரிந்தியர் 10:16 வாசிக்கும் பொழுது,
0: 2 கொரிந்தியர் 10:16,
1: உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது,
0: when your faith is increased,
1: மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று ஹாலேலூயா நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆம், இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: தேவனுடைய சபையானது,
0: the church of God,
1: அவரை அறிகிற அறிவிலே,
0: in knowledge of knowing God,
1: வசனத்திலே,
0: in the word of God,
1: பக்தி விருத்தியிலே,
0: in the devotion,
1: வளர்ந்து பெருகும் பொழுது,
0: when it is increasing,
1: ஹாலேலூயா, ஊழியங்கள் பெருகும் பொழுது,
0: when the ministry is increasing,
1: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது,
0: when the God,
1: பெரிய விசாலம் வரும் பொழுது,
0: when the widen,
1: hallelujah,
0: God has come,
1: amen, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்,
0: through the prevailing word,
1: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
0: When the fullness comes, all the lacks,
1: நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
0: You get strength after strength.
1: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக்கொண்டே இருப்பார்.
0: The Lord will strengthen you.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: தேவனுடைய பிள்ளையே,
0: God's people,
1: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
0: The Lord is bringing all from the small circle.
1: நீங்கள் குறுகி போகவில்லை.
0: He will not be shortened.
1: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம்.
0: You may be small.
1: இப்பொழுது நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
0: You may be oppressed.
1: இப்பொழுது நீங்கள் மிகவும் நிலைமையில இருக்கலாம்.
0: You may be shocked.
1: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
0: It is not God's.
1: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்.
0: The Lord who increased
1: the Jabez's border. உன் எல்லையை பெரிதாக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: He is able to
1: உன் எல்லையை பெரிதாக்குகிறார்.
0: He is increasing
1: the border. உன் குடும்பத்தை வலது புறமும்,
0: right side,
1: இடது புறமும்,
0: left side,
1: இடம் கொண்டு. ஏசாயா 54:3
0: Isaiah 54
1: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
0: 3 you can read.
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: The Lord says.
1: ஏசாயா 54 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
0: You will be multiplied.
1: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து,
0: from this place,
1: வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்வாய், அல்லேலூயா,
0: right and left you will be increasing.
1: இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது,
0: when I started this ministry,
1: ஆரம்பத்தில் இந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நம்ம இப்படி இருக்க கூடாது,
0: should not be like this,
1: வலதுபுறமோ,
0: right side,
1: இடதுபுறமோ,
0: left side,
1: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்,
0: and we have to be,
1: இடம் முழுவதும் கர்த்தரே தான் நம் மேன்மை படுத்தணும்,
0: we have to glorify the Lord,
1: வாஞ்சித்தார்கள்,
0: they desire,
1: ஆனால் போராட்டங்கள் வந்தது,
0: lot of tribulation,
1: வந்தது,
0: lot of opposition,
1: குறுகி போனது போல காணப்பட்டது,
0: it was looking like shortened,
1: சொன்னார்,
0: then the Lord said,
1: பயப்படாதே,
0: fear not,
1: நீங்கள் குறுகி போவதில்லை,
0: you never be shortened,
1: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ,
0: when the,
1: அது நிறைவேற போகிறது,
0: the vision will be fulfilled,
1: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா,
0: shall we all stand,
1: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்,
0: let us all,
1: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்,
0: let us,
1: இந்த புதிய மாதத்திலே,
0: the new month,
1: கர்த்தருடைய பிள்ளையே,
0: children of God,
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்,
0: the Lord is enlarging your,
1: விரிவாக்குகிறார்,
0: he is enlarging,
1: விசாலமாக்குகிறார்,
0: he is widening,
1: பெரிதாக்குகிறார்,
0: he is
1: நிரப்புகிறார்,
0: he is filling,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஓ hallelujah,
0: hallelujah,
1: சின்னவன் ஆயிரமும்,
0: the small,
1: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்,
0: and you will be mighty,
1: மாறப் போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்,
0: the Lord says he will become mighty,
1: உன்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்,
0: the Lord will multiply,
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
0: shall we all praise the Lord,
1: பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்,
0: receive the power,
1: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்,
0: receive the anointing,
1: hallelujah,
0: hallelujah,
1: மந்தை பெருகுவது போல,
0: as the flock increases,
1: மந்தை பெருகுவது போல,
0: as the flock increases,
1: மந்தை பெருகுவது போல,
0: as the flock increases,
1: மந்தை பெருகுவது போல,
0: as the flock increases,
1: என் ஜனத்தை பெருக பண்ணுவேன்,
0: I will increase my
1: people, மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: as the flock increases,
1: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி,
0: let us all praise God, hallelujah, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே, இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கர்த்தாவே. நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரே தவற விடுவது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே எரேமியா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரப்பா, அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய ஒடுக்கத்திலே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறதில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே, எங்களை நீர் பெருக செய்கிறீர், எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே உம்முடைய கை குறுகி போகவில்லை, உம்முடைய ஆவி குறுகி போகவில்லை, உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு, உம்முடைய ஆவியை கொண்டு, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன், ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியல, உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம், என்னுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம், உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுகிற தேவன். அப்படியே இந்த மாதத்தில் எங்களை செய்வீராக, எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன், என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. இதோ நீ பொய் சொல்ல நீ மனுப்புத்திரன் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பிசாசன் வெட்கப்பட்டு போகும்படியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே கிரியை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அடியில் சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேன்.
1: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.

பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடியில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன பிடித்து ஜெபிக்கிறார் தானியேல். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள்.

தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் தன் வாக்குறுதியை ஜெபிக்கிறான், ஜெயம் எடுக்கிறான்.

உரிமைகளுக்கு சொன்னார். இதுவே அந்த நேரம் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவி

சொன்னாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

0: ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனாக அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது. நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி. அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.
1: அன்றைக்கு நட்சத்திரத்தை கண்டபோது ஞானிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட சங்கீதம் 23 பாடுவோம்.